நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகாண்டு 1948 அஸ்வின மாதம் 3 நாள் 2026 செப்டம்பர் மாதம் 25 இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:49:42 தொடர்வது மங்கள இசை.

இன்றைய நாளொரு குரல் புத்தில் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவு அறிதல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த குரலுக்கான விளக்கம், பிறர்க்கு உதவி செய்து வாழும்

0: ஒப்புரவை போல நல்லவனாகிய வேறு அற்புத பகுதிகளை தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
6: என்னடா சொல்ற,
5: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
6: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
5: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
7: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க. வணக்கம் மக்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
8: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
7: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
8: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
7: என்ன வழி? இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமா அண்ணா, ஆமா.
10: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
11: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போ.

0: கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கம் இன்பம் வழங்குபவர் உமா குமரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேனி வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். மழை காடுகள் பூமி தாயின் சுவாசம் வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ பார்க்கின்சன் நோய் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. எட்டு முதல் எட்டு பதினைந்து வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி பாரதி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பு, 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோபூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏபே எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதி, தமிழை கற்றுக்கொள்வது மற்றும் எழுதுவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதில் உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு சுவாச மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முக நிகழ்ச்சி. இதில் 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 3:30 முதல் 4:00 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்கியிருப்பவர் விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ.

மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி புவனேஷ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடன். 9:30 மணியிலிருந்து 10 மணி வரையிலும் மீண்டும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததே வானம். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த

இரவு 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 முதல் 1 வரையிலும் மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:00 முதல் பகல் 1:30 வரையிலும், மீண்டும் மாலை 3:30 முதல் இரவு 7:30 வரையிலும் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்புதிய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:30 நகர் உலம், 8:00 முதல் 8:30 வரை தகவல் தொழும். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் கேவி பழனிவேலு அவர்கள் தவில். சென்னை அஞ்சல் 10:00 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன் புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசன் தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 12:00 செண்பகா என்றொரு செவிலித்தாய் நாடகம் எழுத்தாக்கம் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ஜே ஃபெமினா, ஆர் பாலசுப்ரமணியன், எஸ் சாந்தி, ஜி வாசுதேவன், மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எஸ் சரவணன், டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்கள் பாடியுள்ள திருஞான சம்பந்த தேவாரம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடன் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தமிழை கற்றுக் கொள்வது மற்றும் எழுதுவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 இயன்றும் இனியவை. 2:35 சேர்ந்து இசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் 3:10 முதல் மாலை 5:00 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 தொடங்கும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது கிளி என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரைசை. 6:20 மனோரஞ்சதும், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 8:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். தென்னையில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி பி சுதாகர் ராவ் அவர்களின் உரை. நாட்டுப்புற பாடல் பாடச் செய்தி எனப்பெறும். 9:15 ஸ்பாட்லை டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சி ஒளிப்பதிவு. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை. இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில்

ஆங்கிலத்திலும், செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 6:10.
1: இனித்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: தமிழ் சொல்லெடுத்து செந்தமிழ் பாப்புனையும் ஒரு அருந்தமிழ் புலவர் அவர். வளமையும் புலமையும் எதிரெதிர் கோணங்களில் நின்று வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் காலம் அது. தன்னை வாட்டும் வறுமை நோய் களைய ஒரு புரவலனை நாடி வருகின்றார் அப்புலவர். காடும் மேடும் கடந்து பல நாட்கள் நீண்ட பயணம் செய்து மன்னனின் அரண்மனைக்கு வருகின்றார். முன்றிலில் காவலுக்கு நின்றவர்கள், மன்னன் தன் பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றிருக்கிறான், திரும்பி வர பல நாட்களாகும் என்று கூற, மன்னன் பொன்னும் பொருளும் தந்து தன் துயர் களைவான் என்ற நம்பிக்கையோடு வந்த புலவர் செய்வதறியாது தேய்த்து நிற்கின்றார். அங்கே சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் சிறுநீரை உருட்டி விளையாடிக் கொண்டிருக்கிறான். சிறுவனாக இருந்தாலும் முகத்திலே ஒரு ராஜக்கலையும் கம்பீரமும். பொன்னால் செய்த அழகிய சிறுநீரை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏமாற்றத்தால் வாடிய புலவரின் வாடிய முகம் சிறுவனுக்கு சொன்ன செய்தி என்னவோ? கனிந்த பார்வையோடு அழகிய முகத்தில் புன்னகை தவழ தன் கையில் இருந்த அந்த பொன் தேரை புலவரிடம் காட்டுகிறான். ஐயா, இது உங்களுக்குத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கூறுகின்றான். புலவருக்கு மட்டுமல்லாமல் அங்கே நின்று இருந்தவர்களுக்கும் கூட சிறுவனின் அச்செயல் கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும். புலவர் புல்லரித்து போனார். உள்ளத்தில் பேரானந்தம். பால்மணம் மாறா அப்பாலகனை அள்ளி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொரிகின்றார் புலவர். தன் வறுமை நோய் நீங்க பொற்றேர் கிடைத்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் அல்ல அது. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குணம் இந்த தனையனுக்கும் சிறிய வயதிலே இருப்பதை அறிந்ததால் ஏற்பட்ட ஆனந்தம்தான் அது. வள்ளலின் மகனும் வள்ளன்மை உடையவனே என்று எண்ணி பார்க்கின்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அல்லவா? ஈத்துவக்கம் இன்பம் பேரின்பம் அல்லவா? முல்லைக்கு தேறிந்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த வேகனும் பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்து புலவர்களை காத்த புறவலர்கள் எல்லாம் பாடப்பெற்று காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதற்கு காரணம் அவர்களது ஈகை பண்பல்லவா? தலைதனை கொடு போய் தம்பி கை கொடுத்து விலைதனை பெற்று நின் வறுமை நோய் களையை என்று குமணவள்ளல் தலையை கூட கொடுக்க துணிந்ததன் காரணம் ஈதலின் இன்பம் அறிந்ததனால் அன்றோ? கொடை என்பது மிக மிக உயரிய பண்பு. அது எல்லோரிடமும் வாய்ப்பதில்லை. அத்தகைய அருங்குணம் வாய்க்க பெற்றவர்கள் உண்மையிலே பேரருள் பெற்றவர்கள்தான். கொடுப்பதற்கு நிறைய செல்வம் தான் வேண்டும் என்பதில்லை. தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மனமு வந்து கொடுப்பது பெரிய கொடைதான். அது அன்பான இனிய சொற்களாகவும் இருக்கலாம். அறியாமை இருளில் இருப்பவர்களின் அகவிரலை அகற்றி அறிவொளி ஏற்றிட நாம் கல்வியை வழங்குவது மிகச்சிறந்த ஈகையாகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் அல்லவா? செய்வோமே. உதவிக்கு ஆளின்றி தனித்து வாழ்கின்ற முதியவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளால் ஏற்படும் இன்பம் பேரின்பம் அன்றோ? தேவையில்லாதது என்கின்ற பொருளை அவற்றை தேவைப்படுகின்றவர்களுக்கு மனதார கொடுத்து மகிழ்வோமே. கொடுக்கின்றவர்களுக்கு அது அற்பமாக தோன்றலாம், ஆனால் பெறுகின்றவர்களுக்கோ அது பெரிய பொருள். நம் தாய் திருநாட்டின் அடிமை தலையை அறுத்தெறிந்த மாபெரும் தலைவர்களும் அவர்கள் வழிநடந்த தொண்டர்களும் ஈந்தது தங்களது உடல் பொருள் ஆவியே அல்லவா? எத்தனை எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ சாதனைகள் தங்களது அறிவையும் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் ஈந்ததால் தானே காலமெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். உயிர்காக்க இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் ஆகியவையெல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய கொடை உள்ளம் கொண்டிருக்க வேண்டும்?

0: இத்தகைய ஈகை பண்பு கொண்டவர்களால் ஈத்துவக்கம் இன்பம் அறிந்தவர்களால் தான் மானுடம் வாழ்கின்றது, வளர்கின்றது. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வேத வாக்கன்றோ?
1: இணைத்தானும் நல்லதை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது தெய்வீகராகும்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நேரம் 6:19 நிமிடம் 55 நொடிகள். பாடல் கேட்கலாம் ஹேமோ ஜான் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நேரம் 6:24:21 பாடல் கேட்கலாம். எஸ் சரளா குரலில்

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நேரம் 6:28 நிமிடம் 46 நொடிகள். பாடல் கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 8 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேனி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ரொம்ப நாளா நம்ம மாமரத்துல தேன் அடை இருக்கு. இன்னைக்கு கல்லு விட்டு எரிஞ்சு தேனை சாப்பிட்டுட வேண்டியதுதான். கல்லு எங்க இருக்குது? இதோ இருக்குது. தேனி கூட்டி போச்சு, தேனி கூட்டி போச்சு.
1: கையில இருக்குது. அப்பா, உனக்கு எவ்வளவு நல்லது செய்யறதுக்காக இயற்கையிலேயே உன் மாமரத்துல வந்து தேன் கூடு வச்சிருக்கு.
0: வலிது வலிது, கை வலிது.
1: அப்பா, அது ஒண்ணு ஆகாதுப்பா. தேனி கடிச்சதுன்னா அதுவே ஒரு வைத்தியான்னு கூட சித்த வைத்தியத்துல சொல்றாங்க.
0: ஏன் காது முத்த, தேனு கொட்டின வழி எனக்கு தான் தெரியும். நீ வேற சித்த மருத்துவ அந்த மருத்துவம்
1: சொல்லிக்கிறப்பா. ஒன்னு ரெண்டு தேனியை தானே கடிச்சிருக்கே.
0: ஆமா,
1: உடுப்பா ஒண்ணு இல்ல.
0: சரி சரி,
1: அந்த தேனியை அப்படியே அந்த இடத்துல தடவிக்கப்பா. கை முழுக்கதான் தேனா இருக்குது.
0: ஆமா காது முத்த.
1: சரி சரி, வா அங்க போய் உட்காரு.
0: சரி சரி சரி. சொல்லு கதமுத்த,
1: மரத்துல தேன் கூடு கட்டினா அத களைச்சு விடாதப்பா.
0: அப்படியா?
1: உன் மாமரம் சாதாரணமா காய்க்கறத விட 30% வரைக்கும் அதிகமா காய்க்கும்பா தேன் கூடு இருந்துச்சுன்னா.
0: அதான் இந்த வருஷம் மாமரத்துல அதிக மகசூல் கிடைச்சதோ.
1: ஏப்பா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்பா. காய்கறி பயிரா இருக்கட்டும், மாவா இருக்கட்டும், அல்ல வேப்ப மரமா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் மரப்பூக்கள் காய்கறி பூக்கள்லாம் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் வந்து தேன் கூடு இருந்துச்சுன்னா காய்ப்பு அமோகமா இருக்கும். ஏப்பா, தேனு மேல உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குல்ல.
0: ஆமா,
1: நீனே தேன் புட்டிய வச்சு உன் தோட்டத்துல தேனியும் உற்பத்தி பண்ண மாதிரி இருக்கும், மகசூலும் எல்லா பயிர்லயும் அதிகமான மாதிரியும் இருக்கும். செஞ்சா என்ன நீ?
0: ஏன் கந்த முத்த, தேன் கூடு இயற்கையா மரத்துல இருக்கும். நீ என்னமோ தேனி வளர்ப்ப நானே செய்யலாம்னு சொல்ற.
1: எப்பா, நாமளே தேனி வளர்ப்புல ஈடுபடலாம்ப்பா. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா.
0: ஓ,
1: ஈஸியான வழி நிறைய இருக்குப்பா.
0: அப்படியா?
1: சரி சரி, வழி இப்ப குறைஞ்சு போச்சா?
0: ஆமா கதை முத்த, நீ வேற கையில வழியில தேனை தடவு சொன்னியா, தடவினா இப்ப வழி கொஞ்சம் குறைஞ்சு போச்சுப்பா.
1: சரிப்பா சரிப்பா. இப்ப இந்த தேனி வளர்ப்புல நாம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இதெல்லாம் நான் சொல்றேன்.
0: சரி சரி,
1: கவனமா கேட்டுக்க.
0: சொல்லு சொல்லு.
1: அதே மாதிரி நீ செய்யணும்.
0: சரி, கண்டிப்பா செய்யறியா? சரி,
1: முதல்ல தேனி வளர்ப்பு அப்படின்னா நீ பயந்துட கூடாது. தேனீக்களை பத்தின புரிதல் அது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் நல்ல முறையில நாம அதுல இருந்து தேனியை எடுக்க முடியும். சரியா?
0: சரி,
1: தேனி வளர்ப்பு பெட்டிகளை வைக்க போற இடத்த முதல்ல நாம தேர்வு செய்யணும்.
0: ஓஹோ,
1: என்னன்னா நம்ம சுற்று வட்டாரத்துல தேனீக்களுக்கு தேவையான உணவு அது கிடைக்குதா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும்.
0: ஓஹோ,
1: பூவுல இருந்து அந்த இனிப்பு திரவத்தை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து வந்து தேனை தயார் பண்ணுதுங்க.
0: ஆமா,
1: அதனால பூக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கிற பகுதியா அப்படின்னு பாத்துக்கணும்பா.
0: ஓஹோ,
1: இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, இப்ப வந்து செப்டம்பர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் நம்ம பகுதிகளில் மழை காலம்.
0: ஆமா,
1: இந்த மழை காலத்துல வந்து பூக்கள் அதிகமாக

0: பூக்காது, தேனீக்களுக்கு அதிகமா உணவு கிடைக்காது.
1: சரி,
0: அந்த நேரத்துல நாம தான் அதுங்களுக்கு உணவு கொடுக்கணும்.
1: ஏன் காத்த மூத்த, தேனி என்ன உணவு சாப்பிடுனே இதுவரை நானும் பார்த்தது இல்ல. நீ என்ன தேனிக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்றிய, என்ன மாதிரி உணவு தான் கொடுக்கறத?
0: எப்பா, அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லப்பா. கொஞ்சம் சர்க்கரைய தண்ணீர்ல கரைச்சி ஒரு கொட்டாங்கச்சியில ஊத்தி, நாம பெட்டி வச்சிருக்கோம் இல்லையா தேனு புட்டி, அதுகிட்ட வச்சுட்டா போதும்.
1: ஓஹோ,
0: அதெல்லாம் தானா வந்து அந்த தேனீக்கள் அதை சாப்பிட்டுக்கும். இதுக்கெல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்கப்பா.
1: அப்படியா?
0: ஆமாப்பா. இப்ப தேனி பெட்டியை நம்ம எப்படி தயார் பண்றதுங்கறதை நான் சொல்றேன்.
1: ஆமா, அதான் முக்கியம்.
0: இப்ப புன்ன மரத்துல நம்ம பெட்டிகளை தயார் பண்ணி அந்த சட்டங்கள்லாம் இருக்குல்ல உள்ள,
1: ஆமா,
0: அது மட்டும் தேக்கு மரத்துல செஞ்சிடணும்.
1: ஓ,
0: இதுக்கெல்லாம் ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய், 1200 ரூபாய் வரைக்கும் தான்ப்பா செலவாகுது. ஒரு பெட்டி தயார் பண்ணோம்னா 5 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்.
1: ஓ,
0: ரைட்டா?
1: சரி சரி.
0: தரையில இருந்து 2 அடி உயரத்துல ஸ்டாண்டு போட்டு அது மேல பெட்டி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த ஸ்டாண்டு வச்சோம் இல்லையா, அதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எறும்பு, ஓணம், பல்லி இந்த மாதிரி அது வழியா ஏறி நாம வளர்க்கக்கூடிய தேனீக்களை போய் பிடிச்சி சாப்பிட்டுருங்க. தேனீக்கள் இருக்கும் பெட்டியை தயார் செஞ்ச உடனே தேனீக்கள் குடும்பமா இருக்கும் தேனடைகளை வாங்கி ஒவ்வொரு பெட்டியிலையும் வச்சிடணும்.
1: ஓஹோ,
0: இந்த அடைய ராடுன்னு சொல்லுவாங்க. அந்த ராடுல தான் அந்த அடையோட இருக்கும். அந்த ராடை அப்படியே நம்ம உள்ள மாட்டி விட்டுறணும்.
1: சரி சரி.
0: இப்ப நம்ம கிட்ட இருக்கிற தேனி வளர்ப்பு பெட்டிகள் இருந்தும் நாம புதிய ராடுகளை உருவாக்கி அதை வேற பெட்டிகள்ல வைக்கலாம்.
1: ஓஹோ,
0: பழக்கத்துல இதெல்லாம் வந்துரும்பா, நீ பயப்படாத.
1: சரி சரி சரி. தேன் அடையில இருந்து தேன் அதிகமா இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: நல்ல கேள்வி கேட்ட. இப்ப அருங்கோண வடிவத்துல அடை வந்து சின்ன சின்ன தொலையோட இருக்கும். இந்த தொலைகள்ல தான் வந்து தேனீக்கள் தேனை சேகரிச்சு வைக்கும். தேனை உள்ள வச்சு அதனுடைய வாசல் பகுதிய மெழுக வச்சு மூடின மாதிரி இருக்குன்னா அந்த தேன் அடையில நல்ல தேன் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம்.
1: ஓஹோ,
0: இப்ப துளைகள் சரியா மூடாம அரை பகுதியா இருக்குன்னா இன்னும் சரியான முறையில அங்க தேன் உருவாகல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுங்க போய் அந்த இனிப்பு சாப்பிட்டுட்டு வந்து அதுங்க உடம்புல ஒரு மாற்றம் ஏற்படுத்தி அது சில உமிழ்நீர்கள் எல்லாம் சுரந்து தான் வந்து அதை தேனா மாத்தும். அப்படி நல்ல தேன் உருவான பிறகுதான் தேனி என்ன செய்யும், மெழுக வச்சு அப்படியே அந்த அடைய மூடிடும். இப்படி நல்லா வரிசையா ஃபுல்லா மூடி இருக்குன்னா, ஓஹோ இந்த இடத்துல நல்ல தேன் உருவாயிடுச்சு அப்படின்ட்டு நாம அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனா கட் பண்ணி எடுக்கிறத விட இப்ப ஒரு மிஷின் இருக்கு, அதுக்கு ஒரு ட்ரம் இருக்குது, அத வந்து நம்ம பயன்படுத்தி இந்த அடைக்கு எந்த சேதமும் இல்லாம தேனடைய அப்படியே பிழிஞ்சி நமக்கு தேவையான தேனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அடைய திரும்ப அப்படியே வச்சிடலாம். தேனீக்கள் திரும்பவும் சீக்கிரமே அதுல தேனை சேகரிச்சு அது வேலையை அதுங்க பாக்க ஆரம்பிச்சு.
1: என்ன அதிசயமா இருக்குது பா இதெல்லாம்.
0: ஆமாப்பா, இந்த ட்ரம்ல சேகரிச்ச தேனுங்கிறது இப்ப நல்ல தேன். அதாவது நேரடியா அடுப்புல வச்சு சூடுபடுத்த கூடாது தேனை, அதனால தண்ணி சுடணும். அந்த சுட்ட தண்ணிக்கு மேல இன்னொரு பாத்திரத்துல நாம தேனை சுட வைக்கணும். இருக்கிற கொஞ்ச நஞ்சம் தண்ணியையும் ட்ரை பண்ணி அருமையான கட்டியான தேனை உருவாக்கி அதை நம்ம கண்ணாடி பாட்டில்களோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டில்களோ சேகரிச்சு அதை விற்பனை கூட செய்யலாம். நீனே கூட பயன்படுத்திக்கலாம்.
1: விற்பனை செய்யற காத்த மூத்த, அதுல லாபம் கண்டுபிடிக்கணும்ல.
0: ஆமாப்பா, தேனு விற்கிற விலையில நீ இதை செஞ்சு பாரு, அடுத்த வருஷம் காரே வாங்கிடுவ.
1: வாய்மூகத்தை பழகிட்டு காத்த மூத்த.
0: ஆமாப்பா,
1: நீ சொன்ன மாதிரியே தேனி வளர்ப்புல ஈடுபட்டு தேன் உற்பத்தி பண்ணி நல்லா வித்து நீ சொன்ன மாதிரியே ஒரு கார் வாங்குறனான்னு பாருப்பா.
0: நிச்சயமா நீ வாங்குவப்பா. தேனி வளர்ப்பு விவசாயிக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயம். நிறைய விவசாயிகள் இதுல ஈடுபடணும். இயற்கையிலேயே 20-30% மகசூலை கூட்டுறதுக்கு தேனீக்கள் ரொம்ப உதவி செய்யுது.
1: ஆமாம்பா,
0: அதனாலதான் ஐன்ஸ்டீன் அந்த காலத்திலேயே சொன்னாரு, இந்த உலகம் அழியணும் அப்படின்னா தேனீக்கள் இல்லாம போயிடுச்சுன்னா அதிகபட்சம் ஒரு 4-5 வருஷத்துல இந்த உலகத்துல உயிரினங்களே இல்லாம போயிடும் அப்படின்னு. அந்த அளவுக்கு தாவரங்களுடைய அயல் மகரந்த சேர்க்கையில ரொம்ப முக்கியமான இடத்த வகிக்குது இந்த தேனீக்கள். சரிப்பா கத்தமுத்து, நான் கவனிட்டுமா?
1: கத்தமுத்த, தேனி கல் எடுத்து அடிச்சேன்ல, அதுல ஒரு பத்தம் இருக்குது, அத வீட்டுக்கு கட்டுமாயா?
0: சரி சரிப்பா, நீ அடிச்சிருக்க பத்தைய பாத்தீங்கன்னா நல்ல தேனுள்ள ஒரு பத்தையா தான் பாருக்கு.
1: ஆமா,
0: நான் சொன்ன மாதிரி பாருப்பா, அந்த தொலையெல்லாம் அப்படியே மெழுகு போட்டு மூடி இருக்கு பாருப்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
0: நல்ல உள்ள தேன் இருக்குப்பா. நான் போய் புழிஞ்சு

0: வீட்டுல நான் மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி புள்ள எல்லாருக்கும் குடுக்கறேன்ப்பா.
1: ஆமா,
0: ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: இனிப்பா சாப்பிடுங்கப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கிளம்புறேன்ப்பா.
1: பாத்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதுவரை தேனி வளர்ப்பு குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோதல்களுக்கு தீர்வுகாண ராஜதந்திர நடைமுறைகள் அவசியம் என்றாலும் அதையே நம்பியிருக்கக்கூடாது என்றும் ராணுவத்தை பலப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். ராணுவ பலம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திரத்தை இந்தியா பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எதிரான அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் முப்படைகளின் திறனையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தகுந்த முறையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் அஇஅதிமுகவும் தாவேக்க அரசு குறித்து உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்தவுடன் திமுகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அரசு அமைக்க முயன்றதாகவும் அதை எதிர்த்துதான் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கைத்தறி துணிகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய வடிவமைப்புகள் மற்றும் தரமான கைத்தறி துணி வகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கைத்தறி துணிகளை இருப்பு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். மாமண்டூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு

0: செல்லப்பட்ட 4.5 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தாரிஷ் அகமது, காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பரவதை தடுப்பதற்கும் நோயை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து தடுப்பதற்கும் அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 2,23,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 131 மையங்கள் டெங்கு ஆர்டிபிசிஆர் ஒர்க் நடைபெற்றிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு அதிக பாதிப்பு பதிவாகும் மாவட்டங்களில் அதிதீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5,818 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினசரி காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 26,303 டொமஸ்டிக் பிரீட் செக்கர் பணியாளர்கள் வீடு வீடாக ஆய்வு, கொசு ஒழிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேவையான இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மருந்துகள், அபேட் மற்றும் புகை மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெங்கு டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்றோம், அதனால எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்றோம். நெகட்டிவ் இருந்தாலும் எல்லா ஃபீவர் கேசஸும் பிரிசம்ப்டிவ் டெங்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கிறோம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காபேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் இன்று முதல் செயல்படவுள்ளது. துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் திருச்சி வந்த இரு பயணிகளிடமிருந்து 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நீர்க்காகத்தை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட பிரபல சமூக வலைதள பதிவாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌஷிக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனா ஆயுக்காவா அமெரிக்காவின் எமிலி வெப்லே ஸ்மித் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும், 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமா குமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத்

0: தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 6:55. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்கநகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
5: மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம்.
4: வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள்.
6: வணக்கம். சங்க இலக்கியங்களில் பொழில் என்றொரு அழகான சொல் உண்டு. குளிர்ந்த மழை பொழியும் சோலைகள் நிறைந்த அடர்ந்த காடுகளையே நாம் முன்னோர்கள் பொழில் என்று குறிப்பிட்டார்கள். இன்று அறிவியல் உலகம் இவற்றை மழை காடுகள் ரெயின் ஃபாரஸ்ட் என்று அழைக்கின்றது. பூமியின் பரப்பளவில் வெறும் 6% மட்டுமே இருக்கும் இந்த மழைக்காடுகள் உலகின் 50% அதிகமான தாவர மற்றும் விலங்கு இனங்களுக்கு வாழ்விடமாக திகழ்கின்றன என்றால் அது மிகையல்ல. பூமியின் சுவாச பையாக விளங்கும் இந்த பொழில் உலகை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக சிந்திக்கப் போகிறோம். மழைக்காடு என்றால் என்ன? ஒரு காட்டை சாதாரண காடு என்றும் மழைக்காடு என்றும் எதை வைத்து பிரிக்கிறோம் தெரியுமா? ஆண்டுதோறும் குறைந்தது 175 முதல் 200 சென்டிமீட்டர் வரையிலான தொடர் மழையை பெறும் காடுகளே மழைக்காடுகள் எனப்படுகின்றன. இங்கு ஈரப்பதம் எப்போதும் அதிகமாக இருக்கும். அடர்ந்த மரங்கள் இடைவெளியே இல்லாமல் வானத்தை மறைத்து நிற்கும் விதானங்கள், சூரிய ஒளி கூட எளிதில் தரைப்பகுதியை அடைய முடியாத அளவுக்கு பின்னப்பட்ட கொடிகள், இதுவே ஒரு மழைக்காட்டின் பொதுவான தோற்றம். மழை காடுகளை புவியியலாளர்கள் முக்கியமாக 2 வகைகளாக பிரிக்கிறார்கள். வெப்பமண்டல காடுகள் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், நிலநடுக்கோட்டை பகுதியை சுற்றி அமைந்துள்ள அமேசான், காங்கோ மற்றும் தென்கிழக்கு ஆசிய காடுகள், மிதமான மண்டல மழைக்காடுகள், சற்றே குளிர்ந்த கடலோர பகுதிகளில் காணப்படும் காடுகள். நம் பாரத நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான ஆனைமலை, அகத்தியர் மலை, நீலகிரி மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள காடுகள் இந்த அற்புத மழைக்காடு அமைப்பை கொண்டவைதான். ஒரு பொழிலின் 4 அடுக்குகள். ஒரு மழைக்காடு என்பது ஒரே தரைத்தளத்தில் அமைந்த வீடு அல்ல. அது 4 அடுக்குகளை கொண்ட ஒரு மாபெரும் அடுக்குமாடி குடியிருப்பு போன்றது. இயற்கை எவ்வளவு நுணுக்கமாக இந்த அடுக்குகளை பிரித்துள்ளது தெரியுமா? மேலடுக்கு காட்டின் பொதுவாக உயரத்தை விட மிக உயரமாக சுமார் 150 முதல் 200 அடிகள் வரை உயர்ந்து நிற்கும் மாபெரும் மரங்கள் இந்த அடுக்கில் இருக்கும். கழுகுகள், பருந்துகள், வௌவால்கள் மற்றும் சில வகை குரங்குகள் இந்த அடுக்கில் வாழ்கின்றன. கடும் காற்றையும் அதிக வெப்பத்தையும் தாங்கும் சக்தி இந்த மரங்களுக்கு உண்டு. விதான அடுக்கு, இதுதான் மழைக்காட்டின் மிக முக்கியமான பகுதி. மரங்களின் கிளைகளும் இலைகளும் ஒன்றாக பின்னி ஒரு தடிமனான பச்சை கூரை போல காட்சியளிக்கும். மழை காடுகளின் 80% உயிரினங்கள் இந்த விதான அடுக்கில்தான் வசிக்கின்றன. அரிய வகை நாரை பறவைகள், மரத்தவளைகள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் மரநாய் போன்றவை இங்குதான் தமது வாழ்க்கையை கழிக்கின்றன. இடையடுக்கு, விதான அடுக்கிற்கு கீழே குறைந்த அளவே சூரிய ஒளி எட்டி பார்க்கும் பகுதி இது. இங்குள்ள தாவரங்கள் பெரிய இலைகளை பெற்றிருக்கும். அப்போதுதான் கிடைக்கும் சொற்ப ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்த முடியும். சிறுத்தைகள், நச்சு தவளைகள்,

0: பல்வேறு வகையான பாம்புகள் மற்றும் பூச்சி இனங்கள் இந்த அடுக்கில் வாழ்கின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம்.
1: வழங்கியவர்
2: சி சுரேஷ் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
4: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
5: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி பாண்டிச்சேரி.
3: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் பேட்மிண்டன் அணி மற்றும் பரிணாஸ் தாலிவால், அனந்த்ஜித் சிங், நருகா மற்றும் சீமா குமாரி ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சேவா சங்கல்ப் இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத் நகர் நோக்கி சேவா யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய இந்த சேவா யாத்திரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை முன்னிறுத்தும் வகையில் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்று வருகிறது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உலக பொருளாதாரத்துடன் இந்தியாவின் ஈடுபாடு தொடர்ந்து விரிவடைந்து வருவதாகவும் உலகளாவிய மதிப்பு மற்றும் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் பங்களிப்பை வலுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 13வது பொது விவகார மன்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்ற இருந்த ஐநா பொது அவை கூட்ட அரங்கிலிருந்து ஏராளமான ஐநா பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனர். காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இரு நாடுகள் தீர்வுக்கு இந்தியா தொடர்ந்து தனது உறுதியான ஆதரவை தெரிவித்து வருவதாக ஐநா பொதுசபை கூட்டத்தை ஒட்டி நடைபெற்ற இரு நாடுகள் தீர்வை செயல்படுத்துவதற்கான உலகளாவிய கூட்டணியின் உயர்நிலை அமைச்சர்கள் கூட்டத்தில் மேற்காசிய பிராந்தியத்திற்கான இந்திய வெளியுறவுச் செயலர் திரு சி பி ஜார்ஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமையில் இனி கேட்கலாம்.
7: வாழ்விக்க வந்த காந்தி

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: தமது காரியம் எதையும் எனக்கு தெரியாமல் அவர் ரகசியமாக வைத்திருந்ததாக தெரியவில்லை. தம்மை பார்க்க வரும் முக்கியமானவர்களிடமெல்லாம் என்னை அறிமுகம் செய்து வைப்பார். இவ்விதம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர்களில் என் நினைவில் முக்கியமாக நிற்பவர் டாக்டர் பி சி ராய். கோகலேயின் ஜாகைக்கு வெகு கிட்டத்திலேயே அவர் வசித்து வந்தார். ஆகையால் அடிக்கடி வருவார். இவர்தான் பேராசிரியர் ராய். இவருக்கு மாத சம்பளம் 800 ரூபாய். அதில் தமக்கென்று 40 ரூபாய் வைத்துக் கொண்டு மீதியை பொது காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். இவருக்கு விவாகம் ஆகவில்லை, விவாகம் செய்து கொள்ள விரும்பவும் இல்லை என்று சொல்லி அவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். டாக்டர் ராய் இன்று இருப்பதற்கும் அன்று இருந்ததற்கும் எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை. அவருடைய ஆடையும் இப்பொழுது இருப்பது போலவே அப்பொழுதும் எளிமையானதாக இருந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த நாளில் இந்திய மில்துணி ஆடை அணிந்து வந்தார். இப்பொழுது கதர் உடுத்துகிறார். கோகலேயும் டாக்டர் ராயும் பேசிக் கொண்டிருப்பதை எவ்வளவு நேரம் கேட்டாலும் எனக்கு அலுப்பு தட்டுவதே இல்லை. ஏனெனில் அப்பேச்சு பொது நன்மையை பற்றியதாக இருக்கும், இல்லாவிட்டால் அறிவை ஊட்டுவதாக இருக்கும். சில சமயங்களில் இப்பேச்சு பொதுஜன தலைவர்களின் நடத்தையை கண்டிப்பதாகவும் இருக்கும். அப்பொழுது அதை கேட்பது மனத்திற்கு வேதனையை தரும். இதன் பயனாக முக்கியமான வீரர்களாக எனக்கு தோன்றி வந்தவர்களில் சிலர் மிகவும் சின்ன மனிதர்களாக தோன்ற ஆரம்பித்தனர். கோகலே வேலை செய்வதை பார்ப்பது இன்பம் தருவதாக மாத்திரமன்றி ஒரு போதனையாகவும் இருக்கும். ஒரு நிமிட நேரத்தை கூட அவர் வீணாக்குவதில்லை. அவருடைய தனிப்பட்ட உறவுகள், நட்புகள் எல்லாமே பொது நன்மையை உத்தேசித்துத்தான் இருக்கும். அவர் பேசுவதெல்லாம் நாட்டின் நன்மையை குறித்தே. அதில் உண்மையல்லாததையோ கபடமானதையோ ஒரு சிறிதேனும் காண முடியாது. அவருக்கு இருந்த பெரிய கவலையெல்லாம் இந்தியாவின் வறுமையும் அடிமைத்தனமும் எப்படி ஒழியும் என்பதே ஆகும். வேறு பல விஷயங்களிலும் அவருக்கு சிரத்தை உண்டாகும்படி செய்ய பல முயல்வார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே பதிலையே அவர் கூறுவார். அதாவது, அக்காரியத்தை நீங்களே செய்யுங்கள், என் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் விரும்புவதெல்லாம் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதே. இதில் வெற்றி பெற்று விடுவோமானால் மற்றவைகளை பற்றி நான் சிந்திக்கலாம். இன்று என் முழு நேரத்தையும் பக்தியையும் ஈடுபடுத்துவதற்கு இந்த ஒன்றே போதுமானது என்றார். ரானடேயிடம் அவர் கொண்டிருந்த அபார பக்தியை ஒவ்வொரு நிமிடமும் காணலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் ரானடேயின் கருத்துத்தான் இவருக்கு வேதவாக்காக இருந்தது. ஒவ்வொரு கட்டத்திலும் ரானடேயின் கருத்தை எடுத்து காட்டுவார். நான் கோகலேயுடன் தங்கியிருந்த போது ரானடேயின் சிரார்த்த தினம் அல்லது பிறந்த தினமா என்பது எனக்கு நினைவில்லை. அத்தினம் வந்தது. கோகலே இத்தினத்தை தவறாமல் அனுசரித்து வந்தார். அப்பொழுது அவருடன் என்னை தவிர அவருடைய நண்பர்களான பேராசிரியர் கதாவடே, ஒரு சப்ஜெட்ஜ் ஆகியவர்களும் இருந்தனர். இத்தின வைபவத்தில் கலந்து கொள்ள எங்களை கோகலே அழைத்தார். அப்பொழுது அவர் பேசிய போது ரானடேயை பற்றிய தமது நினைவுகளை எங்களுக்கு எடுத்து கூறினார். அச்சமயம் ரானடே, திலாங், மண்டலிக் ஆகிய மூவரையும் ஒப்பிட்டு சொன்னார். திலாங்கின் அழகிய எழுத்து நடையை பாராட்டினார். சீர்திருத்தவாதி என்ற வகையில் மண்டலிக்கின் பெருமையை சொன்னார். இவர் தமது கட்சிக்காரர்களின் விஷயத்தில் எவ்வளவு சிரத்தை காட்டி வந்தார் என்பதற்கு ஓர் உதாரணத்தையும் குறிப்பிட்டார். அவர் வழக்கமாக போக வேண்டிய ரயில் ஒரு நாள் தவறிவிட்டதாம். தமது கட்சிக்காரரின் நன்மையை முன்னிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் தாம் கோர்ட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனி ரயிலுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு போய் சேர்ந்தாராம். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட ரானடே தலை சிறந்தவர் என்றும் எல்லாவற்றிலும் சிறந்த மேதாவி என்றும் கோகலே சொன்னார். அவர் சிறந்த நீதிபதி என்பது மாத்திரமல்ல, அதேபோல் சிறந்த சரித்திராசிரியரும் பொருளாதார நிபுணரும் சீர்திருத்தக்காரரும் ஆவார் என்றார். அவர் நீதிபதியாக இருந்தும் கொஞ்சமும் பயப்படாமல் காங்கிரஸ் மகாநாட்டிற்கு சென்றார். அவருடைய அறிவாற்றலில் எல்லோருக்கும் நம்பிக்கை உண்டாகையால் அவர் கூறும் முடிவுகளை எல்லோரும் எந்தவித ஆட்சேபமும் கூறாமல் ஏற்றுக்கொண்டு விடுவார்களாம். தமது குருவின் உள்ளத்திலும் அறிவிலும் இருந்த இந்த அபூர்வ குணாதிசயங்களை விவரித்து கூறும்போது கோகலேக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அந்த நாளில் கோகலே ஒரு குதிரை வண்டி வைத்திருந்தார். குதிரை வண்டி அவருக்கு என்ன காரணத்தினால் அவசியமாயிற்று என்பது

0: எனக்கு தெரியாது. ஆகவே அதை குறித்து அவரிடம் வாதாடினேன். தாங்கள் டிராம் வண்டியில் போய் வரக்கூடாதா? அப்படி போய் வந்தால் தலைவர் கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்பட்டு விடுமா என்றேன். இக்கேள்வி அவருக்கு கொஞ்சம் மன வருத்தத்தையே உண்டாக்கிவிட்டது. அவர் கூறும்போது, அப்படியானால் நீங்களும் என்னை அறிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள். கவுன்சில் அங்கத்தினர் என்பதற்காக எனக்கு கிடைக்கும் படிப்பணத்தை நான் சொந்த சௌகரியத்திற்காக உபயோகித்துக் கொள்ளுவதில்லை. டிராம் வண்டிகளில் போய் வருவதில் உங்களுக்கு இருக்கும் சுதந்திரத்தை கண்டு நான் பொறாமைப்படுகிறேன். அப்படி நானும் போய் வர முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறேன். என்னைப் போல் நீங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் வகையில் விளம்பரத்தை பெற்றுவிடும் துர்பாக்கியத்தை அடைந்துவிடும் போது, டிராம் வண்டிகளில் நீங்கள் போய் வருவது அசாத்தியம் என்று ஆகாவிட்டாலும் கஷ்டமானதாகவே இருக்கும். தலைவர்கள் செய்வதெல்லாம் தங்கள் சொந்த சௌகரியத்திற்காகவே என்று ஊகித்து கொண்டு விடுவதற்கு இவ்விதமான காரணமும் இல்லை. உங்களுடைய எளிய பழக்கங்கள் எனக்கு பிடித்திருக்கின்றன. என்னால் இயன்றவரை எளிய வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். ஆனால் என்னை போன்ற ஒருவருக்கு சில செலவுகள் தவிர்க்க முடியாதவை. என்னுடைய புகார்களில் ஒன்றுக்கு இவ்வாறு அவர் திருப்தி அளிக்கும் வகையில் பதில் சொல்லிவிட்டார். ஆனால் மற்றொரு புகாருக்கோ எனக்கு திருப்தி உண்டாகும் வகையில் அவரால் பதில் சொல்லிவிட முடியவில்லை. நீங்கள் உலாவுவதற்கு கூட போவதில்லை. நீங்கள் எப்பொழுதுமே நோயிற்றே இருப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? பொது வேளையில் ஈடுபடுவதனால் தேகாபியாசத்திற்கு நேரமே இல்லாது போக வேண்டுமா என்றேன். உலாவ போவதற்கு எனக்கு எங்காவது நேரம் இருப்பதை பார்க்கிறீர்களா என்று பதிலளித்தார் கோகலே. கோகலேயிடம் எனக்கு அபாரமான மதிப்பு இருந்தது. ஆகையால் அவரை எதிர்த்து பேச எனக்கு துணிவு வருவதில்லை. அவர் சொன்ன பதில் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை எனினும் மௌனமாக இருந்துவிட்டேன். ஒருவருக்கு என்னதான் அதிகமான வேலை இருந்தாலும் சரி, அவர் சாப்பிடுவதற்கு எப்படி நேரம் வைத்துக் கொள்ளுகிறாரோ அதேபோல தேகாபியாசம் செய்வதற்கும் அவகாசம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது கருதினேன். இன்றும் அவ்வாறே கருதுகிறேன். அப்படி செய்வது ஒருவனுடைய வேலை செய்யும் சக்தியை குறைத்து விடுவதற்கு பதிலாக அதிகப்படுத்தவே செய்கிறது என்பது எனது பணிவான அபிப்பிராயம்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வை சிறப்பிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத்நகர் வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த இளைஞர்கள் வாகனத்தில் செல்வதோடு மட்டுமல்லாமல் வழிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் தூய்மைப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதுகுறித்த அனுபவங்களையும் பிரதமர் கேட்டறியவுள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பொது விவகார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தற்போது 20 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளது என்று கூறினார். இதனால் உலகளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுகளை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செமிகண்டக்டர் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தொழில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் தனியார் துறை மூலம் ராக்கெட்டை செலுத்திய 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் அப்துலேட்டியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஐமன் ஹஸ்வதியை சந்தித்து இம்மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆண்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கேஸ்டன் பிரவுனியை சந்தித்து பருவநிலை மாற்றத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எட் மெலிபாண்டை சந்தித்து உணவு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிர் தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பி பகுதியில் மக்கும் நெகிழி பொருட்களின் உற்பத்தியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015 ஆண்டு சுமார் 10 பில்லியன் டாலராக இருந்த நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 195 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்து நடைபெற்ற அமர்வில் அவர் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாய்சேய் நலன், முதியோர் பராமரிப்பு போன்றவற்றுக்கு இந்தியாவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசின் சார்பில் 2,500 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று வறட்சி நிலவரம் குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவிக்காக காத்திராமல் மாநில அரசே இதை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த உதவித்தொகையால் மாநில அரசுக்கு 1,250 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும், இதன் மூலம் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும், வறட்சியை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு பரமேஸ்வரா கேட்டுக் கொண்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பீகார் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாளந்தா மாவட்டத்தில் இயற்கை சுற்றுலா மூலம் பொதுமக்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புதிய அனுபவத்தை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்துச் சென்று விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்தம் 5 முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம். மேலும் புலி சஃபாரியும் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலிகளை மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் வனத்துறை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் சிறுத்தை சஃபாரி பகுதியிலும் இந்திய சிறுத்தைகளை நாம் காண முடிகிறது. அதேபோல கரடிகளின் நடமாட்டத்தையும் நாம் காணலாம். தாவர உண்ணி சஃபாரியில் மான் வகைகள், நீலக்கான், காட்டுப்பன்றிகள் இங்கே உள்ளன. இதுபோன்ற வனவிலங்கு பயணங்களை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள கண்ணாடி பாலம் மற்றும் தொங்கு பாலம் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர்.
3: ராஜ்கீர் மலைப்பகுதியிலிருந்து எஸ் கண்ணன்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே உள்ள ஃபதேபாத் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு சோட்டாலால் வர்மா நொய்டாவில் நேற்று காலமானார். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 49 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு தலைநகர் காங்கோவை நோக்கி டாங்கனிகா ஏரியில் 100 பயணிகளுடன் சரக்குகளும் அந்த படகில் ஏற்றிச் செல்லப்பட்டது. டாங்கனிகா ஏரியானது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகவும், பைக்கால் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது ஆழமான ஏரியாகவும் உள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷ் ஷா இணை இன்று ஹாங்காங்கின் ஓங் சுன் டூ ஹோய் கிம் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்ளவுள்ளது. இப்போட்டி இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் கபடி அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தையும், ஆடவர் பிரிவில் இந்தியா தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை பங்கேற்கிறது. மகளிர் குண்டெறிதல் இறுதிப் போட்டியில் மன்பிரீத் கவுர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25 10 நொடிகள். இனி
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788 9 7 8 9.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கின்சன்ஸ் நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அதாவது மூளையில இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ற நரம்புகள் வந்து தேய்மானம் அடைவதனால் வரக்கூடிய நோய் தான் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இதை யூஸ்வரா என்ன சொல்லுவாங்கன்னா நடுக்க வியாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து மெயினா ஹாஸ்பிட்டல் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் வந்து கை நடுக்கம், இல்ல கால் நடுக்கம், இல்ல வாய் நடுக்கம், பேசும்போது வந்து வாய் நடுங்குது, குரல் நடுங்குது அப்படின்ற பிரச்சனையோட தான் வருவாங்க. இது வந்து ஒரு நாள்ல திடீர்ல ஆரம்பிச்சுதான்னு கேட்ட கிடையாது. இது பல மாதங்கள்ல இருந்து பல வருடங்கள் வரைக்கும் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வாசனை குறைவு, மலச்சிக்கல், தூக்கமின்மை, சரியான நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாத்ரூம் வர தெரியறது இல்ல, மோஷன் போற தெரியறதில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். கொஞ்சம் நாள்பட்டு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து கை நடுக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் கை நடுங்கலாம். சில சமயம் ஒரு பக்கம் மட்டும் கை நடுங்கிட்டு இருக்கும். சும்மா உட்காந்துட்டு சேர்ல உட்காந்துட்டு இருக்கா பார்த்தா வந்து கை மட்டும் பாத்தீங்கன்னா வந்து லைட்டா அந்த கட்டைவரல் மட்டும் நடுங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கை வந்து மூவ்மெண்ட்டே ரொம்ப குறைச்சிருவாங்க. கையை நடக்கும்போது ரொம்ப ஆட்டி நடக்க மாட்டாங்க, நடக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரமர் சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக அவங்க இருந்த வேகத்துலேருந்து குறைஞ்சிரும். ஸோ அதாவது வந்து மொத்தமாகவே அவங்களோட ஸ்லோனஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் அவங்கள வந்து ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்கன்னா அவங்க சேர்லேருந்து எழுந்து இங்கே வரத்துக்கு இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிற டைமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதேமாரி குளிக்கிறது, சாப்பிட்றது, அதுமாதிரி ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலையுமே வந்து அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும்போது ஒரு தடுமாற்றம், அவங்க மற்றவங்கள மாரி வேகமாக நடக்க முடியாது. ஷார்ட் ஷார்ட் ஸ்டெப்ஸ் கிட்ட கிட்ட வச்சு நடப்பாங்க, கொஞ்சம் குனிஞ்சிக்கிட்டு கையை பெருசாக ஆட்டாமல் அப்படியே ஸ்லோவாக நடந்து வருவாங்க. சம்டைம்ஸ் வந்து தள்ளாட்டத்தினால விழுந்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரமரு, உடம்பு வந்து ஸ்டிஃபாக வச்சுக்கிறது, கீழே நடக்கும்போது தள்ளாட்டமாகவும் நடக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு வந்து அந்த வாசனை தெரியாமல் இருக்கிறது, மோஷன் போகிற சரியாக தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் வந்து யூஸ்வலாக இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா வந்து கண் சிமிட்டும் தன்மை ரொம்ப கம்மியாயிடும். முகத்தோட பாவனைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாத மாதிரி அவங்க வந்து அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. இவங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன பிரச்சனைனா வந்து மூளையில் அந்த டோப்பமைன்ற ஒரு ஹார்மோன் கம்மியாகிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்போம்னா வந்து டோப்பமைன் சம்மந்தப்பட்ட ஒரு சில மருந்துகளை நம்ம கொடுப்போம். இதை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணியோ ஒரு ஸ்கேன் பண்ணியோ நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா முடியாது. மருத்துவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கை காலை அசைச்சு பார்க்கறது, கை காலில் வந்து இருக்கிற நடுக்கத்தை செக் பண்ணி பார்க்கறது, அந்த மாதிரி கிளினிக்கல் டெஸ்டிங் மூலமாக தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்க்கின்சன்ஸ் நோய் வந்தவங்களுக்கு வந்து இயர்லியரான டைமில் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது மூலமாக லாங் டேர்மாக பிரச்சனை இல்லாமல் தாத்துக்க முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் போகும்போது வந்து ரொம்ப நடுக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு சில லேட்டஸ்ட் அட்வான்சஸ் லைக் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் போன்ற ஒரு சில புது விதமான மருத்துவ முறைகளும் இப்போ வந்திருக்குது. ஸோ அதை வந்து கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்களையும் அதனோட நோயின் கொடிய பிரச்சனையிலேருந்து நம்ம தடுக்க முடியும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
5: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கின்சன்ஸ் நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8ல வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் இன்று உங்களோட நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 7:31:10 ஆயாச்சு. தினம் தினம் ஒரு கேள்வி, இன்றைக்கு என்ன கேள்வியா இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி இல்லையா? சோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, 46th செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது? கேள்வி மறுபடியும் உங்களுக்காக, 46th செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைய வணக்கம் மக்களை போஸ்டர்ல போயிட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்க பதிவு பண்ணலாம். சோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. இது வணக்கம் மக்களே.

ரெயின்போ 102.8ல வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:37:43 ஆயிடுச்சுக்கு. நேர்கள் கவனத்திற்கு, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புதுச்சேரி தேசிய தொழில் சேவை மையம் விடுத்துள்ள ஓர் அறிவிப்பு, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இலவச மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதியுள்ள எஸ்சி எஸ்டி வேலைவாய்ப்பு தேடுபவர்களிடமிருந்து அறிவிக்கப்படவுள்ள பயிற்சி பாட நெறிகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக தானியங்கி கணக்கியல் மற்றும் பதிப்பக உதவியாளர், கணினி பயன்பாட்டு வணிக கணக்கியல், சைபர் பாதுகாப்பு வலைதள மேம்பாட்டு உதவியாளர், வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா 18 முதல் 30 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சிகளில் சேரும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்கள் தேசிய தொழில் சேவை மையம் எண் 6 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேசன் நகர் புதுச்சேரி 60500 என்ற முகவரியில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை வரை சுய சான்றொப்பமிட்ட தேவையான அனைத்து ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 25ஆம் தேதி ஆகும். இணைக்க வேண்டிய ஆவணங்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஆதார் அட்டை சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், குடும்ப ஆண்டு வருமானம் சான்றிதழ், வேலைவாய்ப்பு பரிமாண பதிவு நகல், வங்கி கணக்கில் புத்தக நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 8870073622 மற்றும் 9629342446.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
3: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
2: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
3: தினமும் காலை 8:02 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
1: ரெயின்போ புதுவை நூற்று 2.8 இது வணக்கம் மக்களே. நேரம் 7:45 ஆறு நொடிகள் ஆயிற்று. நேயர்கள் கவனத்திற்கு மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அனர் ஆப்பிலும் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8. இது வணக்கம் மக்களே.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:53:42 ஆயிடுச்சிருக்கு. நிகழ்ச்சியில ஒரு FB கேள்வி கேட்டிருந்தாலியா, 46th செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா நிறைய பேர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பால் உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் நகரில் இந்த மாதம் செப்டம்பர் 15 தொடங்கிய இந்த சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி வரும் 27 வரை நடைபெறுகிறது. செஸ் விளையாட்டின் மிகப்பெரிய போட்டியான செஸ் ஒலிம்பியாட் 2 ஒரு முறை நடைபெறுகிறது. நிறைய பேர் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. யார் யாரு எங்க இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, பொன்னியம்மன் மேடுல இருந்து வன்னி கணேசன், புதுச்சேரி கோவிந்தன் பேட்ல இருந்து வீரமணி பாலன், ஆண்டிமடத்துல இருந்து கார்த்திகேயன், பழனிராஜா, ஐயப்பன் தாங்கல இருந்து ஹரிஹரன், ஜான் ஹாஜா, நஜமுத்தீன் கொடிக்கல் பாலத்திலிருந்து ஷாமுத்தீன், பெரியபாளையம் பெரிய வளையத்திலிருந்து கே ரவிச்சந்திரன், பட்டாளம் அப்துல் ஜலீல், அன்பு கெடார்லிருந்து லாஸ்பேட்டை சுகந்தி இளங்கு, புவனகிரிலிருந்து சுமதி பாபு, ராமகிருஷ்ணன் கொழுமை கொண்டான்லிருந்து சுரேஷ் பாபு, சென்னை அம்பத்தூர்லிருந்து குத்தாலம் தேரடியிலிருந்து தில்லை வில்லாளன், ஷாகுல்

ஹமித் ராஜா கொடிக்கல் பாலத்திலிருந்து, பாபு முல்லக்காட்டிலிருந்து, ஏரமாஞ்சேரியிலிருந்து ஷாஹு ஹமீத், கலைவாணி கனிஷ்மா மற்றும் செஞ்சி சிங்கவரத்திலிருந்து, தஞ்சை கஞ்சமங்கலத்திலிருந்து ராஜேந்திரன், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்தமுருகன், மதுரை சோ சண்முக சுந்தரம், இவங்க எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு இன்றைய வணக்கம் மக்களை நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நேயர்களை தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. இது வணக்கம் மக்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையே சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொது சபையின் 81வது கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள், பிராந்திய நிலவரங்கள் மற்றும் உலகளாவிய சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய உணவு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பன்னீர் என்ற பெயரில் பாலின் மூலப்பொருட்கள் அல்லாத பிற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு பன்னீர் என்ற சொல்லை பயன்படுத்தி விளம்பரம் செய்ய தடை விதித்துள்ளது. பாரம்பரிய பன்னீர் அல்லாத இத்தகைய பொருட்கள் குறித்து நுகர்வோர் தவறாக புரிந்து கொள்வதை தவிர்க்கவும் அவற்றின் உற்பத்தி மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைகிறது. உற்பத்தி, வடிவமைப்பு மற்றும் புத்தாக்கத்திற்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் 2014ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் பல்வேறு துறைகளில் உற்பத்தி, முதலீடு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை விரிவுபடுத்தி நாட்டின் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு கடலோர ஆந்திரம் மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஒடிசா பகுதிகளில் நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது. எனினும் அதன் தாக்கத்தால் ஒடிசாவின் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. உஸ்பெகிஸ்தானின் சாமர்கண்டில் நேற்று நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 8வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி மற்றும் அஜர்பைஜான் அணிகளுக்கு இடையிலான போட்டி டிராவில் முடிந்தது. ஜப்பானின் நகோயாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் கமல்ஜீத் மற்றும் சுருக்ஜித் சிங் ஜோடி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல போயிட்டு நம்ம ஆர்ஜே அங்க இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களின் வாயிலாகவே வந்து அழகிய கதைகளா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாரதி எந்த ஊர்ல எங்க இருக்கக்கூடிய மக்கள் அண்ட் அந்த ஊரை பற்றிய தகவல்களை சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம்.
1: ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான காலை வணக்கம் சொல்வது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. ஓகே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ எங்கிருந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆவலோட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன் எங்கிருந்து அப்படின்னா, அதாவது பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பல ஊர்களுடைய பெயர்கள் வந்து இப்பவும் வந்து இருக்கு அப்படின்னாக்கா, அங்க செழித்து வளர்ந்திருந்த இயற்கை தாவரங்கள் இல்லைன்னா மரங்களுடைய பெயர்களை அடிப்படையா கொண்டே வந்து பெயர்லாம் வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அந்த வகையில நாவர்குளம் பகுதியிலயும் வந்து நிறைய செழித்திருந்த நாவல் மரங்களும் அங்க வந்து மழை நீரை சேகரிக்க பயன்பட்ட பெரிய குளமும் இணைந்து இந்த பகுதி நாவர்குளம் அப்படின்ற பெயரை வந்து பெற்றதா வந்து சொல்லப்படுதுப்பா. சரி, ஓகே, இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய நாவர்குளம் பகுதியில இருந்துதான் போக போகுது. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: மல்லிகா.
1: ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: ஒரு 22 வருஷமா இங்க இருக்கேன்.
1: 22 வருஷமா? ஓகே, நீங்க 22 வருஷமா இருக்கீங்க இல்லையா? இங்க நீங்க வரும்பொழுது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு?
2: வரும்போது வீடு தரன்ஸ் எல்லாம் இருந்தது, ஆனா சரியான வசதியா இல்ல, அங்கங்க இருட்டா இருந்தது. இந்த

0: ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையில வந்து ராண்டல் விளக்கு இல்ல அம்மன் விளக்கு, அது மாதிரி கையில போய் தீ எடுத்துன்னு போவோம். அப்ப வரப்ப அந்த பனை மரத்தால வந்தா ஒரே பயமா இருக்கும்.
1: மரங்கள்லாம் வந்து இங்க வந்து இருந்துருக்கு, என்னென்னலாம் இங்க இருந்துச்சுங்களா?
0: வேற என்ன குளம் தான், குளத்துல நிறைய தண்ணி வரும்.
1: அந்த குளத்துல வந்து புளித்த அனுபவங்கள், மீன் புளித்த அனுபவங்கள்,
0: மீன் நிறைய புடிப்பாங்க.
1: ஓகே,
0: ஒரு அளவுக்கு அங்கங்க பைப்பு இருக்கும், நிறைய தண்ணி கஷ்டம்தான்.
1: ஓகே,
0: இப்பத்திக்கு பரவாயில்ல,
1: நிறைய வந்த இடமாயிடு அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு
0: இருக்குது.
1: சரி, இப்ப அந்த குளத்துல வந்து நீங்க மீன் கொடுத்துருக்கீங்களா?
0: நான் மீன் பிடிக்கல, எங்க பசங்க இறங்கி விளையாடுவாங்க, அதுல ரெண்டு பசங்க கூட இறங்கி
1: அது வந்து விளையாடி இருக்காங்க.
0: விளையாடி இருக்காங்க நிறைய தண்ணி, ஆனா இப்ப வந்து அது மாதிரி தண்ணி

0: இப்பத்திக்கு பரவாயில்ல, நிறைய
1: வந்த இடமா இது அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுற
0: அளவுக்கு.
1: இப்ப அந்த குளத்துல வந்து நீங்க மீன் பிடிச்சிருக்கீங்களா?
0: நான் மீன் பிடிக்கல, எங்க பசங்க இறங்கி விளையாடுவாங்க, அதுல ரெண்டு பசங்க கூட இறங்கி
1: அது வந்து விளையாடி இருக்காங்க.
0: விளையாடி இருக்காங்க நிறைய தண்ணி, ஆனா இப்ப வந்து அது மாதிரி தண்ணி ரொம்ப வாய்ப்பில் சைடு வாய்க்கா போட்டிருக்காங்க.
1: இப்ப அடுத்து என்னன்னா, நீங்க வந்து அந்த காலத்துல வந்து இந்த நாணயங்கள் எல்லாம், அந்த காலத்துல என்னென்ன நாணயங்கள் எல்லாம் இருந்துச்சு?
0: ஒரு பைசா, செப்பு நாணயம், பொத்த காசுன்னு சொல்லுவாங்க, அத நாங்க
1: பாவாடையா
0: இருக்கும், நடுவுல ஓல்ஸ் இருக்கும், பித்தளை காசு, அத நாங்க பாவாடை நாடாவில எல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கோம்.
1: அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு காசு.
0: ஆனா அப்பா இந்த அப்பா காசு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேசா
1: பொத்த காசு சொல்றீங்கல்ல, அது வந்து எவ்வளவா இருக்கும்? அது அப்ப
0: இருபத்தஞ்சு போட்டு இந்த பொத்த காசு எவ்வளவுன்னு தெரியாது. அப்பா முடிஞ்சு வச்சிரு கேக்குறப்ப குடுன்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும், நினைப்பு இருக்குது.
1: என்னென்னலாம் இருக்கும்?
0: நான் பசங்க கூட சேர்ந்து விளையாடுவேன், கரண்ட் இருக்காது, அதனால சின்ன வயசுல வெளியில விட மாட்டாங்க, விளக்கு கொளுத்தி வச்சுதான் படிக்கிறது, அதனால வெளியில எப்படி விடுவாங்க? ஆமா, வெளியில போய் எல்லா பசங்க கூடயும் விளையாடுவான், ஆனா நைட்ல வெளியில அனுப்ப மாட்டாங்க.
1: என்னென்னலாம் விளையாடுவீங்க?
0: பம்பரம் சுத்தி இருக்கேன், கோலி விளையாடி பசங்க கூட சேர்ந்து கபடி விளையாடி இருக்கிறேன், ஓடி புடிச்சு விளையாட்டு, கண்ணாமூச்சி
1: விளையாடிருக்கீங்க. விளையாட்டுகள்லாம் வந்து
0: விளையாட்டு இருக்குன்னா அவங்க பள்ளிக்கூடம் போக வர அவங்களுக்கு தெரியாது,
1: படிக்கிறதுலயே வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன்
0: தான் அப்படின்ற மாதிரி. அப்ப என் காலம் வேற, பிள்ளைங்க காலம் வேற, அதே மாதிரி இப்ப பேர பிள்ளைங்க காலம் செல்போன் வச்சுக்கணும் விளையாடுற மாதிரி ஆயிப்போச்சு.
1: எல்லாமே வந்து பெண்கள் வந்து மூழ்கி
0: போயிருக்காங்க.
1: விளையாட்டுகள் அப்படின்றது வந்து என்னன்னே தெரியாத அளவுக்கு வந்து
0: ஒரு வேலை சொன்னா கூட அந்த செல்போனை விட்டு எட்ட வரமாட்டாங்க. அதுதான்
1: நம்ம வந்து விளையாட்டு வேலை செய்யும் போது அதுவே நமக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி.
0: குனிஞ்சு நிமிந்து சாணி காக்கி போட்டு பெருக்கி தள்ளி, இப்ப எந்த வீட்டுல இங்க வந்து குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுறாங்க?
1: அது எல்லாமே வந்து ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கும். ஓகே ஓகே மேம், அவங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள்
0: நன்றி.
1: தொடர்ந்து பேசலாம், நாவர்குளம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காலம் கேட்டுட்டு வந்துடலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning. I am Shagun Chopra. The headline.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நேரம் 8:31 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம புதுவை நிகழ்ச்சியை நம்ம திரும்பவும் வந்து தொடங்க போறோம். நம்ம RJ பாரதி நாவர்குளம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம்.
3: எஸ், நம்ம RJ சோனி சொன்ன மாதிரி இந்த நாவர்குளம் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவலா வந்து பேசுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பத்தி நான் சொல்றேன்ப்பா நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். தீர்த்தகிரி.
3: நீங்க எத்தனை வருஷமா இங்க?
4: நான் இங்க பொண்ணு ஒரு 35 வருஷமா இருக்கும்.
3: இந்த ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கோவில்கள், மரங்கள், இந்த மாதிரி தான் இருக்கா கோவில்கள்?
4: நாவர்குளம் பாலமுருகன் டெம்பிள் இருக்கு, அதை சுத்தி வந்து ஆலமரம், ஆலமரம் அது பக்கத்துல வில்வ மரம், அது பக்கத்துல அரச மரம், மூணு மரமும் நல்ல விசேஷமான மரம்.
3: ஒரே
4: ஆமா கோவில் பக்கத்துல இது விசேஷம், குளம் இருக்கு பக்கத்துல.
3: இந்த இடத்துக்கு வந்து நாவர்குளம் அப்படின்ற பேர் எதுக்காக சொல்றாங்க?
4: இந்த நாவர்குளம் குளம் வந்து ரொம்ப பெரிய குளம், அதை சுத்தி வந்து நாவமரம் இருந்தது இதுக்கு முன்னாடி. அந்த நாவமரத்துல இருந்து அதனாலதான் நாவர்குளம் பேர் வந்தது. அந்த தண்ணி தான் இது முன்னாடி குடிச்சிருந்தாங்க மாடுகள் விலங்குகள்லாம் குடிச்சிருக்காங்க.
3: அப்ப வந்து இந்த சுமை தாங்கிலாம் சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க வந்து வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க, அதை இறக்கி வைக்கிறதுக்காக அந்த தூண் மாதிரி சுமை தாங்கி அதெல்லாம்
4: உண்மையா தான் இந்த ஒரு குளம் தான் இருந்தது. இந்த தண்ணி தான் அவங்க எல்லாம் குடிச்சிருந்தாங்க. அது ஒரு கொட்டை மாதிரி இருக்கும், அந்த கொட்டை போனா தண்ணி வந்து தெரிஞ்சிடும். குடிச்சு அப்ப
3: என்னென்ன மாதிரியான விவசாயம்?
4: முந்திரி விவசாயம் தான் ஃபுல்லாவே வந்து முந்திரி மரம்.
3: அப்ப முந்திரி பழம் சாப்பிட்ட அனுபவங்கள்?
4: முந்திரி பழம் திட்டுத்தனமா சாப்பிட்ட அனுபவம் இருக்கு.
3: பார்க்கும்போது மலரும் என்னென்ன
4: சண்டெல்லாம் போட மாட்டாங்க, அப்பெல்லாம் சண்டை போட மாட்டாங்க, நம்மள மட்டும் வீட்டுல வந்து கண்டிப்பாங்க, அது வாங்கினா அதோட போயிடுவான்.
3: விளையாட
4: போயிடுவான்.
3: சரி சரி, இங்க இருந்து பார்த்தா
4: நன்றி
3: சார். தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நம்ம புதுவை.

0: பெர்ஃப்யூமே
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
0: நேயர் விருப்பம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நேரம் 8:39 நிமிடம். ஆர்ஜே பாரதி கிட்ட பேசலாம்.
3: இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். போகும்போது காலையிலேயே அவ்வளவு படிக்கிறீங்களா? அவன் படிக்க மாட்டீங்களா? ஜாலியா போவீங்களா? இருக்குமா ஸ்கூலுக்கு போறதுக்கு? அப்படியா? ஏன் ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்கும்? வீட்லயே இருக்கலாம்ல. இல்ல ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இல்ல?
4: வீட்டுல

0: பண்ணுவீங்களா?
1: பேசல
0: பண்ண பாத்தீங்களா? ஏன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? சூப்பர், ஓகே. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கிளம்புறோமா? ஓகே பாய். ஓகே வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்,
0: பேரு
2: பன்னீர்செல்வம்.
0: ஓகே சூப்பர். இந்த
2: நாவர்குளத்துக்கு லாஸ்ட் பாட்டில இருந்து தான் மேடை ஏறி தான் வரணும். லாஸ்ட் பாட்டை, ஆமா, நாவலர் ஸ்கூல் இருந்து மேடை ஏறி வரணும்.
0: மூணு
2: நாள் திருவிழா பண்ணுவாங்க. சிறப்பான திருவிழா, முக்கியமான திருவிழா, பங்குனி உத்திரம். ஓ
0: ஓகே ஓகே, அதெல்லாம் இங்க வந்து ரொம்ப
2: ஃபேமஸா ரொம்ப ஃபேமஸா அந்தாண்ட மாரியம்மன் கோயில், அந்த மாரியம்மன் கோயில அது ஒரு மூணு நாள் திருவிழா நடக்கும். அதுவும் சாமி ஊர்வலம் வரும், நல்லா தேர்ச்சி ஓடிச்சு ஊர்வலம்
0: முடிக்கும்.
2: வேற என்ன பிடிக்கும்? என்ன ஏர்போர்ட் மேல போயிருந்தது, இப்ப நம்ம கீழே
0: ஏர்போர்ட் மேல போயிட்டு இருக்கோம், பாத்துருப்பீங்க.
2: ஆமா,
0: வந்து நீங்க ஏர்போர்ட் பண்ணுவீங்க. பாரம்பரியமான ஒரு உணவு
2: அப்படின்னா முதல்ல சாப்பாடுதான் முக்கியம். அதுக்கு முன்னால நாங்கெல்லாம் எங்க வயசுக்கு கவுரு அரைச்சி கூழ அரைச்சி சாப்பிட்டு வரோம். அது வாரத்துல ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவோம். அது இப்போலாம் வந்து
0: பசங்க
2: சாப்பிட மாதிரி தெரியல. அது வந்து இப்ப சத்து மாவுன்னு ஒண்ணு அரைச்சி அப்படியே கொண்டாந்து அது வீட்லயே வாங்கி எல்லாமே கோதுமை எல்லாமே வாங்கி கலந்து வாங்கி வந்து அரைச்சி இருந்து அது கொடுத்துவோம்.
0: அப்பவும் வந்து நீங்க வந்து அந்த காலத்துல சாப்பிட்ட ஒரு சத்தான உணவுதான்,
2: சத்தான உணவுனா சோறு தான் முக்கியமான. அப்பத்துக்கு இப்பதான் வந்து எல்லாரும் காலங்கள் மாற மாற படிப்படியா சோறு கம்பு சோளம் இந்த அந்த சோளம் எல்லாமே கலந்து வாங்கி வந்து அரைச்சி அதுங்களுக்கு குழந்தைங்க சத்துக்காக அது இப்போ சத்து மாவுன்னு சொல்லி
0: வீட்டுல வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. வந்து எப்படி சமாளிச்சு இதோட முக்கியத்துவத்தெல்லாம் சொல்லி நீங்க சாப்பிடுவோம்.
2: அது கொண்டாந்து வெளியே உட்காந்து காக்கா பாரு குடிங்க பாரு அப்படின்னு
0: தான் சொல்லுவாங்க.
2: அதுமாதிரிதான் உட்கார வச்சு காரு போகுது வண்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஊட்டுவோம்.
0: ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.2 நேயர்கள் கேட்டு வரத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு?

0: தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை, நம்ம ஆர்ஜே பாரதி கிட்ட பேசிடலாம்.
2: இன்னைக்கு நாம புதுவை ஷோ நாவர்குளத்தை இங்க இருந்த மக்கள் நிறைய விஷயங்கள் நாவர்குளத்தை நம்ம சனப்பூரிகள் மரங்கள் இதை பத்தி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கேன், நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நம்பிக்கையோட மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் சொல்லி விடைபெறும் நானும் அதே பாரதம்.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொல்லா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர்.

0: தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்,
1: எனக்கு மேடை ஏறி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். இருந்தாலும் திடீர்னு நாலு வார்த்தை பேசுவார்னு சொல்லிவிட்டீங்க, எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு அப்படின்னார் ஒருத்தர். நமக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் செஞ்சு தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நாம் தர்ம சங்கடம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது தவறுன்னு சொல்கிறார் ஒரு பெரியவர். தர்ம சங்கடம்னா என்னங்கிறதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா? மனுஷன் எத்தனையோ தர்மங்களை செய்ய வேண்டியிருக்கு, சில சமயங்களில் ஒன்றுக்கு ஒன்று முரணாக ரெண்டு தர்மங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. அந்த சமயத்தில் அவன் அந்த ரெண்டு தர்மத்தில் எந்த தர்மத்தை செய்கிறது, எந்த தர்மத்தை விடுறது அப்படின்னு தவிக்கிறான். அதுதான் தர்ம சங்கடம் அப்படின்னார். இதுக்கு எவ்வளவோ உதாரணம் இருக்குது. இப்போது ராமாயணத்தை எடுத்துக்குவோமே, அதில் தசரதனுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்டது. அதாவது ஒரு பக்கம் கைகேயிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக பரதனுக்கு முடிச்சு விட்ட வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் அவனுடைய குல மரபுப்படி மூத்தவனுக்கு தான் பட்டம் சூட்டணும், அதாவது ராமனுக்கு பட்டம் கட்டணும். இப்போ என்ன பண்ணுறது? சத்திய தர்மத்தை காப்பாற்றுறதா, மரபு தர்மத்தை காப்பாற்றுறதா? தசரதன் தவிக்கிறான். இதுதான் தர்ம சங்கடம், தர்மத்துக்கு வந்த சங்கடம். கடைசியில் சத்திய தர்மத்தை காப்பாற்றணுங்கிற முடிவுக்கு தசரதன் வர்றான். இருந்தாலும் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, தசரதன் சத்திய தர்மத்தை காப்பாற்ற போக அதுவே அவனுடைய மரபு தர்மத்தை காப்பாற்றி விடுது. எப்படி தெரியுமா? தான் வந்து முடிசூட்டிக்கணுங்கிற எண்ணம் பரதனுக்கு வராமல் பண்ணி விடுது. அதனால் தசரதன் ஒரே சமயத்தில் சத்தியத்தையும் காப்பாற்றினா, மரபையும் காப்பாற்றினான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் அப்படின்னு அவனை பற்றி சொல்லுவாங்க. இது தசரதனை பற்றி வாலி சொல்கிற வார்த்தை. அதனால் நமக்கெல்லாம் ஒரே நேரத்தில் பல தர்மங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து, அதில் எந்த தர்மத்தை செய்யறதுங்கிற சங்கடம் வந்தால் குழப்பிக்கப்படாது. சத்திய தர்மத்துக்கு தான் முதலிடம். எல்லா தர்மங்களையும் விட சத்தியம்தான் உயர்ந்தது. பீஷ்மருக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்தது. அந்த சமயத்தில் அவர் சத்தியத்தை தான் காப்பாற்றுவேன்னு உறுதியாக இருந்தார். அது என்ன தர்ம சங்கடம்னா, வாழ்நாள் பூராவும் நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டார். ஆனால் அவருடைய ஆச்சாரியன் பரசுராமரோ, நீ வந்து இவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணுங்கிறார். அம்பையே ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு பக்கம் குருவோட கட்டளை, என்ன பண்ணுறது? இவர் சத்தியத்தை தான் காப்பேன் அப்படின்னு திடமாக இருந்தார். அதனால் ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை நடக்குது. கடைசியில் என்னாச்சு? வாய்மை தான் ஜெயிச்சுது, பரசுராமர் தோற்று போனார். இன்றைக்கு இந்த தகவலை கேட்குறவங்க இனிமேல் தர்ம சங்கடம் ஏற்பட்டால் எப்படி முடிவு எடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆக தர்ம சங்கடம்ங்கிறது ஏதோ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம், ரொம்ப கஷ்டமாக போச்சுங்கிற அர்த்தம் இல்லை. ஒரே நேரத்தில் இரண்டு தர்மங்களை செய்ய வேண்டி வந்தால் எதை செய்யறது, ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது எதை செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது. இந்த பழைய சம்பவங்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான், கல்யாணம் ஆக வேண்டிய வயசு. சார், எங்கள் அப்பா தஞ்சாவூரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கார், கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கார், எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது சார், இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும்னா. நான் பார்த்தேன், தம்பி இதில் குழப்பமே வேணாம், உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அதையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தேன். அவன் கோபமாக என்னை முறைச்சி பார்க்குறான், சார் எங்கள் அப்பா பார்க்குற பொண்ணு எனக்கு இல்லை சார், அவருக்கு, அதுதான் எனக்கு தர்ம சங்கடம் அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட தர்ம சங்கடங்களும் உண்டு. அதனால் வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சங்கடம் வந்தாலும், சத்திய தர்மத்தை காப்பாற்றினா மற்றது எல்லாமே சரியாக போகும் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும்.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு இன்று

அஞ்சலி செலுத்தினார். சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களின் முன்னேற்றமே நாட்டை கட்டி எழுப்புவதற்கான அடித்தளம் என்று பண்டிட் தீன்தயாள் கருதியதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்பாகும். மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைகிறது. உற்பத்தி, வடிவமைப்பு மற்றும் புத்தாக்கத்திற்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் 2014ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் பல்வேறு துறைகளில் உற்பத்தி, முதலீடு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை விரிவுபடுத்தி நாட்டின் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இரு நாடுகள் தீர்வுக்கு இந்தியா தொடர்ந்து தனது உறுதியான ஆதரவை தெரிவித்து வருவதாக மேற்காசிய பிராந்தியத்திற்கான இந்திய வெளியுறவு செயலர் திரு சி பி ஜாய் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருதல், ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் மற்றும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குதல் தொடர்பான 7 நாள் திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளதாக அமெரிக்க செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நகோயாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மனுஷா தியா சிதாலே இணை ஹாங்காங் இணையை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது இனிய வழி நேயர் விருப்பம். நான் ஆஜி ரத்னா. நேரம் 9:23. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்க 7598510505 என்ற எண்ணுக்கு உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்க கேட்கலாம். RRR திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, குபகோணம், நேதாஜி நகர்ல இருந்து அவங்களுக்கான பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது இனிய வழி நேயர் விருப்பம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வழி நேர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்க 7598510505 என்ற எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சதுரங்கம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்ட நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ராமகிருஷ்ணன் கொழுமை கொண்டான்ல இருந்து. சோ அவங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இனியோ இசை மேட்டு 2.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழியின் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:12:23 ஆயிடுச்சுக்கு. பாடல் கேட்கலாம். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இருந்தது இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. உளுந்தூர்பேட்டையில் இருந்து ராஜேந்திரன் மற்றும் லோகேஸ்வரன் அவங்களுக்கான பாடலை தோ.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல இனிய வழியை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் கேட்கலாம். தேவி 2 திரைப்படத்தில் அந்த இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க நாராயணன், கனகவலி, அஸ்வினி, சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, இவங்க எல்லாருக்குமான பாடல் வந்துட்டே இருக்க. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8ல இது இனிய வழி நேயர் விருப்பம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வழி நேர்விருப்பும். நேரம் 9:22 ஆயிட்டுருக்கு. ஆதவன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க தேனி ஆண்டிப்பட்டில இருந்து செந்தில்குமார். அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பாடல் கேட்கணும் அப்படின்னா 7598510505 என்ற எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க. இனியா இசை மேட்டு 2.8.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய வழி நேர் விருப்பம். நேரம் 9:36.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:36:57 ஆயிற்றுக்கு. ரெயின்போ திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னா ராதாபிரியா தேனி மாவட்டத்தில இருந்து. சோ உங்களுக்கான பாடல் கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8 ல. இது இனிய வழி நேர் விருப்பம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல இனிய வழியை நேர்விருப்பம். நேரம் 9:41:48 ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்க 7598510505 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சோ பாடல் கேட்கலாம். விடுதலை திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க சுமதி. திருவள்ளூர்ல இருந்து உங்களுக்கான பாடல் இதோ.

0: கூடி நான் வரேன். கூ சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர,
2: நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துட்டீங்களா?
1: லெட்டர் வந்திருக்கனே. பாப்பா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லாங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இனிய வழியை நேர்விருப்பும் நேரம் 9:47:33 ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்துல இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க செல்வம் பூமி நாயக்கம்பட்டியிலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம்
6: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல நேரம் 9:54 நொடிகள் ஆயிற்றுக்கு. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். அண்ணா நகர் முதல் தேர்வு திரைப்படத்திலிருந்து நிரஞ்சன் புதுச்சேரியில இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாடல் கேட்டாங்க. நேரம் குறைவா இருந்ததால எல்லாருக்கும் பாடல் கொடுக்க முடியல. யார் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, பொன்னியம்மன் மேட்லேருந்து வன்னி கணேசன், தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, தூத்துக்குடியிலிருந்து சி பால சுப்பிரமணியன், திருநெல்வேலியிலிருந்து வீரவ நல்லூர்லிருந்து கருணாநிதி, கோவை புதூர்லிருந்து சிவசுப்பிரமணியன், காரைக்கால் மேல் ஊடையிலிருந்து விஜயராகவன், கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, தேனி பன்னியபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன், கடலூர் கூத்தப்பாக்கத்திலிருந்து சோனாட்சி சிவகுமார், சந்திரமோகன் மஞ்சக்குப்பத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து சரஸ்வதி, பத்மநாபன் சென்னை மாதவரத்திலிருந்து, செங்கல்பட்டுலிருந்து பன்னீர்செல்வம், ரவி புதுச்சேரியிலிருந்து சரஸ்வதி, மூலச்சத்திரத்திலிருந்து ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனா, தெற்கிறப்பிலிருந்து மணிகண்டன். இவங்க நிறைய பேர் வந்து பாடல் கேட்டாங்க. நேரம் குறைவா இருந்ததால கொடுக்க முடியல. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. இது இனிய வழி நேர் விருப்பம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சேவா சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் வாரணாசியிலிருந்து வதோதரா வழியாக வத் நகர் வரை பயணம் மேற்கொண்டு வரும் சேவா யாத்திரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அனைவரின் பங்களிப்பும் பங்கேற்பும் இருந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று பிரதமர் கூறியுள்ளார். மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் உற்பத்தி, முதலீடு மற்றும் தொழில்துறை திறன்கள் விரிவடைந்துள்ளன. மின்னணு உற்பத்தி துறையில் 2014-15 ஆண்டில் சுமார் 190,000 கோடி ரூபாயாக இருந்த மின்னணு உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்து 2025-26 ஆண்டில் சுமார் 13,00,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தை ஒட்டி பிரான்ஸ் தலைமையில் நடைபெற்ற 2வது G7 நாடுகளின் வளர்ச்சிக்கான அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்திய வெளியுறவுச் செயலர் திரு சி பி ஜார்ஜ் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் பேசிய அவர்

சர்வோதய கொள்கையை அடிப்படையாக கொண்டு மக்கள் நலனை மையமாக வைத்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பாதையை இந்தியா பின்பற்றி வருகிறது என்று கூறினார். இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றவிருந்த ஐநா பொது அவை கூட்ட அரங்கிலிருந்து ஏராளமான ஐநா பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனர். காசா மற்றும் லெபனான் இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் நகோயாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு கலப்பு அணிகளுக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் கமல்ஜீத் மற்றும் சுருச்சி சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் தென்கொரிய அணி வெள்ளி பதக்கமும் ஈரான் அணி வெண்கலப் பதக்கமும் கைப்பற்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் இணையதற்காலை வணக்கத்துடன் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. நேரம் 10:03. நம்ம எல்லாருமே பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியை பத்தி நிறைய தகவல்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்போம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாது, அண்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து ஒரு க்வெஸ்டினா இன்னைக்கு கேட்கும்போது ஆர்வமா ஆன்சர் பண்ணவும் ரெடியா இருப்பீங்க. சோ இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம பாண்டிச்சேரி குறித்து தெரிந்த தெரியாத பல தகவல்களை தான் வந்து க்வெஸ்டினா கேட்க போறோம். சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் எப்பவும் போல சூப்பரா ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களுக்கான அந்த முதல் க்வெஸ்டின், புதுச்சேரி என்ற பெயரின் அடிப்படை அர்த்தம் என்ன? மறுமுறை உங்களுக்காக கேள்வியே சொல்றேன். புதுச்சேரி என்ற பெயரின் அடிப்படை அர்த்தம் என்ன? ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்காக கொடுக்க போறேன். புதிய நகரம், புதிய குடியிருப்பு, கடற்கரை நகரம், இது மூன்றுல ஒன்றுதான் இந்த புதுச்சேரி என்ற பெயருக்கு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம். சோ சரியான விடையை கண்டுபிடிச்சீங்கன்னா எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அண்ட் பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: 9 கெட் செட் கோ நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில என்ன கேள்வி முதலாவதா கேட்டிருந்தோம் அப்படின்னா, புதுச்சேரி என்ற பெயரின் அடிப்படை அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு 3 ஆப்ஷனும் கொடுத்திருந்தோம். புதிய நகரம், புதிய குடியிருப்பு, கடற்கரை நகரம் அப்படின்னு. இது 3 எது சரியான விடை அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்வது யாரு சார்?
1: ஆரியபுரத்துல இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா?
1: மேடம்,
0: என்ன ஆன்சர்?
1: புதிய குடியிருப்பு மேடம். அந்த
0: சூப்பர் சூப்பர், புதிய குடியிருப்பு அப்படின்றது தான் சரியான விடை. தேங்க்யூ சோ மச் சார்,
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. எஸ், புதிய குடியிருப்பு அப்படின்றது தான் சரியான விடை. புதுச்சேரி என்பது வந்து நியூ செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு பொருளை குறிப்பதாக புதுச்சேரி அரசோட வரலாற்று பக்கமும் வந்து குறிப்பிடுது. அண்ட் உங்களுக்கான அடுத்த கேள்வி, ரோமானியர்கள் புதுச்சேரியுடன் வணிக தொடர்பு வைத்திருந்ததற்கான முக்கிய தொல்லியல் சான்று கிடைத்த இடம் எது? ஆப்ஷன் ஏ அரியாங்குப்பம், ஆப்ஷன் பி அரிக்கமேடு, அண்ட் ஆப்ஷன் சி வில்லியனூர். சரியான விடை என்னன்னு தெரிஞ்சதுன்னா உடனே எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்க.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: உலக ஷோ கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ரோமானியர்கள் புதுச்சேரியுடன் வணிக தொடர்பு வைத்திருந்ததற்கான முக்கிய தொல்லியல் சான்று கிடைத்த இடம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போ நேர் வந்திருக்காங்க, சரியான விடையை சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு ராஜகோபால் சார். ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா?
1: அது அரியாங்குப்பம் பக்கத்துல உள்ள அரிக்கம் மேடம். மேடம் அது
0: வெரி குட், சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஆமாங்க, ரோமானியர்களுடன் புதுச்சேரியுடன் வணிக தொடர்பு வைத்திருந்ததற்கான முக்கிய தொல்லியல் சான்று கிடைத்த இடம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடுதான். கிட்டத்தட்ட அரிக்கமேட்ல கிடைச்ச தொல்லியல் கண்டுபிடிப்புகளை வைத்து பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டிலேயே ரோமானிய வணிகர்கள் தொடர்பு இருந்ததை வந்து சுட்டு காட்டுறது. அடுத்ததா உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சுக்கலாம். புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் அதிகார

பூர்வமாக குடியேற தொடங்கிய காலகட்டத்துடன் தொடர்புடைய ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1674, ஆப்ஷன் பி 1761, ஆப்ஷன் சி 1816. சரியான விடையை கண்டுபிடிங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க.

10:22 கெட் செட் கோ நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் அதிகாரப்பூர்வமாக குடியேற தொடங்கிய காலகட்டத்துடன் தொடர்புடைய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ சரியான விடையை கண்டுபிடிங்க. இஃப்எம் ரெயின் புக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: வணக்கம்
1: மேம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்க சந்திரசேகர். ஆன்சர் தெரியுமா?
1: ஆமா மேம், நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து 16th செஞ்சுரியிலேயே வந்துட்டாங்கனால 1674 அப்படிங்கிறது.
0: வெரி குட், சூப்பர் சந்திரசேகர். தேங்க்யூ
1: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். பை மேம்.
0: தேங்க்யூ சோ மச். நேர்களே, புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் அதிகாரப்பூர்வமாக குடியேற தொடங்கிய காலகட்டத்துடன் தொடர்புடைய ஆண்டுக்கு ஆன்சர் வந்து 1674 தான். அண்ட் உங்களுக்கான அடுத்த கேள்வி, புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் உள்ள 4 பிராந்தியங்களில் கேரளாவால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பிராந்தியம் எது? ஆப்ஷன் ஏ காரைக்கால், ஆப்ஷன் பி மாஹே, அண்ட் ஆப்ஷன் சி ஏனாம். சரியான விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் ஆர் எஸ்எம்எஸ் சாரி கால் மட்டும் பண்ணுங்க. 2271760, 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ண நேயர்கள் 0413 அப்படின்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில உங்களுக்கான இறுதி கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் உள்ள 4 பிராந்தியங்களில் கேரளாவால் சூழப்பட்டிருக்கும் பிராந்தியம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியான விடையே சொல்றாங்களான்னு பாக்கலாம். இப்ப வந்திருக்க நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்வது யாரு மேம்?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் கலா மேம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: ஓகே கலா மேம், என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
1: மாஹி தான் மேம் கரெக்டான ஆன்சர்.
0: வெரி குட், சூப்பர் மேம், தேங்க் யூ.
1: தேங்க் யூ மேம், தகவல்கள் எல்லாம் நல்லா இருக்கு மேம். தேங்க் யூ,
0: நன்றி, நன்றி மேம். எஸ் மாஹே அப்படின்றது தான் சரியான விடை. மாஹே மேற்கு கடற்கரையில கேரளாவால சூழப்பட்ட ஒரு புதுச்சேரியோட பிராந்தியம் தான் வந்து இருக்குங்க. சோ அந்த மாஹே தான் வந்து சரியான விடை. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் இதுவும் இதே ரிலேட்டடான க்வெஸ்சன் தான். புதுச்சேரியில இன்னொரு பிராந்தியமான ஏனாம் இருக்கு இல்லையா, இந்த ஏனாம் என்ற பிராந்தியம் வந்து எந்த மாநிலத்தை ஒட்டி இருக்கு? ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா? சரியான விடையை கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்திடல் பண்ணுங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்ற?
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: புதுச்சேரியின் மற்றொரு பிராந்தியமான ஏனாம் எந்த மாநிலத்தை ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடைய சொல்றாங்களா பாக்கலாம். இப்ப வந்திருக்கக்கூடிய நேயர், ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்க ஜெயா மேம், நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நானும் நலமா இருக்கேன் மேம்.
4: ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா?
5: கண்டுபிடிச்சேன் மேம். ஆந்திர பிரதேச மேம்.
4: வெரி குட், சூப்பர் கலா மேம்.
5: தேங்க்யூ மேம், நல்லா சூப்பரா ப்ரோக்ராம் பண்றேன் மேம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு
4: தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே, நம்ம கிட்ட வர நேயர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பர்பா வந்து ஆன்சர் சொல்லிட்டு வராங்க. நம்ம இதே பாண்டிச்சேரியில தான் இருக்கோம் இல்லையா, சோ நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியுமான்றது தெரியல. இப்ப அதை குறித்து தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பாண்டிச்சேரிக்குன்னா அதிகாரப்பூர்வமா வந்து பறவை இருக்கு, மலர் இருக்கு, சோ இந்த மாதிரி மரம் எல்லாம் இருக்கு. அது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். புதுச்சேரியின் அதிகாரப்பூர்வ பறவை எது? இதுதான் வந்து கேள்வி. ஆப்ஷன் ஏ மயில், ஆப்ஷன் பி குயில், அண்ட் ஆப்ஷன் சி கிளி. சரியான விடையை கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க.

10:51 கெட் செட் கோ நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, புதுச்சேரியின் அதிகாரப்பூர்வ பறவை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை குயில் என்பதுதான். சோ நேயர்களே, நீங்களும் வந்து சரியான விடையை கண்டுபிடிச்சீங்கன்னா ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, புதுச்சேரியின் அதிகாரப்பூர்வ மலர் எது? ஆப்ஷன் ஏ செண்பகப்பூ, ஆப்ஷன் பி நாகலிங்கப்பூ, ஆப்ஷன் சி தாமரைப்பூ. சரியான விடையை கண்டுபிடிங்க, ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க.

கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, புதுச்சேரியின் அதிகாரப்பூர்வ மலர் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை நாகலிங்க பூ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலிருந்து ஆசை தம்பி சார் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஸ்எம்எஸ் அண்ட் கால் பண்ண எல்லாருக்குமே ஃப்ரம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுக்கள். வரக்கூடிய இந்த பாடலோட கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏர் நியூஸ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்பாகும். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் பாரத் சக்தி என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள புதுச்சேரி இலக்கிய விழாவில் இன்று மாலை பங்கேற்கவுள்ளார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுடெல்லியில் இன்று நடைபெறும் ஆரோக்கிய மந்தன் 2026 நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம் தொடங்கப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைந்ததையும், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததையும் குறிக்கும் வகையில் மத்திய சுகாதார அமைச்சகம் இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்துள்ளது. வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் வரும் 28, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வங்கி சேவைகள் பாதிக்கப்படும் என்பதால் முக்கிய வங்கி பரிவர்த்தனைகளை பொதுமக்கள் வரும் 25 மற்றும் 27 தேதிகளில் முடித்துக் கொள்ளுமாறு இந்தியன் வங்கி குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நொகோயாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு கலப்பு அணிகளுக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் கமல்ஜீத் மற்றும் சுருச்சி சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் தென்கொரிய அணி வெள்ளிப்பதக்கமும் ஈரான் அணி வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றின.

இசை மேட்டுக்குழுடன் எஃப்எம் ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் ஆஜய் ரத்னானீரும் 11:03:18. இளையராஜா இசையில் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் பாடல் கேட்கலாம். சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து

பாடல் கேட்கலாம். அமைதி படை திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இனிய இசை மேட்டுகளுடன் FM ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. சரியாக 11:14:17 பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி இணைந்து பாடிய பாடல் ஆவரம் பூ திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: பாடல் கேட்கலாம். எஸ் ஜானகி மற்றும் மனு குரலில் தாய் மனசு திரைப்படத்திலிருந்து.
1: தொண்டையில தான் நினைச்சேன்

இசை மேட்டுக்களுடன் எஃப் எம் ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 11:24 14 நொடிகள் ஆயிற்றுக்கு. பாடல் கேட்கலாம், வசந்த கால பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் சரியாக 11:42 நிமிடம் 8 நொடிகள் ஆயிற்றுக்கு பாடல் கேட்கலாம். யஜுமான் திரைப்படத்திலிருந்து

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பாடல் கேட்கலாம் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
1: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
0: ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் சரியாக 11:54:47 நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோர் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு கலப்பு அணிகளுக்கான போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் கமல்ஜீத் மற்றும் சுருச்சி சிங் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரின் பங்களிப்பும் பங்கேற்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சேவா சங்கல்ப் இயக்கத்தின் கீழ் வாரணாசியில் இருந்து வர்த்நகர் வரை யாத்திரை மேற்கொண்டு வரும் சேவா யாத்திரிகர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடியபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தின் 4வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி கிரேட்டர் நொய்டாவில் உள்ள இந்திய எக்ஸ்போ மைய வளாகத்தில் இன்று தொடங்குகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் இணைந்து இக்கண்காட்சியினை தொடக்கி வைக்கின்றனர். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் பூபேந்தர் யாதவ் வன மேலாண்மையை திறம்பட செயல்படுத்துவதற்கான திறன் மேம்பாட்டுத் திட்டத்தை இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். மாநில வனத்துறைகளில் புதுமையான முயற்சிகளையும் வனப்பணியாளர்களுக்கு வன பாதுகாப்பு, திறன் மேம்பாடு மற்றும் நிலப்பரப்பு சார்ந்த அறிவு ஆகியவை தொடர்பான பயிற்சிகளை வழங்கும் நோக்கில் சுமார் 537 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் வரும் 28, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைத்து பொதுத்துறை மற்றும் கிராம வங்கி சேவைகளும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் வங்கி வாடிக்கையாளர்கள் அன்றைய தினமே முக்கிய வங்கி பரிவர்த்தனைகளை முடித்துக் கொள்ளுமாறு புதுச்சேரி இந்தியன் வங்கி குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. நேரம் 12:03. இன்னைக்கு செப்டம்பர் 25 இதே செப்டம்பர் 25 உலக வரலாற்றுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு

மணி நேரமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அப்படி வரிசையில் இன்னைக்கு உலக மருந்தாளுநர்கள் தினமாக கொண்டாடப்படுது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 25ஆம் தேதி வந்து இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது. அதாவது உலக மருந்தாளர்கள் தினத்தின் இந்த வருடத்திற்கான கருப்பொருள் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு தினம் கொண்டாடப்படுதுன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் அதற்கான கருப்பொருள் இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இந்த உலக மருந்தாளுநர்கள் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக மருந்தாளுநர்களுக்கு வலு ஊட்டக்கூடியது என்பதுதான் வந்து இந்த உலக மருந்தாளுநர்கள் தினத்தோட கருப்பொருள். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த உலக மருந்தாளுநர்கள் தினம் குறித்து தெரிஞ்சுக்க போறோம் பாடல் கேட்டுட்டு.

12 மணி 10 நிமிடத்துல வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு நம்ம வரலாற்றில் நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரும். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டது உலக மருந்தாளுநர்கள் தினம் குறித்துதான். ஆக்சுவலா இந்த தினம் 2009 துருக்கியோட இஸ்தான்புல் நகர்ல நடைபெற்ற எஃப்ஐபி கவுன்சில் கூட்டத்துலதான் அதிகாரப்பூர்வ நாளாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சமுதாயத்துல பாதுகாப்பான மற்றும் முறையான மருந்துகளை வழங்குறதுல மருந்தாளுநர்களோட சேவையை கௌரவிக்கக்கூடிய வகையில தான் இது துவங்கப்பட்டிருக்கு. சுகாதாரத்துறையில அவர்களோட முக்கிய பங்கை வந்து உலக மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு முக்கியமான ஒரு தினம், அந்த தினத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அந்தியோதயா திவாஸ் அப்படின்னு வந்து அனுசரிக்கப்படுது. இந்த தினம் எதற்காக அனுசரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளை ஊட்டி ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நலனுக்காக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு நாள் தான் இது. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டம் நாக்லா சந்திரபான் கிராமத்தில் பிறக்கிறாரு. செப்டம்பர் 25, 1916 இவர் ஒரு சிறந்த இந்திய தத்துவ அறிஞர், பொருளாதார வல்லுநர் அண்ட் அரசியல்வாதி. அந்தியோதயா திவாஸ் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, இவரோட பிறந்த நாளையொட்டி ஏழை மற்றும் ஓரம் கட்டப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக இவர் ஆற்றிய சேவைகளை போற்றக்கூடிய வகையில இவருடைய பிறந்த நாள் அரசாங்கத்தால அந்தியோதயா திவாஸ்னு அழைக்கப்படுது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. வரலாற்றில் இன்று நேரம் 12:21. இன்னைக்கு வரலாற்றுல நடந்த விஷயங்கள் குறித்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அதாவது செப்டம்பர் 25 கடந்த வரலாறுகள்ல என்னென்னலாம் நடந்தது, யாரெல்லாம் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு உடுமலை நாராயண கவி ஐயாவோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. இவர் வந்து 1899 செப்டம்பர் 25 பிறந்தாரு. இவரோட இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணசாமி. இவர் பிறந்த ஊர் பூவிலைவாடி, உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இருக்க, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு. அண்ட் வந்து இவர் வந்து செப்டம்பர் 25, 1899 May 3, 1981 வரை வந்து இவரோட வாழ்நாள் வந்து இருந்திருக்கு. இன்னும் இவர் குறித்த பல சிறப்புகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: FM ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நமது ஒவ்வொருவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவை உறுதியேற்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து பட்நாகர் செல்லும் யாத்ரீகர்கள் இடையே இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், மதிப்புமிக்க நன்னெறிகள் தமது வாழ்க்கையை மாற்றியமைத்ததாக கூறினார். காசி மாநகரம் ஆன்மீக நெறிமுறைகளின் சின்னமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். சேவை மனப்பான்மையோடு யாத்திரையில் இளைஞர்கள் பங்கேற்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் கணிசமான அளவில் மேம்படுத்தப்பட்டு சுயசார்புமிக்க கிராமங்களாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கிராமங்களின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், சேவை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை உள்ளிட்ட உபாத்யாயாவின் வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். உழைப்பின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என பண்டிட் உபாத்யாயா விடுத்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யாத்ரீகர்கள் தங்களது அனுபவங்களை இந்த கலந்துரையாடலின் போது பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த யாத்திரை ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அன்றாட அனுபவங்களை குறிப்பு எடுத்து வைக்க வேண்டும் எனவும் யாத்ரீகர்களிடம் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் தேசபக்தராகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டவர் உபாத்யாயா என்று கூறியுள்ளார். உள்ளார்ந்த வளர்ச்சி, சமூக நீதி உள்ளிட்ட இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தை மக்கள் இணைந்து மேற்கொள்வது

0: அதற்கு ஊக்கமளித்தவர் பண்டிட் தீன்தயாள் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் 70,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி பெற்றவுடன் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். 3 மாதம் முதல் 12 மாதம் வரை பல்வேறு பிரிவுகளில் அளிக்கப்படும் இந்த பயிற்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்றுள்ளன. வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் வன பாதுகாப்பு நடவடிக்கையை திறம்பட மேற்கொள்வதற்கு தேவையான புதிய உத்திகள் இந்த திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார். வனப்பகுதிகளில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் வன வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 537 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். மக்களுக்கான ஒலிபரப்பு சேவையின் தரத்தை உயர்த்த ஆகாஷ்வாணி நிலையங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இன்று வட மாநிலங்களின் ஆகாஷ்வாணி நிலைய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஆர் கே ஜெயின், நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி ஒலிபரப்பின் தரத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக ஒலிபரப்பு தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆகாஷ்வாணியின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு ராஜீவ்குமார் ஜெயின், ஆகாஷ்வாணி நிலையங்களில் விளம்பரம் மற்றும் விற்பனையை மேம்படுத்தி வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் முதலீடுகள் அதிகரித்து ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் வலு சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த சலுகைகள் 14 முக்கிய துறைகளுக்கு அளிக்கப்பட்டு 240,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டதாகவும், இதன் காரணமாக 266,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 15,20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான ஏற்றுமதி அதிகரித்து 14,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் சவால்களை சமாளிப்பதற்கான புதிய உத்திகளை கையாண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த சர்வதேச இன்ஸ்டெப் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர், ஒரு நாடு ஒரு குடும்பம் என்ற வசுதெய்வ குடும்பக தத்துவத்தில் இந்தியா நிலைத்திருப்பதாக கூறினார். உலக நாடுகளுடன் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். சிக்கிம் மாநிலம் யால்ஷிங் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் சேதமடைந்தன. அரசு அலுவலகங்களும் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், மக்களின் பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார்.

0: கனமழை பெய்து வருவதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு பிரேம்சிங் தமாங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் கபடி பிரிவில் இந்தியா 48-24 என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 66-28 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சத்யன் ஞானசேகரன் ஹர்மீத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 200 மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும் 200 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் ரிஷப் தாஸும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம் 8 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:51.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நீங்கள் உங்களது இரும்பாலான கோர நகங்களால் மக்களது மார்பகங்களை உழுது பிளந்தீர்கள். அங்கு பகைமையை விதைத்தீர்கள். எனவே பகைமைக்கு பகைமைதான் பயிராக விளையும். எங்களிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள் பிசாசுகளே என்று நான் மனதுக்குள் கூறிக்கொண்டேன். ஆமாம், அவனது முகம் சிவந்து போயிற்று. ஆக்ரோஷம் அவனுள்ளே கொதித்து பொங்கியது. அவனது குரலில் தொனித்த ஏற்ற இரக்கங்கள் தாயை பயப்படும்படி செய்தன. ஆனால் நான் அந்த மதகுருவிடம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா என்று மேலும் தொடர்ந்தான் ரிபின். அவர் கிராமத்தில் கூட்டம் முடிந்து திரும்பி வந்து ஓரிடத்தில் அமர்ந்து சில முஜுக்குகளோடு பேசிக் கொண்டிருந்தார். என்ன பேசினார்? சாதாரண மக்களெல்லாம் ஆட்டு மந்தைகள்தாம் என்றும், அவர்களை கட்டி மேய்க்க ஒரு இடையன் எப்போதும் தேவை என்றும் அவர் பேசினார். எனவே நானும் வேடிக்கையாக சொன்னேன். வாஸ்தவம்தான், நரிக்கு நாட்டாண்மை கொடுத்து விட்டால் காட்டில் வெறும் இறகுகள்தான் மிஞ்சும், பறவைகள் மிஞ்சாது என்றேன். அவர் தம் தலையை சாய்த்து கொண்டு என்னை பார்த்தார். ஜனங்கள் எப்போதும் கஷ்டப்படவே வேண்டியிருக்கும் என்றும், எனவே தமது வாழ்க்கையில் நேரும் துன்பங்களையும் சோதனைகளையும் சங்கடங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியை அருளுமாறு கடவுளிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். எனவே நானும், ஜனங்கள் எவ்வளவோ காலமாய் பிரார்த்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும், ஆனால் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப வேலை இருப்பதால் இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க இயலவில்லை என்றும் சொன்னேன். அப்புறம் அவர் என்னை பார்த்து, நீ எந்த மாதிரி பிரார்த்திக்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், எல்லா சனங்களையும் போல நானும் ஒரே ஒரு பிரார்த்தனையேதான் என் வாழ்நாள் முழுவதும் சொல்லி வருகிறேன். கருணையுள்ள கடவுளே, எங்களுக்கு கல்லை தின்று வாழவும், கனவான்களுக்காக விறகு பிளக்கவும், செங்கல் சுமக்கவும் கற்றுக்கொடு என்றுதான் பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவரோ என் பேச்சை முடிக்க விடவில்லை. திடீர்

0: என்று ரிப்பின் சோஃபியாவின் பக்கம் திரும்பினான். நீங்கள் ஒரு சீமான் வீட்டு பிறவியா என்றான். ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் என்று வியப்போடு திடுக்கிட்டு கேட்டாள் சோஃபியா. ஏனா என்று சினுங்கிக் கொண்டான் ரிப்பின். ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில்தான் பிறந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எவரவர் எப்படி எப்படி பிறந்தார்களோ அப்படித்தான் அவர்கள் விதியும் இருக்கும். நீங்கள் தலையில் கட்டியிருக்கிறீர்களே அந்த துணியினால் சீமான்களின் பாபக்கரையெல்லாம் மூடி மறைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? ஒரு சாக்குக்குள்ளே போட்டு கட்டியிருந்தாலும் நாங்கள் ஒரு மதகுருவை அடையாளம் கண்டு கொள்வோம். மேஜை மீது சிந்தியிருந்த எதன் மீதோ முழங்கை பட்டதுமே முகத்தை சினுங்கி கூசி நடுங்கினீர்களே. உங்கள் ஒய்யார உடம்புக்கும் தொழிலாளன் உடலுக்கும் சம்பந்தமே இல்லை, தாய் குறுக்கிட்டு சொன்னாள். அவனது முரட்டுத்தனமான ஏளன பேச்சு சோஃபியாவின் மனத்தை புண்படுத்திவிடக் கூடாதே என அவள் அஞ்சினாள். மிக்காவில் அவள் என் சிநேகிதி, மேலும் அவள் நல்லவள். நமது கொள்கைக்காக பாடுபட்டுத்தான் அவளது தலைக்கூட நரைத்து போயிற்று. நீ ரொம்பவும் கடுமையாக வெடுக்கென்று பேசுகிறாய். ரிப்பின் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஏன், நான் மனம் புண்படும்படி யாரையாவது எதையேனும் சொல்லிவிட்டேனா? என்னிடம் ஏதோ சொல்ல விரும்பினீர்கள் என்று நினைக்கிறேன் என்று வறண்ட குரலில் சொன்னாள் சோஃபியா. நானா? ஆமாம், இங்கே சமீபத்தில்தான் ஒரு ஆசாமி வந்திருக்கிறான், யாகவின் சொந்தக்காரன். அவனுக்கு காசநோய். அவனை அழைத்து வர சொல்லட்டுமா என்றான் ரிப்பின். அவசியமாய் என்றாள் சோஃபியா. ரிப்பின் அவளை சுருங்கி நெரித்த கண்களோடு பார்த்தான். பிறகு எஃப்எம்மிடம் திரும்பி மெதுவாக சொன்னான், போய் அவனை இன்று மாலை இங்கு வர சொல்லிவிட்டு வா. எஃப்எம் தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டு ஒன்றுமே பேசாமல் எவரையுமே பார்க்காமல் அந்த காட்டு வழியில் சென்று மறைந்தான். அவன் செல்வதை பார்த்து தலையை ஆட்டிக்கொண்டே ரிப்பின் சொன்னான், இவனுக்கு இப்போது கஷ்டகாலம். சீக்கிரமே இவனும் யாகவும் பட்டாளத்தில் சேர்ந்து விடுவார்கள். யாகவுக்கு அதற்கு தைரியம் கிடையாது. நான் போக மாட்டேன் என்கிறான். இவனுக்கும் திராணி இல்லை. இருந்தாலும் இவன் சேர்ந்து விடுவான். பட்டாளத்தில் சேர்ந்து அங்குள்ள சிப்பாய்களை தூண்டிவிட்டு விட முடியும் என்று இவன் நினைக்கிறான். தலையை கொண்டு மோதி சுவரை தகர்த்து விட முடியுமா? அவர்கள் கையிலும் துப்பாக்கி ஏறிவிட்டால் அப்புறம் அவர்களும் மற்ற சிப்பாய்கள் செல்லும் பாதையில்தான் செல்வார்கள். இக்னாத் என்னவோ அதை பற்றியே அவனிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் பேச்சில் அர்த்தமே கிடையாது. இல்லை இல்லை என்று மறித்து கூறிக்கொண்டே ரிப்பினை பார்த்தான் இக்னாத். இதையெல்லாம் சொல்லவில்லை என்றால் இவனுக்கு அவர்கள் கொடுக்கிற பயிற்சியில் இவனும் அவர்களைப் போலவே சுட்டுத்தள்ளத் தொடங்குவான். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று சிந்தித்தவாறே பதில் உரைத்தான் ரிப்பின். அவன் பட்டாளத்தில் சேராமல் ஓடிவிடுவதே ரொம்ப நல்லது. ருஷ்யா ரொம்ப பெரிய தேசம். ஓடிப்போய்விட்டால் அவர்கள் அவனை எங்கே என்று கண்டுபிடிப்பார்கள்? ஒரு கள்ள பாஸ்போர்ட் வாங்கிவிட்டால் அவன் ஊர் ஊராய் திரியலாம். அப்படித்தான் நான் செய்ய போகிறேன் என்று தன் காலை ஒரு சுழியால் அடித்துக் கொண்டே சொன்னான் இக்னாத். விரோதமாக போவதென்று தீர்மானித்து விட்டால் அப்புறம் தயக்கமே இருக்கக்கூடாது. நேராக போக வேண்டியதுதான். அவர்கள் பேச்சு நின்றது. தேனீக்களும் குளவிகளும் மொய்த்து பறந்து ரீங்காரித்து இறைந்தன. பறவைகள் கூவின. வயல்வெளியிலிருந்து ஒரு பாட்டுக்குரல் மிதந்து வந்தது. ஒரு கணம் கழித்து ரிப்பின் பேச தொடங்கினான். நல்லது, நாங்கள் வேலைக்கு போக நேரமாகிவிட்டது. உங்களுக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க தோன்றும் இல்லையா? இந்த குடிசைப்புறத்தில் சிறு குடில்கள் இருக்கின்றன. யாகவ், நீ போய் கொஞ்சம் காய்ந்த சருகுகளை கொண்டு வா. சரி அம்மா, நீ அந்த பிரசுரங்களை எடுத்துக்கொடு. தாயும் சோஃபியாவும் தங்கள் மூட்டைகளை அவிழ்க்க ஆரம்பித்தார்கள்.
1: ஆடே அப்பா, எவ்வளவு புத்தகங்கள்
0: என்று வியந்து கொண்டே அந்த புத்தகங்களை குனிந்து நோக்கினான் ரிப்பின்.
1: இந்த மாதிரி காரியத்தில் ரொம்ப காலமாக ஈடுபட்டிருக்கிறீர்களா? சரி, உன் பேர் என்ன
0: என்று சோஃபியாவிடம் திரும்பி கேட்டான். ஆனா இவாம்னா என்றாள் அவள். 12 வருஷ காலமாய் வேலை செய்கிறேன்.
1: ஆமாம், எதற்காக கேட்டீர்கள்? முக்கிய காரணம் ஒன்றுமில்லை.
0: அது சரி.
1: சிறைக்கும் போயிருக்கிறீர்களா?
0: ஆமாம்.
1: பார்த்தாயா
0: என்று கண்டிக்கும் குரலில் சொன்னாள் தாய். நீ முதலில் எவ்வளவு முரட்டுத்தனமாய் நடந்து கொண்டாய்.
1: என் பேச்சை கண்டு வருத்தப்படாதேம்மா
0: என்று பல்லை காட்டி சொல்லிக்கொண்டே அவன் ஒரு புத்தக கட்டை வெளியில் எடுத்தான்.
1: சீமான்களுக்கும் முஜுக்குகளுக்கும் ஒட்டவே ஒட்டாது. இரண்டு பேரும் எண்ணெயும் தண்ணீரும் மாதிரி.
0: நான் ஒன்றும் சீமாட்டி அல்ல. நான் ஒரு மனித பிறவி.
1: என்று சிரித்துக்கொண்டே மறு

0: தாள் சோஃபியா. இருக்கலாம் என்றான் ரிப்பின். நாய்கள் கூட ஒரு காலத்தில் ஓநாய்களாய்த்தான் இருந்தன என்று சொல்லுகிறார்கள். சரி, நான் போய் இவற்றை ஒழித்து வைத்துவிட்டு வருகிறேன். இக்னாத்தும் யாகுவும் தங்கள் கைகளை நீட்டிக்கொண்டே அவன் பக்கமாக வந்தார்கள். நாங்களும் அதை பார்க்கலாமா என்றான் இக்னாத். எல்லாம் ஒரே மாதிரி புத்தகம்தானா என்று சோஃபியாவிடம் கேட்டான் ரிப்பின். இல்லை, வேறு வேறு சில பத்திரிகைகளும் இருக்கின்றன. அப்படியா? அந்த மூன்று பேரும் தங்கள் குடிசைக்குள் விரைந்து சென்றார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்றதே?
2: அதிரதுல தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வெற்றி கொண்டான். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 1600 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியாவின் மனு, பூவம்மா, விஷால் மற்றும் வித்யா ஆகியோருக்கு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:03.
2: வணக்கம் நேயர்களே, ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீனிவாச முருகன். இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஜி ரேவதி அவர்கள் தமிழை கற்றுக்கொள்வது மற்றும் எழுதுவது எப்படி என்பது குறித்து நிறைய கருத்துக்களை நமக்கு வழங்க இருக்காங்க. நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் தெளிவாக வெளிப்படுத்துவதற்கு மொழி மிக முக்கியமான கருவியாக விளங்குகிறது. அந்த வகையில நம் தாய்மொழியான தமிழை சரியாக கற்றுக்கொள்வதும் பிழையின்றி எழுதுவதும் ஒவ்வொருவருக்கும் அவசியமானதும். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்வது எப்படி, தமிழ் எழுத்துக்களை முறையாக எழுதி பழகுவது எப்படி, சொற்களை சரியாக உச்சரித்து எழுதுவது எப்படி, இலக்கண பிழைகளை தவிர்ப்பது எப்படி, இன்றைய தொழில்நுட்ப காலத்துல தமிழ் வாசிப்பு மற்றும் எழுத்து பழக்கத்தை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது, இப்படி பல்வேறு கருத்துக்களை நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கீங்க. வணக்கம் மேடம்.
3: வணக்கம் உங்களுக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த இனிய தருணத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன்.
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழை கற்றுக்கொள்ள முதல்ல நாம என்ன செய்யணும் அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: நம்முடைய மொழியை கற்றுக்கொள்வது அப்படிங்கறது நம்ம அனைவரினுடைய கட்டாயமான ஒரு கடமை. நாம் பல தடவை சொல்வது உண்டு, நாம் நம்முடைய பணி நிமித்தமாக அல்லது பொருளாதாரத்திற்காக எல்லாமே வேறு வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். என்றாலும் கூட நம்முடைய தாய் மொழியை அறியாமல் இருப்பது என்பது நம்முடைய தாய் தந்தையரை அறியாமல் இருப்பதற்கு சமம். எனவே அந்த வகையிலே நம்முடைய மொழியை எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம். இளமை முதலே அதை கற்றுக் கொடுப்பது பெற்றோருடைய கடமை. அதன் பின்னாலே பள்ளியிலே கல்லூரியிலே என்று அதை ஆசிரியர்கள் இன்னும் வளர்த்து அவர்களை மிகச்சிறந்த தமிழ் ஆர்வம் உள்ளவர்களாக படைப்பாளர்களாக ஆக்குவார்கள். அந்த வகையிலே நம்ம தொடக்கத்தில் கத்துகிற போது தமிழ் மொழியினுடைய எழுத்து, அந்த எழுத்துக்களினுடைய வகைகள், அந்த எழுத்துக்களினுடைய பிறப்பு, இது எல்லாத்தையும் நம்ம பகுத்து பகுத்து அறிந்து கொண்டோமானால் அந்த எழுத்துக்களினுடைய இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்வது மிகவும் எளிது. அதுபோல அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதும், அதுபோல தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் அவை எப்படி ஆக்கப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டோமானால் அது மிக எளிதா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்க, இப்ப ஒரு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம் வள்ளினம், கசட தப்பர, யங்கன யமன, அது மெல்லினம், எரள வழல, இணையினம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படி சொல்லிக் கொடுக்கிற போது வெறுமனே அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டா அவங்களுடைய மனதில் அது பதியாது. அப்போ இந்த எழுத்துக்கள் வள்ளினம் என்று ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அடி வயிற்றில் இருந்து மேல் உந்தி வருகின்ற காற்று, அந்த காற்று தான் ஒலியாக மாறுகிறது. அப்படி மேலே வருகின்ற அந்த காற்றானது நெஞ்சு பகுதியில் ஒரு சில வினாடிகள் அங்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நிற்கும். அப்படி நின்று வலிமையான ஓசையோடு வெளிப்படும். சொன்னாலே நமக்கு தெரியும், இந்த இடத்தில் நெஞ்சு பகுதியிலே ஒரு சிறு அழுத்தத்தை அந்த காற்று கொடுத்து விட்டு அதன் பின்னாலே வன்மையான ஒலியோடு அது ஒலிக்கும். எனவே இது வல்லினம் என்று சொல்லப்படுகிறது. காற்றானது அந்த நெஞ்சுப்புறத்தில் நிற்காமல், அதுபோல மூக்கின் வழியாகவும் வராமல், இடை நிகர்த்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய வாய் பகுதியில் இருந்து ஒலிக்கிற போது அது வன்மையாகவும் ஒலிக்காது, மென்மையாகவும் ஒலிக்காது, இடையான ஒலியிலே, இடை நிகர்த்த ஒலியிலே அது ஒலிக்கும். என்று சொன்னோமானால் அந்த குழந்தைகளுக்கு இந்த 3-6-18 எழுத்துக்களும் எப்படி பிறக்கிறது என்பது

0: தெரிந்துவிடும். இந்த வகைமைகளும் தெரிஞ்சிடும். நீங்க எப்ப கேட்டாலும் குழந்தை சொல்லும், வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்ன என்று. அப்ப அந்த குழந்தைகளுக்கு இப்படி நாம் கற்பித்துக் கொடுக்கிற போது அவர்கள் இதை எளிமையாக புரிந்து கொள்வார்கள். அதுபோல அவர்களுக்கு இந்த தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை உருவாக்க வேண்டும். அதுபோல அந்த முயற்சியை அவர்கள் மேற்கொள்ளும். நாம் தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி. அதுபோலவே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இன்னும் பல இலக்கண கூறுகள் இருக்கின்றன. நான் இப்ப சொன்னது ஒரு சான்றுக்காக சொன்னேன். எனவே இது போல இருக்கக்கூடிய அந்த இலக்கண கூறுகள், சொல்லிலே இருக்கக்கூடிய வகைமைகள் என்று இவற்றையெல்லாம் அவர்கள் மெல்ல மெல்ல கற்றுகிற போது அந்த தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய பேச்சு மற்றும் எழுத்து என்ற இந்த இருவகைப்பட்ட அந்த நடையினையும் அவர்கள் கற்று தேர்வார்கள்.
1: தமிழ் முறையா படிக்கணும்னா தமிழ் இலக்கணங்கள் முறையா படிக்கணும்,
0: கட்டாயம் வேணும். இப்ப நம்ம ஒரு பேசுகிற போதே அந்த பேச்சில வந்து ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா? இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது நான் அப்படிங்கறத நான் சொல்றேன், வந்திருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது அது நிகழ்காலத்தை குறிக்குது இல்லையா? அப்ப வந்து இருக்கிறேன், அதை நான் வந்து நான் இங்கு

0: உறுப்புகளை திரைப்படங்களோட பாத்தீங்கன்னா தமிழ தமிழா பேசுவாங்க. பேசும்போதே
1: ரொம்ப ஒரு
0: சிவாஜி கணேசன்
1: தூய நடையில இருக்கும். அந்த தூய நடையில அவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்படி அதை வந்து எளிமைப்படுத்தி நம்ம சொல்லணும், பொருளோடு அவர்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கும் போது இலக்கணம்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு கூறுகள் தான் அப்படிங்கறத அவங்களுக்கு விளங்க வச்சோம்னா அவர்கள் எளிதாக வந்து இதை கற்றுக்கொள்வாங்க.
0: இப்ப கூட பள்ளிகள்ல படிக்கிற ஒரு சில மாணவர்கள் வந்து ஏதோ சிலபஸுக்கு தான் படிக்கிறாங்க தமிழ
1: கட்டாயம்,
0: ஆழ்ந்து ஒண்ணு படிக்கிற மாதிரி.
1: ஆழ்ந்தெல்லாம் படிக்கல, ஆழ்ந்து படிக்கல. ஏன் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அதை மனப்பாடம் பண்ணி அதை தேர்வுல எழுதி அதுக்கு தகுந்த மதிப்பெண்ணை பெற்றுட்டா போதும் அப்படிதான் நினைப்பாங்க.
0: தமிழ்ல பாஸ்
1: அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஆனா அப்படி இல்லாமல் அதை வந்து ஒன்றொன்றையும் ஆய்ந்து பகுத்து ஏன் எப்படி எதற்கு எதற்காக இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு அது வந்து மிகுந்த ஆர்வத்தை உண்டு பண்ணும். மேலும் மேலும் மேலும் மேலும் அவங்க வந்து அதுல அடுத்தது அடுத்தது இன்னும் தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு போவாங்க. நல்ல ஆசிரியர்களை அணுகுவாங்க. ஆசிரியர்கள் இன்னும் நல்ல ஒரு சிறப்பா சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும்.
0: நீங்க சொன்ன மாதிரி ஏன் எதற்கு எப்படி இந்த வினாக்களுக்கு நம்ம விடை தெரிஞ்சாலே தமிழை நல்லாவே கத்துக்கலாம்.
1: நிச்சயமா கட்டாயமா நம்மால கத்துக்க முடியும். இப்ப நான் இப்ப குறிப்பா சொல்லணும்னா இப்ப பாருங்களேன், தமிழ்ல நம்ம ஒரு பெயர் சொல் சொல்றோம், பெயரை குறிப்பது பெயர் சொல், வினையை குறிப்பது வினை சொல் சொல்லிடுறோம். இப்ப அந்த பெயர் சொல் பையன் வந்து ரெண்டு வகைப்படும். நம்ம இலக்கணத்தை சொல்றது என்ன ரெண்டு வகைப்படும் அப்படின்னா காரண பெயர்னு ஒண்ணு இருக்கு, இடுகுறி பெயர்னு இருக்கு. இப்ப காரண பெயர் இடுகுறி பெயர் ரெண்டு இருக்கு, படிச்சிடுன்னு சொல்லக்கூடாது. காரண பெயர்னா என்ன, காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர் காரண பெயர். இப்ப நாற்காலி எடுத்துக்காட்டு, நாற்காலிப்பா ஏன் அதுக்கு நாற்காலின்னு பேர் வச்சாங்க, நாலு கால் இருக்கு அதனால அது நாற்காலி, மூன்று கால் இருந்தால் முக்காலி, சொல்லும் பொழுது மாணவனுக்கு புரியும். சரி இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்துல காரணத்தோட தான் பெயர் வச்சிருப்பாங்க. அது முக்கியமா நான் தமிழ் மொழியில சொல்லுகிற போது நம்ம தமிழ் மொழியில எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. ஒரு எழுத்துல கூட நம்ம நீ தா வா போ என்று ஒரு எழுத்துக்கு கூட பொருள் இருக்கிற கூடிய ஒரு மொழியா நம்முடைய மொழி இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் பொருள் உடையதுதான். இதே நான் சொல்லல, தொல்காப்பியர் சொல்றாரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா கால போக்குல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சொல்லினுடைய பொருளை வந்து உணர்ந்துகல, அந்த காரணத்தை மறந்துட்டோம், ஆனா அந்த சொல்ல பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்துகிற சொல் தான் இடுகுறி பெயர். இதுக்கு இதுன்னு பேர் வச்சிருக்கோம்பா. இப்ப எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஆறு அப்படின்னு நம்ம இலக்கணத்துல படிப்போம். இப்ப ஆறுனா என்ன அப்படின்னா ஆறு என்ற சொல்லுக்கு வழின்னு பொருள், ஆற்றுப்படுத்துதல் நம்ம சங்க இலக்கியத்துல எல்லாம் படிச்சிருப்போம். அப்ப வழி என்பது பொருள். ஒரு மலையிலிருந்து வழிகிற ஒரு அருவி ஒரு காட்டின் வழியாக பயணிக்கிற போது அல்ல அங்கிருந்து ஒரு மருத நிலத்துக்கு வருகிற போது ஆறாக ஓடுது இல்லைங்களா. அப்படி தன்னுடைய வழியை அது தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஓடுது, நம்ம யாரும் போய் அதுக்கு இந்த பாதையை வகுத்து கொடுக்கல. எனவே தன் வழியை தானே தேடி செல்வதனால அதுக்கு அன்னைக்கு என்ன பெயர் வச்சாங்க, ஆறு என்று பெயர் வைத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த காரணத்தை நம்ம மறந்துட்டோம். மறந்ததுனால நாற்காலியை காரண பெயர் சொல்றோம், ஆனா ஆறு என்பதை இடுகுறி பெயர் சொல்றோம் அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாணவனுக்கு அது தெல்ல தெளிவாக புரியும். இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்.
0: இப்ப தமிழை கற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்னு ஒரு ஆர்வமா பல கருத்துல சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் பிரேக். We gonna blow the speakers, baby. Once again, Vijay.

வணக்கம் அபிஜாட்னி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ஜாத்திச்சு டீச்சு, இது நியூ ஏஜ் ஜாத்திச்சு.
1: Yeah.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழ் பேச தெரிந்த ஒருவர் தமிழ் எழுதவும் படிக்கவும் எப்படி எல்லாம் கத்துக்கலாம், தமிழ் எழுத்துக்களை சரியா எழுதுவதற்கு என்னென்ன பயிற்சிகள் தேவைப்படும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்படி வந்து தமிழ் முதல்ல நம்ம எழுதுறோம்னா அந்த வரி வடிவம் முக்கியமானது. அந்த வரி வடிவத்தை எழுதுகிற போது நமக்கு இந்த வரி வடிவம், இன்றைக்கு நம்ம எழுதுகிற வரி வடிவம் இல்ல, அதனுடைய முதல் வடிவம். ஏன்னா காலந்தோறும் அது மாறி மாறி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சியாளருடைய காலத்திலும் அது அந்த வடிவம் மாறி இன்றைக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம். அதிலும் கூட பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை நம்முடைய வீரமாமுனிவர் செய்திருக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில எழுதுவாங்க. ஓலைச்சுவடியில எழுதும் போது இந்த புள்ளியெல்லாம் வைக்க முடியாது. ஆணியில வச்சிங்கன்னா அது கிழிஞ்சிடும் இல்லைங்களா, அதனால புள்ளிகளே வைக்காம எழுதுவாங்க அவங்க. அது போல இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஆனா அதெல்லாம் வீரமாமுனிவர் வந்த பின்னாடி அவர் அந்த சீர்திருத்த எழுத்துக்கெல்லாம் செய்தாரு. அதே போல நாம படிக்கும் பொழுது நம்முடைய பள்ளி பருவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லை என்கிற எழுத்தெல்லாம் இப்படி ஒரு மேல ஒரு சூழ்ச்சி போடும், இரட்டை சுழி நைக்கு இப்படி போடும். அப்போ இந்த வரி வடிவம் புதிதாக எழுதுபவர்களுக்கு ஒரு மயக்கத்தை தரும். ஏன்னா இப்ப லைக்கு இப்படி போடுறீங்க, மேலிருந்து ஒரு வளைவு, நைக்கு போடுறீங்க, கைக்கு அது மாதிரி போட முடியுமா? போட முடியாது. அப்போ கை சை மை டை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா இது மட்டும் வேறுபட்டு இருக்கு. அப்போ இது புதிதாக எழுதுபவர்களுக்கு ஒரு மயக்கத்தை தரும்னு அந்த மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பெரியார் சீர்திருத்த எழுத்து, அண்ணா சீர்திருத்த எழுத்து எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அவர்கள் எல்லாம் செம்மை செய்து இன்னைக்கு இந்த வரி வடிவத்தை நம்ம பயன்படுத்திருக்கோம். அது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப எளிது. ஏன்னா நீங்க ஒரு வரிசை கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப க கி கி என்று அந்த வரிசை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா சா வரிசை எளிதாக எழுதிட முடியும். கா பக்கத்துல எப்படி போட்டீங்களோ அதே தான், சாக்கு போட்டீங்கன்னா ச ச சி சி என்று அந்த வரிசை அப்படியே உங்களுக்கு வந்துடும். அப்ப மொத்த 18 எழுத்துக்களுக்கும் நம்மால அப்படி எழுத முடியும் இல்லைங்களா. அப்ப இதை வந்து எளிமையாக மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வாரத்துல எளிமையாக அவர்கள் மொத்த தமிழ் எழுத்துக்களையும் வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா உயிர் எழுத்துக்கள் கத்துக்கணும், அடுத்து மெய் எழுத்துக்கள் கத்துக்கணும். இதை ரெண்டும் சேர்க்கும் போது உயிர் மெய் எழுத்துக்கள் கத்துக்கிறது ரொம்ப தானாக எளிதாக அவர்களுக்கு வந்துடும். அதனால இந்த வரி

0: வடிவத்தை அவங்களுக்கு வந்து நம்ம எளிமையாக சொல்லிக் கொடுக்கிற போது அதை வந்து அவர்கள் எளிதாக வந்து பின்பற்றுவாங்க.
1: ஒரு சில குழந்தைகள் வந்து தமிழை எளிமையா கற்றுக்கிறது எப்படி மேடம்?
0: ஆமா, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம அந்த எழுத்துக்களாக இருக்கட்டும், அந்த எழுத்துக்களை தொடங்குகிற சொற்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்துவது, அந்த சொற்களுக்கான பொருளை விளக்குவதற்கு அதற்குரிய படங்களை எல்லாம் காட்டி, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த குழந்தை மழலையர் பள்ளி எல்லாம் பாக்குறோம், அங்க பாத்தீங்கன்னா அந்த சொல்லுக்கான பொருள் அங்க வச்சிருப்பாங்க, அந்த ஒரு படமாக வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க 10 முறை படிப்பதும் 1 முறை காட்சியாக பார்ப்பதும் ஒன்றுதான், அது அப்படியே அந்த மனதில பதிஞ்சிடும் அந்த குழந்தைகளுக்கு. எனவே இப்படி அந்த எழுத்துகள், அந்த எழுத்துக்களால் கட்டமைக்கப்பட்ட சொற்கள், அந்த சொற்களுக்கான படங்கள், இவற்றையெல்லாம் காட்டி அவங்களுக்கு வந்து அது விலங்குகளாக இருக்கட்டும், இல்ல பறவைகளாக இருக்கட்டும், மலர்களாக இருக்கட்டும், வீட்டுல நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் என்று வகை வகையாக பிரித்து அவங்களுக்கு வந்து சொல்லுகிற போது அவங்க எளிதாக வந்து அதை கற்றுக்கொள்வாங்க.
1: அம்மா படம் போட்டுருப்பாங்க, ஆடு படம் போட்டுருப்பாங்க, அது படி நம்ம
0: விளக்கலாம். அதுல இன்னைக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, நிறைய புத்தகங்கள் வந்து மின்னணு தொழில்நுட்பம் உள்ள புத்தகங்கள்லாம் வந்துருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த சொல்ல சொன்னாங்கன்னாக்கா அதுக்குரிய படத்திலேயே அங்கு ஒரு விளக்கு வெளிச்சம் எரியும், அப்ப இந்த பிள்ளைங்க பாத்துக்கலாம், ஓ இதுதான், இதை தொட்டா அங்க வந்து அதுக்குரிய படத்துல அவர்களுக்கு தெரியும் இது மாதிரி. அப்புறம் இணைய வழியிலும் நிறைய இருக்கு இது மாதிரி. எனவே அவங்க வந்து அது கத்துக்கிறது மிகவும் எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஏன்னா எப்பயுமே சுவாரஸ்யமா இருந்தா தானே அதுல அவங்க தொடர்ந்து ஈடுபடுவாங்க இல்லையா. அதனால எப்பவுமே ஒரு மொழி கற்பது என்பது அவங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது, அவங்க வந்து அதை மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்வதாக இருக்கும் போது அதை வந்து அவங்க தொடர்ந்து
1: அளவிடாத மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சியோடு அதை செய்கிற போது அவங்க தொடர்ந்து அந்த கற்பதற்கு முன் வருவாங்க.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். தமிழ் கற்றுக்கொள்ளுடைய வாசிப்பின் முக்கியத்துவம் என்ன மேடம்?
1: மிக மிக முக்கியமானது வாசிப்பு பழக்கம். ஆனா இன்றைக்கு மிகவும் குறைந்து இருப்பதும் அந்த பழக்கம் தான். நம்முடைய காலத்துல எல்லாம், நம்முடைய பள்ளி பருவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கட்டாயம் அந்த படிக்கின்ற பழக்கம் இருந்தது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, பிற ஊடகங்கள்லாம் அப்ப இல்ல, குறைவாக இருந்தது. ஒரு திரைப்படம் தான் இருக்கும், அந்த திரைப்படத்துக்கு கூட எப்பயாவது போவாங்க எல்லாரும், ஏதோ ஒரு வருடத்துல ஒரு முறை இரு முறையும் போவாங்க. அப்ப இந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு பழக்கம், வாசிப்பு பழக்கம் இருக்கும். இன்னொன்னு, அன்றைக்கு நிறைய வந்து தனியார் நூலகங்களும் இருந்தது. இன்னைக்கு தனியார் நூலகங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய தனியார் நூலகங்கள் இருக்கும், அரசு நூலகங்களும் இருக்கும்.
0: அரசு நூலகங்கள் ஊருக்கு ஊர் இருக்கும்,
1: ஊருக்கு ஊர் இருக்கும். அந்த ஒரு வட்டத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கும். அங்க போய் நம்ம அந்த நூல்கள் எடுத்துட்டு வருவாங்க, எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, படிப்போம். இப்ப நீங்க இந்த மாதிரி படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த மொழியினுடைய அமைப்பு நமக்கு புரியும். ஒரு சொல் எப்படி இருக்கணும், ஒரு தொடர் எப்படி இருக்கணும், ஒரு தொடரை நம்ம எப்படி கட்டமைக்கணும், இப்படி எழுதினா சரியா, இப்படி எழுதினா சரி இல்லையா, அப்படிங்கறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அந்த புது புது சொற்கள் அவங்களுக்கு அறிமுகமா

0: அதோடு சேர்த்து அவங்களே புதிய சொற்களை உருவாக்குகிற திறனையும் அது கொடுக்கும். ஏன்னா பல எழுத்தாளர்கள் பாருங்க, அவங்க வந்து தனித்துவமான ஒரு நடை இருக்கும், கவிதை நடையா இருக்கட்டும் இல்ல அவங்க எழுதுகிற கட்டுரையா இருக்கட்டும், அப்ப புது புது சொற்களை அவங்க உருவாக்குவாங்க. அதை நம்ம ஆங்கிலத்துல காயினிங் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லுவோம், புது சொற்களை கட்டமைப்பதுன்னு. இது எல்லாமே நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்னா வாசிக்கிற போதுதான் கிடைக்கும். எப்படி வந்து நம்ம சிறந்த ஒரு பேச்சை கேட்கிற போது அது கேள்வி செல்வம் சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இதுவும், இதுவும் ஒரு செல்வம் தான். அந்த வாசிக்க வாசிக்க வாசிக்க நமக்கு பல்வேறு அந்த மொழி குறித்த கூறுகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கும் அது ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அது இருக்கும்.
1: நானே பள்ளியில படிக்கும் போது எங்க தமிழ் ஆசிரியர் தமிழ் புத்தகத்தை எடுத்து குரல் செய்யுள் உரைநடை இதெல்லாம் வாய் விட்டு படிக்க சொல்லுவார். ஒரு மாணவர் எழுந்து நின்று படிக்கணும், மத்தவங்க எல்லாம் கவனிக்கணும்.
0: இதுல பாருங்க எவ்வளவு நன்மை இருக்குன்னு, அந்த மாணவனுக்கு முதல்ல அவர் அவையச்சம் நீங்குது இல்லீங்களா, எவ்வளவு பெரிய கூட்டத்திலயும் அவன் நின்று பேசணும். அடுத்தது அவன் படிக்கிற போது அந்த உச்சரிப்பு, ஒரு மொழியை எப்படி உச்சரிக்க வேண்டும்
1: அப்பவே கரெக்ஷன்
0: பண்ணுவாங்க இல்லீங்களா, இதை இப்படி சொல்லக்கூடாது, இந்த சொல்ல இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, வள்ளினத்தை நல்ல வன்மையா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சொல்லுகிற அது முக்கியமா தமிழ் மொழியினுடைய அழகே அதனுடைய உச்சரிப்பில் தான் இருக்கு. அப்ப அந்த உச்சரிப்பு எல்லாமே நமக்கு திருத்தி கொடுப்பாங்க. அப்புறம் நீங்க படிக்கிற போது மற்றவர்கள் அதெல்லாம் கேட்பாங்க, அவங்களும் கத்துப்பாங்க. இன்னொன்னு அந்த படிக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த சொல் திறம் அது உருவாகும். அது போல தங்கு தடையற்று படிக்கிறான், படிக்கிற போது அங்க இருக்கக்கூடிய அந்த சொல் அமைப்புகள், அந்த மொழியினுடைய அமைப்பு, இலக்கண தொடர்கள், அதெல்லாம் ஒரு பயிற்சி, இதெல்லாமே வந்து உருவாவதற்கு அந்த வாசிப்பு பழக்கம் மிகுந்த துணை செய்யும்.
1: இப்ப தமிழ் இலக்கணத்தை எளிமையா கற்றுக்கணும்னா முடியுமா?
0: கட்டாயமா. இப்ப தமிழ் இலக்கணத்தை அதை நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த இடுகுறி பெயர் காணப்பெயர்லாம் சொன்னோம். அது மாதிரி இப்போ ஒண்ணுமே இல்ல, ஒரு வந்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வினை முற்றுச்சொல். அப்ப இந்த வந்தான் என்கிற ஒரு வினை முற்று சொல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, இதுல ஒரு ஆண் கடைசியில இருக்கக்கூடிய ஆண் என்பது ஆண் விகுதி, ஆணுக்குரிய ஒரு விகுதி. இப்ப வந்தாள் என்று சொன்னா பெண்ணுக்குரிய விகுதின்னு சொல்லி கொடுத்தாலே அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓ இறுதியில் நிற்பது விகுதி அப்படின்னு ஒரு இலக்கணம் அவனுக்கு புரியும். அது மாதிரி ஆண் என்று வருகிற போது அது ஆணுக்குரிய விகுதி, ஆள் என்று வருகிற போது அது பெண்ணுக்குரிய விகுதி, இதெல்லாம் இலக்கணம் கூறுதானே. இதை ஒரு சின்ன சொல்ல வச்சு நீங்க சொல்லி கொடுத்துடலாம். இப்போ இதே மாதிரிதான்ப்பா வந்தான் நான் சொல்லி கொடுத்துட்டேன், கண்டான் சென்றான் நின்றான் தின்றான் தூங்கினான் பார்த்தான் ஓடினான், இத்தனை சொல்ல சொன்னாலும் இதே கட்டமைப்பு தான்.
1: ஒரு சில சொல்றது கேட்டுருங்க மேடம், தமிழ் இலக்கணம்னாலே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கத்துக்கிட்டா அதை விட எளிமையானது எதுவுமே இல்ல.
0: ஆமா, எளிமையானது மட்டும் இல்ல இனிமையானது. நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அதாவது இன்றைக்கு வந்து ஒரு மொழி நம்ம பேசுறது பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா நம்ம எல்லா நிலையிலும் வளர்ந்துருக்கும், அறிவு நிலையில நாகரிகத்துல எல்லாம். ஆனா 1000 வருடங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் சமூகம் இத்தகைய ஒரு கட்டமைப்புடைய மொழியை வந்து அவங்க பேசியிருக்காங்க, ஒரு செம்மாந்த இலக்கியங்களை படைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்ப இந்த ஆண் அப்படின்னு ஒரு விகுதி மட்டும் கிடையாது. இப்ப பாருங்க, அந்த ஆண் என்கிற விகுதியோடு சேர்த்து அந்த சொல் உயர்தீனை நமக்கு தெரியுது, வந்தான் ஒரு மனிதன் வந்தான் இல்லைங்களா, அப்ப அவன் உயர்தினை. விலங்கா இருந்தா இங்க என்னப்பா வரணும், வந்ததுன்னு வரணும் அப்படின்னும் போது அது அக்ரிணியா மாறிடும். அப்ப அது திணையை நமக்கு குறிக்குது. அது மாதிரி வந்தான்னு சொல்லும் போது அது ஒரு பாலை குறிக்கிறது, என்ன பால், ஆண் பாலை குறிக்கிறது. சொல்லும் போது அவனுக்கு புரியும் பால்னா என்னன்னு தெரியும். இதே இப்ப பெண் பாலா வரணும்னா என்னப்பா சொல்லணும் அப்படின்னா வந்தாள்னு சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது மாதிரி வந்தான்னு சொல்லும் பொழுது அங்கு உள்ள எண் என்பது ஒன்று, வந்தவன் எத்தனை பேர், ஒத்தன் தான். வந்தான் என்பது எண்ணை குறிக்கிறது, ஒரு எண்ணை குறிக்கிறது. அது போல வந்தான் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்கிறது, நேற்று வந்தான், அப்ப இறந்த காலத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இன்னைக்குன்னு என்ன சொல்லுவ, இன்று வருகிறான் நாளை வருவான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அந்த காலத்தை குறித்த இலக்கணத்தை நம்ம எளிமையா சொல்லி கொடுக்கலாம். அது மாதிரி இடம்னு சொல்லும் போது அவன் வந்தான் தான் நம்ம சொல்லுவோம், அப்பது படர்க்க இடம். நானா இருந்தா நான் வந்தேன்னு சொல்லுவேன், நீங்களா இருந்தா நீங்கள் வந்தீர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம், அவன் சொல்லும் போது வந்தான்னு சொல்லுவோம். அப்ப இந்த மூவிடங்கள் பற்றிய ஒரு அறிமுகத்தையும் அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்ப இப்படி இலக்கணத்தை மிக எளிமையாக அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்.
1: ஒரு சிலருக்கு அதனுடைய இதே என்னன்னு புரியும்,
0: கட்டாயமா அவங்களுக்கு என்னன்னாக்க ஒழிப்பு முறையில இந்த ஒரு நுட்பத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டா போதும். இப்ப பாருங்க, நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளம் இருக்கு,
1: வெள்ளம்
0: கரை புரண்டு ஓடுற ஆற்று நீர்
1: வெள்ளம்
0: இல்லைங்களா, இருக்கு. இது வெள்ளம் சொல்லணும், அது வெள்ளம் சொல்லணும் அவனுக்கு புரியாது. அப்ப இந்த மேல் நோக்கிய லகரம் இருக்கு பாருங்க, சாப்பிடுகிற வெள்ளம். அப்ப அதை நீங்க சொல்லும் பொழுது நுனி நாக்கு நுனி அன்னத்தை தொட வேண்டும். இப்ப வெள்ளம் சொல்லி பாத்தீங்கன்னா அவனை நுனி நாக்கு நுனி அன்னத்தை தொடுப்பா, இந்த மேல இருக்கக்கூடிய அன்னம் இருக்கு இல்லைங்களா பிளேட்லெட்னு சொல்லுவோம், அதனுடைய நுனியை தொட்டால் பிறக்கிறது தான் இந்த லகரம். லகரம் அது லேசா அப்படி வருடும், நகரம் அதுவும் இப்படி

0: मुकाबला मलेशिया के शेवन जेमई लाई और सून हुआट गो के बीच जारी है। भारतीय जोड़ी ने पहला गेम 22-20 से जीतकर मुकाबले में बढ़त बनाई, लेकिन दूसरा गेम बेहद कड़ा चल रहा है। दोनों के बीच में जो मुकाबला है, दूसरा गेम जो है 21-21 की बराबरी पर अभी मुकाबला जारी है। यहां पर देखना होगा क्या भारतीय जोड़ी इस गेम को जीतकर मुकाबले को अपने नाम कर पाती है, आने वाला कुछ समय ही बता देगा आपको।
1: जी, और एक क्वेश्चन की दुनिया से भी आपको अपडेट देते हैं कि जहां हमने पिछली बार देखा था कि भारत की टीम ने गोल्ड हासिल किया था टीम रिसर्च के ये लास्ट एडिशन में, वहीं अब इस बार भारत ने चौथे स्थान पर फिनिश किया है बिहाइंड चाइना, जापान, कोरिया। प्रीटी डिसअपॉइंटिंग न्यूज। भारत का टोटल रहा था 201.97 पॉइंट्स एंड एज अ रिजल्ट इट वॉज जस्ट नॉट इनफ फॉर द इंडियन इक्वेस्ट्रियन प्लेयर्स टू इवन स्टैंड इन कॉम्पिटिशन विद द अदर कंट्रीज। शायद
0: जिस खबर की मैं बात कर रहा था उसमें कुछ थोड़ा सा डेवलपमेंट हुई है। भारतीय जोड़ी 23-22 से यहाँ पर जो दूसरा गेम है वहाँ आगे है, लेकिन अभी भी मुकाबला जारी है। बात सर्फिंग की कर लेते हैं यहाँ से भी कुछ, हालांकि बहुत अच्छी खबर नहीं, फिर भी जो आपको अपने श्रोताओं को बताना चाहूंगा जो सर्फिंग से खबर है, किशोर कुमार ने हीट जीतकर दूसरे दौर में जरूर जगह बना ली है। भारत के किशोर कुमार ने 9.33 के स्कोर के साथ अपनी हीट में पहला स्थान हासिल किया और दूसरे दौर में जगह बनाई। उनका जो अगला मुकाबला कल होने वाला है, यानी कल उनकी असली परीक्षा होनी है।
1: जी, और चलने से पहले आपको एक खुशखबरी की नोट पे ही छोड़ेंगे, बिकॉज आज के दिन की शुरुआत बहुत अच्छी खबरों के साथ हुई थी। शूटिंग की दुनिया से हमें गोल्ड और सिल्वर दोनों ही मेडल्स के बारे में पता चला, बिकॉज इन द 10 मीटर एयर पिस्टल मिक्स टीम इवेंट कमलजीत एंड सुरजीत सिंह ब्रॉट अस द लॉरेल्स बाय गेटिंग इंडिया द कवेटेड गोल्ड। और इंडियन मेन्स 50 मीटर राइफल 3 पोजिशंस में हमारे भारतीय शूटर्स ऐश्वर्य प्रताप सिंह तोमर, नीरज कुमार और रुद्राक्ष बाला साहेब पाटिल ने भारत को सिल्वर मेडल दिलवाया था। वहीं अगर हम बात करते हैं स्क्वॉश में भी, तो स्क्वॉश में मिक्स डबल्स के इवेंट के जो सेमीफाइनल्स कल घटित होने वाले हैं, उसमें हम ये उम्मीदें रख सकते हैं कि हमें एक मेडल तो डेफिनेटली, अब यानी भारत को मेडल डेफिनेटली अश्योर हो चुका है। इसके साथ ही मुझे साक्षी मांडवाल और मोहम्मद शाहिद आजमी को अभी के लिए दीजिए इजाजत। हम आपसे एक बार दोपहर 3:30 बजे दोबारा जोड़ेंगे विद ऑल द लाइव अपडेट्स ऑफ द ऑनगोइंग एशियन गेम्स 2026। फॉर नाउ इट्स गुड बाय एंड टेक केयर।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 1:36.
4: வெல்கம் பேக் FM ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம்.
5: இப்ப தமிழ் கத்துக்கிறதுக்கு புத்தகங்கள் மட்டும் போதுமா, இல்ல இணைய வழியெல்லாம் இப்ப வந்துருச்சு, அது மூலமா கற்றல் அளவுக்கு உதவுதா?
6: கட்டாயமா, கட்டாயமா. இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அறம்னு சொல்லலாம், அதாவது இந்த கொரோனா தீநுண்மை காலத்துக்கு பின்னாடி நம்ம பல துன்பங்களை அனுபவித்து மீண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இணையதளங்கள் இணைய வழியாக இன்றைக்கு உலகமே ஒன்றுபட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கற்றுக்கொள்வதற்கு, நீங்க ஒரு கையில இருக்கக்கூடிய தொலைபேசியிலே நிறைய கற்றுக்கொள்ளலாம். நிறைய புலன குழுக்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு தமிழ் மொழியை கற்றுருக்காங்க, நீங்க நேரடி அங்க போக வேண்டியதில்லை. இப்ப சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்க தமிழை கற்றுக் கொடுக்கறாங்க, அந்த இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கறாங்க, படிப்படியாக படிப்படிப்பாக ஒரு தொல்காப்பியத்தையே அங்க சொல்லிக் கொடுக்கறாங்க.
5: நம்ம நிறைய சோசியல் மீடியால
6: பாக்குறோம் இல்லைங்களா,
5: அழகா தமிழ்
6: சொல்லிக் கொடுக்கறாங்க. அப்போ தொல்காப்பியம்னா என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம வந்து விழிக்க தேவையில்லை, எங்க போய் படிக்கிறதுன்னு தெரிய தேவையில்லை. இதுலயே இணைந்து கொண்டோமான அவங்க நடத்துறாங்க வகைகள், எப்படி ஒரு பாவை இயற்ற வேண்டும் அப்படின்னு நம்மள ஒரு கவிஞனாக உருவாக்குறாங்க. அப்ப வெண்பாவா இப்படி எழுதுங்க, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. அது மாதிரி இலக்கியங்களுடைய சிறப்பு எல்லாமே இன்றைக்கு வந்து நமக்கு இணையத்தின் மூலமா கற்க முடியுது. அது மாதிரி நிறைய வலையொலிகள் இருக்குது, நல்ல யூடியூப் சேனல் சொல்றோம் இல்லைங்களா, இந்த வலையொலிகள் மூலமாக நிறைய நம்ம கற்றுக்கொள்வதற்கு அங்கு வந்து அப்படியே நம்ம கண்ணாலே பார்த்து அவர்கள் பேச்சை கேட்டு அதை வந்து புரிந்து கொள்ளலாம். அது மாதிரி நிறைய இணையதளங்கள், அப்புறம் வலைப்பூக்கள், வலைப்பூக்கள் என்று சொல்லக்கூடியவை இவை இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் மேலாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்றைக்கெல்லாம் ஒரு நூலை நீங்க தேடி எடுக்கணும்னா நூலகத்துக்கு போகணும், தேடணும், எடுக்கணும். இன்றைக்கு இணையத்திலே மின் நூலகங்கள் இருக்கின்றன, இ லைப்ரரி என்று சொல்லக்கூடிய அந்த மின் நூலகங்கள் எல்லா புத்தகங்களையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நீங்க அதனுடைய பேரை வந்து அங்க பதிவு செய்தா போதும், உடனே அந்த நூல் முழுமையுமே நம்முடைய கைக்கு வந்துடும். படிக்கிறது எவ்வளவு எளிது பாருங்க. அதனால இன்றைக்கு ஒரு பெரிய பங்கை வந்து இந்த இணையங்கள் ஆற்றி வருகின்றன சொல்லலாம்.
5: தமிழ் எழுதும் போது பொதுவா நிறைய பிழைகள் வருது, அதை தவிர

0: இருக்கிறது என்ன வழி மேடம்?
1: தமிழ் எழுதும் போது எந்த மொழியை கற்கும் போதும் எழுதும் போதும் பிழைகள் வரும். அதுல குறிப்பா நம்முடைய தமிழ் மொழியை மாணவர்கள் கற்றுக்கொண்டு எழுதுகிற போது வரக்கூடிய பிழைகள், நீங்க முன்பு சொன்ன ரகர ரகரம், நகர நகரம் இல்லையா, இந்த எழுத்து ர இதெல்லாம் இருக்கு. இந்த எழுத்துக்களை தவறாக எழுதக்கூடிய அந்த எழுத்து பிழை என்பது வரும். அப்ப இதை நம்ம தொடர்ந்து பார்த்து படித்து அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது தவிர்க்கலாம். அதுபோல சொற்களை பிழையாக பயன்படுத்துவது, இப்ப ஒரு சில சொற்கள் இருக்கும், அந்த சொற்களை அவங்க தவறாக எழுதிட்டே இருப்பாங்க.
0: இப்ப மன்னன்,
1: அப்ப மன்னன்னா எந்த நகரம் வரணும் அப்படிங்கறத அவனுக்கு தெரியணும் இல்லைங்களா, அது ஒன்று. இன்னொன்னு சொல்லையே பிழையா எழுதுவாங்க. அதாவது இப்ப பாருங்க, அப்ப அரைஞான் கயிறு அப்படின்னு எழுதணும், ஆனா அரைஞான் கயிறுனா அவனுக்கு தெரியாது, அருணா கயிறுன்னாதான் தெரியும். அப்போ இது அரை ஞான் கயிறு, அரை என்றால் இடுப்பு, பாதிக்கு அரைன்னு பேர் இல்லைங்களா, நம்மளுடைய உடம்பினுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய உறுப்பு வந்து இடுப்பு, அங்கு கட்டப்படுகிற கயிறு, அதுதான் அரை ஞான் கயிறு அப்படிங்கறது. அப்போ இந்த மாதிரி சொற்களை எல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு அந்த பிழை இல்லாமல் எழுதணும், இந்த பிழைகள் வரும். அது போல எழுதுகிற போது தமிழ் மொழியில ஒற்று எழுத்துகள், பொதுவாக வல்லின எழுத்துகள், காசா தாப்பா என்கிற நான்கு எழுத்துகள் மிகும், இக்கு இச்சு சொல்றோம் இல்லைங்களா, இத்து இப்ப இதுதான் மிகுந்து வரும். இது எங்கெங்க மிகும் எங்கெங்க மிகாது அப்படிங்கறது மாணவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். தமிழை கற்றுக்கொண்டவர்கள் அதையும் நம்ம அவங்களுக்கு வந்து படித்து அதுக்கான இலக்கணங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிற போது, இப்ப பாருங்க அந்த பக்கம்னு சொன்னா அது இருக்கு, அந்த பக்கம் சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் அங்க வள்ளினம் மிகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பிழையை அவங்க நிறைய செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி திணை, அந்த வழு உயர்திணைக்கு உயர்திணை தான் முடியணும், அக்ரிணைக்கு அக்ரிணை முடிவு தான் வந்தோம். இப்ப மக்கள் திரளாக வந்தனர் தான் சொல்லணும் இல்லைங்களா, மக்கள் திரளாக வந்ததுன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த திணைக்கு அந்த உயர்திணைக்கு உயர்திணை முடிவும், அக்ரிணைக்கு அக்ரிணி முடிவும், இப்படி சொல்லக்கூடியது. இது போன்ற பிழைகள் வரும், திணை பிழை, அது மாதிரி பால் பிழை, எண் பிழை, இடப்பிழை, கால வழுக்கள், அது மாதிரி பிறமொழி சொற்களை பயன்படுத்துறது. பிறமொழி சொற்களை நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது தமிழ் சொல்லு தான் நினைச்சுக்குவாங்க. இப்ப கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப நமக்கு தமிழ் அழகான சொல் இருக்கு குடமுழுக்கு என்ற ஒரு சொல் இருக்கு. அப்ப இது வந்து தவறாக பிறமொழி சொல்லை பயன்படுத்துவது. எனவே இது மாதிரியான பிழைகளை நம்ம தமிழ் கற்பவர்களாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களாக இருக்கட்டும் இவர்கள் வந்து எதிர்கொள்வது ஒரு நிலையாக இருக்கு. இவற்றையெல்லாம் நாம் படிப்படியான பயிற்சிகள் மூலமாக எழுதுவதன் மூலமாக திருத்திக் கொள்ள முடியும்.
0: இப்ப பாசி பயிறு கூட சொல்றோம், பாசி இப்பு வரும் இல்லையா, பாசி பயிறு
1: நீங்க ஒரு உச்சரிக்கும் போதே தெரிஞ்சிடும் இங்க வருமா வராதான். அதை தாண்டி நமக்கு வந்து இலக்கணத்துல இன்னென்ன இடங்களில் இது மிகும் மிகாதுன்னு இருக்கு வரையறை. அப்ப இதையெல்லாம் நாம் படிப்படியாக படித்து மனதில் வச்சுக்கணும். மனதில் வைத்துக் கொள்ளுகிற போது அந்த இடத்துல கட்டாயம் இது மிகவும்
0: சொற்கள் எழுதும் போது அதை எழுதணும்.
1: ஆமா ஆமா. அப்ப நம்ம அதான் பயிற்சி, படிப்பதும் எழுதுவதும் தான் இல்லைங்களா. அதனாலதான சொன்னாங்க சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

beautiful.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இப்ப தாய்மொழியான நம்ம தமிழ் மொழியை அடுத்த தலைமுறையினர் ஒரு ஆர்வத்துடன் கற்க நம்ம என்ன செய்யணும்?
1: அடுத்த தலைமுறைக்கு தமிழ்னா என்ன, இந்த மொழி எவ்வளவு ஆண்டுகால பாரம்பரியம் மிக்கது, இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து புரிய வைக்கணும், எல்லாம் செய்யணும். நான் எப்பொழுதுமே சொல்வது போல, இது எங்க தொடங்கணும்னா வீட்டுல இருந்து தான் தொடங்கணும். இப்ப பெற்றோர் என்ன பண்றாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் வச்சுக்கோங்களேன், என்னென்னவோ பரிசு பொருட்கள் தேடி கொடுக்கறாங்க. ஏன் ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுக்கறது இல்ல, இந்த புத்தகத்தை நீ படி என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த படிக்கின்ற பழக்கத்தை, தமிழ் கற்கின்ற அந்த பழக்கத்தை பெற்றோர்கள் இது போன்ற புத்தகங்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக செய்யலாம், நல்ல நூல்களை வாங்கி கொடுக்கலாம். அது போலவே பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு எப்படி வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நுகர்பொருளுக்கான ஒரு அட்டை இருக்கு இல்லீங்களா, அது எல்லாருக்கும் இருக்கு, ஆதார் அட்டை இருக்கு இல்லீங்களா, இருக்கு. அது மாதிரி நூலகத்துல உறுப்பினராக இருக்கக்கூடிய அட்டை கட்டாயம் இருக்கணும். இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நூலகத்துல கொண்டு போய் உறுப்பினர்கள் ஆக்கி, நீ வாரந்தோறும் சென்று விடுமுறை நாட்கள்ல அந்த நூலை படிச்சுட்டு கொண்டு கொடுத்து வேற நூலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுகிற போது, எந்த நூல் வேணா படிக்கலாம், அறிவியல் சார்ந்தும் சரித்திரம் சார்ந்தும் இல்லீங்களா, ஒரு ஆங்கில மொழி அல்லது தமிழ் மொழி என்று எல்லா நூல்களையும் அவன் படிக்கிற போது அவனுடைய பொது அறிவும் வளரும், மொழி அறிவும் வளரும். அதனால இப்படிப்பட்ட அந்த முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளணும். அது போல பல்வேறு போட்டிகள், பள்ளி அளவிலும் கல்லூரி அளவிலும் நடக்கக்கூடிய பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகள் என்று எல்லா விதமான இந்த படைப்பாற்றல் சார்ந்த போட்டிகள்ல மாணவர்களை ஊக்குவித்து பெற்றோர்கள் அனுப்பணும், அவங்களுக்கு அதுக்கு துணை நிற்கணும். அது போல ஆசிரியர்களும் அந்த மாணவர்கள் பார்ப்பாங்க இல்லீங்களா, ஆசிரியர் பார்க்கும் போதே தெரியும் இந்த மாணவனுக்கு பேச்சு திறன் உண்டு, இவன் மிக சிறப்பாக எழுதுவான். அப்ப ஆசிரியர்கள் மாணவர்களின் தனித்திறன்களை இனம் கண்டு அந்தந்த போட்டிகளுக்கு அவர்களை அனுப்பி

0: அது அவர்களை வெற்றி பெற செய்கிற போது, ஒரு முறை வெற்றி கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மாணவனுக்கு ஒரு பெரிய மகிழ்வு உண்டாகும் போது மட்டுமல்ல, அந்த மகிழ்வோடு சேர்த்து ஒரு தன்னம்பிக்கையும் வந்துடும். ஓ, நாம் பேசலாம், நம்ம இனிமே எழுதலாம், எழுதும் போது நமக்கு அதுக்கான வெற்றி கிடைக்கும் என்று அவன் தொடர்ந்து வந்து இந்த ஆக்கப்பூர்வமான இந்த மொழி பயிற்சியை அவன் வந்து தொடர்ந்து மேற்கொள்வான்.
1: தமிழ் எழுதும் போது தமிழ் எழுதும் திறனை வளர்த்துக்கொள்ள நம்ம என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம்?
0: இப்போ நம்ம ஒரு நல்ல பேச்சாளனாக ஆகணும்னா பலர் மேடையில பேசுகிற போது நம்ம கேட்கணும் இல்லைங்களா, கேட்கிற போது நம்முடைய பேச்சு திறனை நம்ம வளர்த்துக்க முடியும். அதே போலதான் எழுத்து திறனும். எழுத்து திறன் எப்ப வளரும் அப்படின்னா, நிறைய எழுத்துக்களை நம்ம படிக்கணும். எத்தனை எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க, தமிழ்ல எவ்வளவு நூல்கள் இருக்கு, மிக எளிமையான நூல்கள். எடுத்த எடுப்புல போய் நம்ம ஒரு சங்க இலக்கியத்தை போய் படிக்கணும்னு இல்ல, மிக எளிமையாக இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் நம்ம வாசித்து பழகலாம். அப்படி வாசிக்கிற போது நமக்கு அந்த நூல்கள் பற்றிய ஒரு அறிமுகம், அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருண்மை என்ன, அதை எப்படி அந்த ஆசிரியர் சொல்றாரு, என்ன விதமான சொற்களை கொண்டு அதை சொல்றாரு அப்படின்லாம் சொல்லும் போது அவங்களுடைய மொழி திறனை, அதாவது லாங்குவேஜ் ஸ்கில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மொழி திறனை அவர்கள் வளர்த்துக்கொள்ள முடியும். இப்ப எடுத்துக்காட்ட பாருங்களேன், இப்ப ராமன் சீதையை மாடத்துல நிக்கிறான், இவன் எழுதும் போது எங்க மாணவர்கள் எழுதுறாங்க, ஒரு சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா எழுதும் போது ராமன் சீதையின் மூஞ்சை பார்த்தான் அப்படின்னு எழுதுறான். இப்ப மூஞ்சிங்கிறது முகன்றது எல்லாருக்குமே புரியும், ஆனா அது ஒரு நல்ல சொல்லானா இல்ல, அது ஒரு இந்த வட்டார சொல் போல ஒரு கொலோக்கியல் வேர்டு இல்லைங்களா. அப்ப முகத்தை பார்த்தான், அதுதான் முகம் என்பதுதான் சரியான ஒரு சொல்லா இருக்கும். அப்ப நம்ம அதை புரிய வைக்கணும், மூஞ்சினாலும் பொருள் புரியும், முகம்னாலும் புரியும், என்றாலும் ஒரு நல்ல சொல் எது அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம இப்ப முகத்தை கண்டான் சொல்லலாம். இப்ப அந்த முகத்தை கண்டான்ங்கிறத இன்னும் வேற அதுல எப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னா, அழகிய முகத்தை கண்டான் சொல்லலாங்களா? சொல்லலாம். சரி, இன்னும் அதை சிறப்பாக்கணும்னா ஒளி பொருந்திய அழகிய முகத்தை கண்டான் சொல்லலாம். இன்னும் மேல சொல்லணும்னா நிலவு போன்ற ஒளி பொருந்திய அழகிய முகத்தை கண்டான் சொல்லலாம். மேலும் சொல்லணும்னா வானிடை தோன்றும் நிலவு போன்ற ஒளி பொருந்திய அழகிய முகத்தை கண்டான் சொல்லலாம். இது மட்டும் பத்தாது, இன்னுமே சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்தி மாலை வானிடை தோன்றும் நிலவு போன்ற ஒளி பொருந்திய அழகிய முகத்தை கண்ட. அப்ப பாருங்க, ஒரு முகம்ங்கிற சொல்லை நம்ம இன்னும் மேலும் மேலும் மேலும் அதனுடைய முன்னொட்டு அதை சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து எவ்வளவு சொற்களை உருவாக்கலாம் பாருங்க, எவ்வளவு தொடர்களை உருவாக்கலாம். அப்ப இதுதான் ஒரு மொழியினுடைய அழகு, அந்த மொழியினுடைய சிறப்பு. எனவே இதையெல்லாம் நம்ம வந்து எழுதுகிற போது உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய சாண்டியனுடைய நாவல்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு தொடர் ஆரம்பிப்பார், 5 பக்கங்கள் கூட அந்த ஒரு தொடர் போகும். அப்ப அந்த எழுத்து திறன் இருந்தால்தான் அப்படி எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. அப்ப நம்ம கிட்ட நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லீங்களா, அகிலன் இருக்காங்க, கல்கி இருக்காங்க, நான் பார்த்த சாரதி, இப்படி எவ்வளவோ எழுத்தாளர்கள் இருக்காங்க. இவங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிற போது அந்த எழுத்தாற்றல் நமக்கும் வந்து மனதுல வந்து உட்கொள்ள முடியும். அப்படி உட்கொண்டு நாமும் அதை எழுதுவதற்கு ஒரு பயிற்சியை வந்து பெற முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவா தமிழை கற்றுக்கொள்ள விரும்பவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் முக்கியமா அறிவுரைகள், ஆலோசனைகள், கருத்துக்கள் மேடம்?
1: தமிழை கற்றுக்கொள்பவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு மொழி அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம சொல்லணும். அந்த வாய்ப்பு கிடைப்பதே வந்து ஒரு அரிது அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா உலகில் இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளுக்கும் தாயாக தலைமணியாக விளங்கக்கூடிய ஒரு மொழிதான் தமிழ் மொழி. அதனால நம்முடைய இந்த லெமூரியா கண்டம் சொல்லுவோம், குமரி கண்டம் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதற்கு முன்னாலேயே இருந்து தோன்றிய தமிழ் இல்லைங்களா. மேலும் அங்கிருந்து முதற்சங்கம் என்றும் இடைச்சங்கம் என்றும் அங்கெல்லாம் வந்து ஆயிரம் ஆயிரம் புலவர்கள் இருந்து வளர்த்த தமிழ் அதெல்லாம் இந்த கடல் கோள் போன்றவற்றாலே அழிந்துபட்டது. இந்த 3வது சங்கம் தான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரையில் இருந்தது. அங்கிருந்து தொடர்ந்து சங்ககாலம் முதலாக இன்றைக்கு வரை பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த தமிழ் மொழி அழியாமல் தன்னுடைய அந்த மரபை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் மொழியோடு ஒத்த பழமையான மொழிகள் நிறைய இருக்கு. இப்ப வந்து சீன மொழி, சமஸ்கிருத மொழி, இப்படி கிரேக்க மொழி, லத்தீன் மொழி எல்லாம் சொல்லலாம். அல்ல, சமஸ்கிருத மொழி எல்லாம் இன்றைக்கு வழக்கிலேயே இல்லை இல்லைங்களா. ஆனால் காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வரையிலும் வந்து ஒரு மிகச்சிறந்த மொழியாக இருக்கு. எனவே இப்படிப்பட்ட இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு அனைவரும் வந்து இன்னைக்கு முன் வராங்க. அது நான் பாக்குறேன். இந்த தமிழர்களோ தமிழ் மாணவர்கள் மட்டும் கிடையாது, வேற்று மொழி கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு மிகுந்த ஆர்வத்தோடு வந்து கத்துக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, என்னிடமே வந்து ஒரு மாணவி ஒருத்தவங்க, அவங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனியிலிருந்து வந்தாங்க. ஜெர்மனியிலிருந்து வந்து நம்முடைய புதுச்சேரியில் ஓராண்டு தங்கி இருந்தாங்க. அப்படி தங்கி இருந்தவர்கள் வருகிற போது அவங்களுக்கு ஒரு தமிழ் சொல்லோ எழுத்தோ தெரியாது. ஆனால் இங்க வந்து தொடர்ந்து அந்த ஒரு வருடம் என்னிடம் மாணவியாக இருந்து அந்த தமிழ் மொழியினுடைய எழுத்துக்களை, சொற்களை, இந்த இலக்கணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு போகிற போது பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக அவங்க தமிழ்ல பேசிட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி அந்த கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தை விட்டு விடாத இடைவிடாத ஒரு முயற்சி, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்து இவற்றிற்கு மேலாக இது நம்முடைய மொழி, நம்முடைய மொழியை காப்பது நம்முடைய கடமை என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் வந்து இந்த தமிழை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன்.
0: தமிழை கற்றுக்கொள்வது என்பது வெறும் பாடமாக கருத வேண்டிய ஒன்றல்ல, அது நமது சிந்தனையை செம்மைப்படுத்தவும் கருத்துக்களை தெளிவாக

0: அதை வெளிப்படுத்தவும் உதவும் ஒரு சிறந்த பயிற்சியாகும் இல்லைங்களா மேடம்?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: தினமும் சிறிது நேரம் வாசிப்பது, புதிய சொற்களை கற்றுக்கொள்வது, அவற்றை பயன்படுத்தி எழுதி பார்ப்பது, செய்தித்தாள்கள் மற்றும் நல்ல தமிழ் நூல்களை வாசிப்பது போன்ற தொடர் முயற்சிகள் தமிழ் மொழி திறனை படிப்படியாக மேம்படுத்தும்.
1: கட்டாயமா. இப்ப பாருங்களேன், ரொம்ப மெத்த படித்தவர்கள் இல்ல, சாதாரணமாக படித்தவர்கள் கூட ஒரு நாளிதழை படிக்கிறாங்க. வாங்கி படிக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த மொழி புரியுது இல்லைங்களா, அந்த கருத்தை அவங்கள கொண்டு சேர்க்கிறது. அதனால நாளிதழ்கள் முதலாக நல்ல நல்ல நூல்கள் வரையிலும் அனைத்தையும் நம்ம வந்து படிக்கணும்.
0: தமிழில் கற்றுக்கொள்வது, வாசிப்பது, பேசுவது, பிழையின்றி எழுதுவது குறித்த பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டீங்க. தமிழை நேசிப்போம், தமிழில் வாசிப்போம், தமிழில் சிந்திப்போம், தமிழை தெளிவாகவும் பிழையின்றியும் எழுதுவோம். உங்களை சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மேடம்.
1: தமிழை நம்முடைய உயிராக சுவாசிப்போம் என்றும் சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்தமைக்கு உங்களுக்கும் நம்முடைய வானொலி நிலையத்தாருக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்களே, இதுவரை ஹாய் சிநேகிதியே நிகழ்ச்சியில் தமிழை கற்றுக்கொள்வது மற்றும் எழுதுவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஜி ரேவதி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says Vikasit Bharat can be realized only with the contribution of everyone, interacts with Seva Yatris under Seva Sankalp Abhiyan. Government decides to provide skill training to 70,000 rural youth under Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana from next month. Foreign ministers of South Africa and Brazil condemn Pahalgam terror attack, reaffirm zero tolerance towards terrorism during IPSA Dialogue Forum meeting on the sidelines of UNGA. Heavy rain due to depression wreaks havoc in several parts of Odisha, Andhra Pradesh and Telangana. IMD says depression likely to weaken into low pressure area in next 12 hours. And in Asian Games, Indian duo Kamaljeet and Suruchi Singh win gold in mixed team 10 meter air pistol event in Nagoya, Japan. Prime Minister Narendra Modi has said Vikasit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi made these remarks during a virtual interaction with Seva Yatris traveling on the Yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan. Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colors of service to those values. He expressed happiness that young people are also enriching this journey with the many colors of service.
4: Hame Atmanirbhar Bharat banana hai. Chunautiyan aayegi. Chunautiyon ko chunauti dene ka to sanskar lekar ke hum chale hain. Isliye hame har din ek nayi urja lekar सेवा भाव के साथ राष्ट्र कल्याण, राष्ट्र सेवा का काम, जन सेवा से राष्ट्र सेवा, इस मंत्र को जीना है। इस यात्रा में भी जितने ज्यादा लोगों को सेवा के काम में जोड़ेंगे, ये यात्रा उतनी ज्यादा सफल होगी।
3: The Prime Minister noted that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. Today, infrastructure in villages has improved considerably, while self-reliance among the women of the country has also increased. During the interaction, the Yatris shared their experiences with the Prime Minister. Mr. Modi also urged the Yatris to maintain a diary and record their experiences during the Yatra. Prime Minister Narendra Modi today highlighted the achievements of the Make in India initiative as it marks 12 years. In a social media post, Mr. Modi said the initiative has led to more being made in India, more investment in India, and more exports from India. He noted that this transformation is visible across sectors. The Prime Minister said Make in India is about creating infrastructure, enterprise, and innovation that allow India to grow and prosper. Union Home Minister Amit Shah has said, despite global uncertainties, India has achieved a 7.8% growth rate and maintains its position as the fastest growing major economy.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காலத்தால் அழியாத நெஞ்சில் நிங்கானும் பெற்ற தேனிசை பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம் எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்று கானங்கள் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஏன் திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காங்க டி ஆர் பாப்பா.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜி ராமநாதன் இசையில டி எம் சுந்தரராஜன் குரல்ல சத்ரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: 102.8 இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
1: நேர்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு அற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1815 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு எமது மத்திய அலை 1800

0: 15 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.

காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:45 நிமிடம். எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் வீரத்திருமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
2: அதிரதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காசைதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து.

0: மகாதேவா விஸ்வநாதா காலனை உதைத்த என்னப்பனே உனை காணால் உழைத்தான் கண்ணப்பனே
1: அதே அதே சபாபதே அதே அதே சபா

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் பி சுஷிலா குரல்ல வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில உலக நுரையீரல் தினம் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு நுரையீரல் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தா எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டு விளக்கம் பெறலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. நேயர்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம வாழ்க்கையின் முதல் அடையாளம், பிறந்த நொடியில் தொடங்கும் பயணம் வாழ்நாள் முழுவதுமே தொடர்குது, அதுதான் நம்மளுடைய மூச்சு. இன்னைக்கு உலக நுரையீரல் தினம். இந்த தினத்துல எஃப்எம் ரெயின்போவில் குழந்தை பருவத்தில் தொடங்கி முதிய வயது வரை நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது எப்படி, நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்திலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில சுவாச மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்களுடன் இன்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சி கொள்ள போகலாம். நேர்களே, நுரையீரல் பற்றிய உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் எஃப்எம் ரெயின்போவில். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2271-7600 மற்றும் 2271-7700 தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: டாக்டர், இன்னைக்கு வந்து உலக நுரையீரல் தினம், அது வந்து ஏன் கடைபிடிக்கப்படுகிறது, நுரையீரலுடைய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன டாக்டர்?
2: உலக நுரையீரல் தினம் வந்து வருடா வருடம் 2017 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதோட முக்கியமான நோக்கம் வந்து பொதுவாக ஏற்படுற நுரையீரலுக்கு உண்டான பிரச்சனைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தவும், அதை பற்றி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பிரச்சனைகளை சீக்கிரம் கண்டறிந்து அதற்கான ப்ராப்பர் சிகிச்சை அளிப்பதற்காகவும் தான் இந்த நுரையீரல் தினம் அனுசரிக்கப்படுகிறது வருடா வருடம். இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க சார்பாக இதை வந்து வருட வருடம் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மற்றும் சீக்கிரம் நோய்களை கண்டறிந்து அதற்கு

0: அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது, இதுதான் அதோட நோக்கம்.
1: விழிப்புணர்வுக்காக இந்த நாள் வந்து
0: கண்டிப்பா. இப்ப நமக்கு வந்து வேர்ல்டு டிபி டே, அந்த மாதிரி வேர்ல்டு கேன்சர் டே, பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது அந்த மாதிரி.
1: ஓகே சார், இந்த நுரையீரலுடைய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் எப்படி இருக்கணும் டாக்டர்?
0: கண்டிப்பா, நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலே சொன்னீங்க, நம்ம பிறந்தது முதல் இறக்கிறது வரை வேலை செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த ஆர்கன் வந்து இதயத்துக்கு அடுத்து நம்ம நுரையீரல். அஃப்கோர்ஸ் மூளை எல்லாமே செயல்படுது, பட் வந்து இந்த நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கிறப்ப வேலை செய்யாது. முதல் முதல்ல குழந்தை வெளியே வந்து அழ ஆரம்பிக்குது இல்லைங்களா, அப்போ தான் முதல் மூச்சு எடுப்போம் குழந்தை. ஸோ அப்பத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அது இதுவாகுது. ஸோ நுரையீரல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி இதயத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் நுரையீரலுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இதய நோய்கள் பற்றி விழிப்புணர்வு ஓரளவுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். சிம்பிளாக சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி படத்தில் பார்த்துருப்பாங்க, இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் அதில் சஃபர் ஆகி பார்த்துருப்பாங்க, பாதிக்கப்பட்டு பார்த்துருப்பாங்க இதய நோயினால். ஸோ அதனால் அதுக்கு ஒரு அவேர்னஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது. பட் நுரையீரலும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுலேருந்து நமக்கு உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுலேருந்து இன்னும் சில மற்ற பணிகளையும் அது பண்ணுது, புரியுதுங்களா? ஸோ என்ன தான் ஹார்ட் பம்ப் பண்ணாலும் அந்த பம்ப் பண்ணுற ரத்தத்துக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது நம்மளோட நுரையீரல்கள் தான். ஸோ அதோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், நுரையீரல் வந்து ரொம்ப மென்மையான ஒரு உறுப்பு. இதயம் மாதிரியோ இல்லை லிவர் மாதிரியோ இல்லை வந்து தசைகளாலோ இல்லை சாலிட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அதனால் ஏற்பட்ட இது கிடையாது. இது பஞ்சு மாதிரி மென்மையாக இருக்கும் ரொம்ப, புரியுதுங்களா? ஸோ வர்றதுக்கு முன்னாடியே, நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே தவிர்க்கிறதும், நோய்களை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம அதை இது பண்ணி கண்டுபிடித்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலியமாக தான் மேற்கொண்டு நுரையீரல் பாதிப்படையாமல் நம்ம தடுக்க முடியும். நுரையீரல் ஒன்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பெரும்பாலான சமயத்தில் வந்து அது திரும்பி வளராது. ஸோ அதில் ஏற்படக்கூடிய தழும்புகள், காயங்கள், நுரையீரல் அரிப்புகள் அதெல்லாம் நார்மல் ஆகாது. அதனால் நுரையீரல் பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க பிளட் ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு கொடுக்குது, பிளட்டை வந்து சுத்திகரிக்குது அப்படின்னு சொன்னீங்க, மற்ற பணிகளும் இருக்குன்னு சொன்னீங்க, மற்ற பணிகள் என்னென்ன இருக்குது டாக்டர்?
0: மற்ற பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லங் வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி, மேடம் ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம உடம்புல இருக்க எல்லா பிளட்டும் நம்ம லங்ஸை தாண்டி தான் போகணும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணணும், ரத்தத்தில் இருக்கிற சில கெட்ட பாக்டீரியாக்கள், இல்லை சின்ன சின்ன ஒரு சில பேருக்கு வந்து சின்ன சின்ன ரத்த கட்டிகள் ஏற்படும், பல காரணங்களால் ஏற்படும், அதுவும் ஃபில்டர் செய்யப்படும் நுரையீரல் வழியாக அந்த ரத்தம் போகக்குள்ள. இது மட்டும் இல்லாமல் சில ஹார்மோன்ஸ் உருவாகிறது ஆஸ் வெல் அஸ் அழியிறது ரெண்டுமே வந்து நுரையீரலில் நடக்கும். நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற என்விரான்மெண்ட்டோட நேரடி தொடர்பில் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தோள்கள், நாள்தோறும் உங்கள் தோல் மேலே பாக்டீரியாக்களோ இல்லை அழுக்கு தூசி எல்லாமே படுது இல்லைங்களா, அந்த மாதிரி நுரையீரலும் அந்த மாதிரி தான். நம்ம எடுக்கிற காற்றுல இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த பொல்யூஷன் சொல்லக்கூடிய காற்று மாசுபாடு, இது எல்லாமே நம்ம நுரையீரலுக்குள்ளே போயிட்டு வருது இல்லைங்களா. ஸோ அதுக்காக அதிலேருந்து ஸ்பெஷலான சில நோய் எதிர்ப்பு சக்தி முறைகளும் இருக்குது அந்த நுரையீரலுக்குள்ளே. ஸோ முக்கியமான வேலை வந்து ஆக்சிஜன்ஸ், உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்க செய்கிறது தான் முக்கியமான வேலையாக இருந்தாலும், நோய் எதிர்ப்பு சக்திலையும் சரி, மற்ற சில ஹார்மோன்கள் உருவாக்குதல் மற்றும் அழித்தல், அது மட்டும் இல்லாமல் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல, நம்மளோட அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் சரி சமநிலையில் வச்சுருக்கிறதுல கிட்னி அப்புறம் நுரையீரல் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் மற்ற செயல்கள்.
1: ஓகே டாக்டர், இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம், நுரையீரல்னா வெறும் நம்ம வந்து அதில் சளி பிடிக்குது ஆஸ்மா பிரச்சனை எல்லாம் இருக்கணும், ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது நுரையீரல் வந்து இவ்வளோ வேலை பார்க்குது அப்படின்றது வந்து இப்போ தான் தெரியுது. ஒருத்தர் வந்து அவங்களுடைய நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்?
0: கண்டிப்பாக மேடம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரலை சார்ந்த அறிகுறிகள், அதாவது சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக என்னென்னா ஒரு ஆறு சொல்லுவோம். அது வந்து சிலது வந்து ஓவர்லேப் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த அறிகுறிகள் இருக்கலாம். பட் அந்த ஆறு அறிகுறிகள் என்னென்னா, இருமல், சளி, சளியில் ரத்தம் வர்றது, மூச்சு வாங்குதல், அப்புறம் வந்து வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வீசிங்னா என்னென்னா மூச்சு விடக்குள்ள ஒரு மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி மார்புக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கும். அப்புறம் நெஞ்சு வலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குறது, நெஞ்சு வலி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதய பிரச்சனையிலும் வரும், அது ரெண்டும் ஓவர்லப் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆறு அறிகுறிகள் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ்க் இன்ஜிவிஜுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது அவங்களுக்கு வந்து நார்மல் மனிதர்களை விட இயல்பாக இருக்கிற மனிதர்களை அவங்களுக்கு வந்து

0: நுரையீரல் பாதிப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க, இல்லை ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இல்லை ஈவன் டிராஃபிக் போலீஸ்மேன், அவங்க வந்து டிராஃபிக் அவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, எவ்வளோ புகையை அவங்க சுவாசிக்கிறாங்க புரியுதுங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஆனுவல் லங் செக்அப் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது, ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நுரையீரல் செயல்பாட்டு திறன் பார்க்குற ஒரு டெஸ்ட். அது எந்த அளவுக்கு அவங்க நுரையீரல் செயல்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ரே, சிடி அந்த மாதிரி சில டெஸ்ட்டும் மருத்துவரோட பரிந்துரைப்படி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நுரையீரல் வந்து பாதிக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன முக்கிய காரணங்கள் இருக்குது டாக்டர்?
0: அதை நம்ம ஒரு மூணு விதமாக பிரிச்சுக்கலாம் மேடம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நோய் தொற்று. ரெண்டாவது வந்து நான் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அது கீழே எல்லாமே வந்துடும், லங் கேன்சர்லேருந்து சிஓபிடின்னு சொல்லுவாங்க, நாள்பட்ட மூச்சுக்குழாய்

0: வச்சுக்கலாம் மேடம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நோய் தொற்று. ரெண்டாவது வந்து நான் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அது கீழே எல்லாமே வந்துடும். லங் கேன்சர்லேருந்து சிஓபிடின்னு சொல்லுவாங்க, நாள்பட்ட மூச்சுக்குழாய் அடைப்பு நோய் சிஓபிடி, அது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கிறதுனால வர்றது. அப்புறம் ஆஸ்மா, அலர்ஜிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து அலர்ஜி, இன்னொன்று வந்து மற்ற பிரச்சனைகள், அது இதர நுறையீரல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் அதிகப்படியான பிரச்சனையாக இருக்கக்கூடியது ரெண்டு விஷயம். ஒன்று டிபி, காசநோய், டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க காசநோய். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வருஷம் பாதிக்கப்படுறாங்க காசநோயினால். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 230 பேர்கிட்ட டிபியினால் பாதிக்கப்படுறாங்க இந்தியாவில், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியான முக்கியமான நோய் தொற்று வந்து பார்த்திங்கன்னா நிமோனியா காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைகளையும் தாக்கும், ரொம்ப வயது முதிர்ந்தவங்களையும் தாக்கும், புரியுதுங்களா? அதுக்கு காரணம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், நிமோனியா காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் முக்கியமான இது. அப்பப்போ இப்போ நீங்கள் சமீபத்தில் கொரோனா கூட வந்துட்டு போச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி அப்பப்போ வர்றது அது ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி, இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா மெயினாக, வீசிங் ப்ராப்ளம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆஸ்மா. அது மற்ற இதர நோய்களில் முக்கியமான பிரச்சனைகள் வந்து சிஓபிடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாள்பட்ட மூச்சுக்குழாய் அடைப்பு, அதுக்கு வந்து புகைப்பிடித்தல் ஒரு முக்கிய காரணம். லங் கேன்சர், நுரையீரல் சார்ந்த புற்றுநோய்கள், மற்ற நிறையா நூற்றுக்கணக்கான நோய்கள் இருக்குது, அது எல்லாமே நம்ம அதை கீழே வச்சிடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து புகைப்பிடிக்கிறது அப்படின்னு நிறையா இது சொன்னீங்க, இதெல்லாம் தான் காரணமா இருக்கு நுரையீரல் பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புகைப்பிடிப்பது வந்து எவ்வளோ டேஞ்சர்னு வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து நுரையீரலை வந்து எப்படி பாதிக்குது டாக்டர்? அது இப்போ ஒரு சப்போஸ் இப்போ நான் வந்து புகைப்பிடிக்கிறேன், நிறுத்திட்டேன் அப்படின்னா என்னோட நுரையீரல் வந்து பழைய நிலைக்கு வந்து மறுபடியும் வந்துடுமா? அதையும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: கண்டிப்பாக. இப்போ புகைப்பிடிக்கிறது சிகரெட், பீடி, சுருட்டு அந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் அதில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து அந்த அடிக்ஷன் பொட்டென்ஷியல், அதாவது அந்த புகைப்பிடிக்கிறதுக்கான அந்த அடிக்ஷன் பொட்டென்ஷியல் உருவாக்குறது நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல். அது இல்லாமல் மற்ற சில கெமிக்கல் அதில் இருக்குது, கெமிக்கல் மற்றும் ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சினிக், கோபால்ட், அப்புறம் வந்து பென்சீன், அந்த மாதிரி சில கெமிக்கல்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா நுரையீரலில் அழற்சி ஏற்படுத்தும், அழற்சினா இன்ஃப்ளமேஷன். ஸோ அது நாளடைவில் என்ன ஆகுனா அதனால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு அதிகப்படியான இருமல், சளி, மூச்சு திணறல். ஏன் ரொம்ப பல வருடங்கள் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சிகரெட், ஒரு புகைப்பிடிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ரெண்டு காம்பனன்ட் இருக்குது. ஒன்று வந்து நிக்கோட்டின், அது வந்து மேலும் மேலும் உங்களை புகைக்க தோண்டும், அது ஒரு போதை மருந்து, அடிக்ஷன் அது ஒரு போதை மருந்து மாதிரி அடிக்கடி உங்களை அந்த பழக்கத்துலேருந்து மீள விடாமல் அது தடுக்கும் அந்த நிக்கோட்டின்ன்ற கெமிக்கல். மற்ற கெமிக்கல் அது வந்து அந்த செயல், அந்த புகையிலே பதப்படுத்தி அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் அதில் சேர்க்கப்படும். அந்த கெமிக்கல் நீங்கள் பற்ற வச்சு அது எரியறப்ப சில கேடு விளைவிக்கும் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். அதை நீங்கள் சுவாசிக்கிறப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைனால சிஓபிடி, லங் கேன்சர் அந்த மாதிரி மற்ற பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். ஸோ நான் ஒரு விஷயம் நான் இந்த நேயர்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, புகைப்பிடிக்கிறத தவிர்க்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஏன்னா புகைப்பிடிச்சா அவங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பு இல்லை, அவங்க விடுற புகையை பக்கத்தில் இருக்கிறவங்க இன்டைரக்டாக சுவாசித்தாலுமே அவங்களுக்கும் சேம் ப்ராப்ளம் தான் வரும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நான் அடுத்ததாக தான் கேட்கலான்னு வந்து, அதாவது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்கும்?
0: கண்டிப்பாக மேடம். நம்ம இப்போ நான் நேரடியாக புகைப்பிடிச்சோன்னா அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ நான் புகைப்பிடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த புகை உங்களை ரீச் ஆகி நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னா அது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கோட செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் ரொம்ப ஆபத்து. இப்போ நான் நேரடியாக நான் பிடிக்கிறேன்னா என்னை விட பக்கத்தில் சும்மா நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஆபத்து அதிகம். ஏன்னா அந்த எரியற அந்த சிகரெட்டோட முனையிலிருந்து அதிகப்படியான நச்சு வாயுக்கள் வந்து என்னை விட உங்களுக்கு அதிகமாக போகும் நேரடியாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட் பைஸ்டாண்டராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே ஆஃபீஸில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு தெரு கடையில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி

0: பாதிப்பை ஏற்படுத்தும் மேடம்.
1: ஓகே டாக்டர், அதாவது ஸ்மோக் பண்ணாலும் அவங்களுடைய குடும்பம் பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் ரொம்ப பாதிக்கிறாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்மோக் பண்றாங்க சார், இப்போ அவங்க வந்து ஸ்மோக் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியில ஸ்மோக் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா அந்த ஒரு தாக்கமும் இருக்குமா டாக்டர்? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டுக்கு வெளியில தானே பண்றேன், என் குடும்பம் உள்ளதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க சொல்றாங்க.
0: அங்கதான் வந்து தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு மேடம். இப்ப நம்ம பண்ணது செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் பத்தி நம்ம பேசிட்டோம். தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னா என்னன்னா, அந்த சிகரெட்ல இருக்கிற அந்த துகள்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சாம்பலா இருக்கலாம் இல்ல அதுல இருக்க புகையிலை துகள்களா இருக்கலாம், அது உங்க ஆடைகள் மற்றும் உங்கள் கை விரல்கள். இதை வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் இப்போ நீங்கள் வீட்டில் பெட்ரூமில் வந்து உங்கள் சட்டையை கேட்டி மாட்டுறீங்கன்னா உங்கள் சட்டப்பையில் நீங்கள் அதை வச்சிருக்கலாம், அந்த சிகரெட் அதெல்லாம் வச்சுருந்துருக்கலாம், கை டச் பண்ணியிருக்கலாம், சிகரெட்டில் கை வச்சுட்டு உங்கள் சட்டமில் கை வச்சுருக்கலாம். அதை வந்து நீங்கள் மாட்டக்குள்ள வீட்டுக்குள்ளுமே அதை வந்து காற்றில் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இந்தளவுக்கு ஆபத்து இல்லைனாலும் எக்ஸ்போஷர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. வெளியே பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த அவங்களோட பிடிச்சிட்டு வரவங்களோட கைகள்லேருந்து ஆடைகள்லேருந்து அந்த சாம்பல் மற்றும் அந்த புகையிலை துகள்கள் அது சிந்தறது மூலமா மற்றவங்களுக்கு அதுக்கு எக்ஸ்போஷர் வருது.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டாளி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு டவுட் என்ன சார்?
2: மூலியமாக தெரிஞ்சு கொள்ள முடியும் அது ஒண்ணும். ரெண்டாவது, இந்த நுரையீரல் பாதிப்பு அப்படின்னு எடுக்கும் போது, இப்ப சிகரெட் பத்தி பிடிக்கிறத பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அந்த சிகரெட்டை விட்டு எவ்வளவு நாள் கழிச்சு அவங்களுக்கு நுரையீரல சேஞ்சஸ் அப்படிங்கறது தெரியும் டாக்டர்? இப்போ லாங் டைம் செயின் ஸ்மோக்கர்ஸா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த நுரையீரல் பாதிப்பு அப்படிங்கறது ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும், பட் இது அவங்க விட்டு விட்ட உண்மையுமே ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கறது ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா, அல்லது சீரியஸான கண்டிஷன் ஆகாம ஃபோர் கமிங் டேஸ்ல தடுக்கத்தான் முடியுமா? இந்த சிகரெட் ஸ்டாப் பண்றது பத்தி நீங்க சொன்னதுனால கேக்குறேன், அத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே சார், நன்றி
2: நன்றி.
0: ஸோ ஒரு ஒரு கொஸ்டின் போயிடலாம்.
1: ஓகே சார்.
0: ஸோ முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுக்கான அறிகுறிகள். அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருமல், சளி, ஜுரம், சில சமயம் சளிகளில் ரத்தம் வரலாம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நோய் தொற்று எளிதாக ஏற்படக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு சுகர், அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கலாம், இல்லை இதய பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனைகள், டயாலிசிஸில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க்குகள் அதிகம். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிப்புற காற்றை ஒரு ஒரு தடவையும் நம்ம சுவாசிக்கிறோம், அது கூட சேர்ந்து கிருமிகளும் உள்ளார போகுது. ஸோ அப்போ எப்போனாலும் அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஆல்ரெடி அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்விக்கான பதில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிகரெட் பிடிச்சவங்க நிறுத்திட்டா அவங்க வந்து பெட்டர் ஆகிடுவாங்களா அப்படின்ற கேள்வி. அது வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டியூரேஷன், எவ்வளோ நாள் அவங்க சிகரெட் பிடிச்சாங்கன்றதை பொறுத்து இருக்குது, எந்த ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிச்சாங்கன்றதை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? ரொம்ப நாள் பல வருடங்கள் பிடித்தவர்கள் சிகரெட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, ஆனால் மேற்கொண்டு நுரையீரல் கெடாமல் தடுக்கலாம். ஏற்கனவே வந்த மாற்றங்களை நம்ம ரிவர்ஸ் செய்ய முடியாது, ஏன்னா பல வருடங்களாக அவங்க புகை உள்ளார பிடிச்சி தொடர்ந்து அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், நுரையீரலில் அழற்சி ஏற்பட்டிருக்கும், அதனால் சில மாற்றங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை இருமல் சளி ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்ணலாம், ஆனால் 100% ரிவர்ஸ் பண்ண முடியாது. மேற்கொண்டு நுரையீரல் கெடாமல் தடுக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது லங் கேன்சர் அந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்ம தடுக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, புகைப்பிடிக்கிறது விடுறது நல்லது, அதை கூடிய சீக்கிரம் ஒருவேளை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதை கூடிய சீக்கிரம் விடுறது நல்லது, அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகாமல்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து அடுத்ததான் இந்த இ சிகரெட்டு வேப்பிங் அப்படின்லாம் சொல்றாங்க டாக்டர், அப்படின்னா என்ன, அதுவும் நம்ம வந்து சிகரெட் மாதிரி தான் இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: இ சிகரெட் வந்து இந்தியாவில் பேண்டு மேடம், தடை செய்யப்பட்டுடுச்சு 2019 தடை செஞ்சுட்டாங்க. அதை அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிகரெட் பிடிக்கிறப்ப உங்களுக்கு நிக்கோட்டின் கூட சேர்ந்து கெட்ட நச்சு

0: பொருட்களும் உள்ளாரப்போகுது. அதை அதுக்கு மாற்றாதான் இதை இனிஷியலாக கொண்டு வந்தாங்க ஆரம்ப காலத்தில், அதோட இது வேப்பிங்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, எல்லாரும் ஃப்ளேவர் அது இது எல்லாம் போட்டு அதுலேயுமே கெமிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. நேரடியாக நீங்கள் ஒரு கெமிக்கல் நிக்கோட்டின் ப்ளஸ் சம் கெமிக்கல், ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டில் சில கெமிக்கல்கள் இருக்கும், அந்த கெமிக்கலையும் சேர்த்து நுகரக்குள்ளே வந்து இழுக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுதுன்னு பல ஆய்வுகள் சொன்னதுனால. ப்ளஸ் இது வந்து பிற்காலத்தில் வேப்பிங் பிற்காலத்தில் வந்து உண்மையான சிகரெட்டுக்கு வழிவகுக்கும், அந்த பழக்கத்துக்கு வழிவகுக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கேட்வே ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க இது, புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு காரணத்தினாலும் இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன்.
1: இப்போ வந்து நான் வந்து புகைப்பிடிக்கிறத வந்து விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து யாரை அணுகணும், என்னென்னலாம் நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டாக்டர்?
0: ஓகே. ஸோ இப்போ நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அங்கே வந்து நுரையீரல் டிபார்ட்மெண்ட் மற்றும் மனநல மருத்துவ டிபார்ட்மெண்ட், இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புகையை நிறுத்துறதுக்கான கவுன்சிலிங் மற்றும் மருந்துகள் அவைலபிளாக இருக்குது இலவசமாக. கவர்மெண்ட் வந்து இலவசமாக தருது அந்த நிக்கோட்டின் கம், நிக்கோட்டின் பேட்ச் மற்றும் சில மாத்திரைகள் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து குரூப் கவுன்சிலிங் நடக்கும். இப்போ உங்களை மாதிரி ஒத்த மனதுடையவங்க, அதாவது நிறுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட குரூப் கவுன்சிலிங், அந்த மாதிரி கவுன்சிலிங் செஷன் ப்ளஸ் சில மருந்துகள் இருக்குது அந்த ஆசை வராமல் தடுக்கிறதுக்கு, புகைக்க வேண்டும் என்ற ஆசை வராமல் தடுக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்குது, இலவசமாகவே கிடைக்குது அண்டர் த கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ அதை அணுகலாம். இல்லை நம்ம இவங்க நேஷ்னல் ஹெல்ப்லைன் அவைலபிளாக இருக்குது மேடம், நேஷ்னல் ஹெல்ப்லைன் இருக்குது, டொபாக்கோ நேஷ்னல் ஹெல்ப்லைன் இருக்குது, அது கால் பண்ணிங்கன்னா அவங்க தகுந்த ஆலோசனைகளை தருவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் இலவசம். ஸோ வந்து நான் இந்த நிகழ்ச்சி வழியாக யார் யாருக்கெல்லாம் புகை பழக்கத்தை நிறுத்தணும்னு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்குதோ அவங்க அருகில் உள்ள மருத்துவமனை, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் மருத்துவமனை அணுகி நுரையீரல் டாக்டரையோ இல்லை மனநல டாக்டரையோ இல்லை ரெண்டு பேரையுமே கலந்து ஆலோசித்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்ம அந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வரலாம்.
1: ஓகே டாக்டர், இது வந்து ஒரு விழிப்புணர்வாகவே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து தோணும், ஆனால் நம்ம வந்து யார்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாமல் இருக்கும். இது மூலியமாக நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம போயிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்லி நம்மளுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து உலக நுரையீரல் தினம் பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரியில் சுவாச மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்கள் தான் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ அடுத்ததான் வந்து குழந்தைகளுடைய நுரையீரல் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கவனிக்கணும். ஒரு சில பேர் வந்து சின்ன வயசில் அந்த குழந்தைக்கு வந்து வீசிங் இருக்குது, ஆஸ்மாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது எதனால டாக்டர், இல்லை அவங்க எப்படி வந்து பார்த்துக்கணும்?
0: நுரையீரல் நோய் தொற்று அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். இளம் வயதில் இருக்கிறவங்களோட இந்த 10 வயசு கீழே இருக்கிறவங்க இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் தொற்று கொஞ்சம் ஈஸியாக ஏற்படும், சுலபமாக ஏற்படும். இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் உடற்பயிற்சி, இது எல்லாருக்குமே அவசியம். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஒன்று. இரண்டாவது வந்து தடுப்பூசிகள். குழந்தை பருவத்தில் போட வேண்டிய தடுப்பூசிகள் கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோ அந்த அட்டவணைப்படி ப்ராப்பராக போட்டுடணும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி, அது வருடா வருடம் போடணும். அப்புறம் நியூமோகக்கல் தடுப்பூசி, அது இருக்குது. அப்புறம் அந்த பெர்டுசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கக்குவான் இரும்பல் முத்தடுப்பூசி, DPT, இல்லை இப்போ TDAP போடுறாங்க. ஸோ அது அது கக்குவா நீர்மலை கட்டுப்படுத்துவதும், அது மட்டும் இல்லாமல் டைம் டு டைம் வந்து புது புது வியாதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா

0: வரக்குள்ள அப்போ சில வேக்சின்ஸ்லாம் ரெக்கமெண்டடாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் போடுறதன் மூலியம் நம்ம வந்து நுரையீரல் பாதிப்பு தடுக்கலாம், அதாவது இன்ஃபெக்ஷன்னால வர நுரையீரல் பாதிப்பை தடுக்கலாம். குழந்தைகளுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்தில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அது அவங்க வளர்கிறப்ப பார்த்தீங்கன்னா நுரையீரலில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா நுரையீரல் வந்து உங்களுக்கு வந்து 18 வயசு வரைக்குமே வளரும், பெருசாக 15 வயசு 18 வயசு வரைக்குமே நுரையீரல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், குழந்தை சின்னதாக இருக்குது, அப்போ அதோட மார்பு பகுதி சின்னதாக இருக்குது. அடல்ட் பெரியவங்களாக்குள்ள 18 வயசு 20 வயசு 15 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு மார்பு பகுதி வந்து பெருசாக வளருது இல்லைங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உடலோடு சேர்ந்து நுரையீரலும் வளரும் உள்ளார. ஸோ அது வளர்கிறப்ப அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லை மற்ற காரணமாக இருக்கலாம், அந்த தழும்பு தாக்கம் வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு க்ரானிக் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனையாக அது மாறலாம். ஆர்எஸ்வி வேக்சினேஷன் ரெஸ்பிரேட்டரி, அது ஒரு வைரஸ்ன்னு வச்சுக்கலாம் ஆர்எஸ்வின்றது, அதுக்கும் இப்போ வேக்சின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆரோக்கியமான உணவு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பழங்கள் காய்கறிகள் மற்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகள், எக்ஸசைஸ், இது மஸ்ட் ஃபார் எல்லாருக்குமே. இது இல்லாமல் பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் சரி தடுப்பூசிகள் அது போட்டுட்டு, அப்புறம் குழந்தைகளை வந்து மாசுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றணும் நம்ம, அதாவது
1: பொல்யூஷன்,
0: ஆமாம் காற்று மாசுலேருந்து, இண்டோர் பொல்யூஷன் அவுட்டோர் பொல்யூஷன் அது ரெண்டு விதம் இருக்குது. ஸோ அந்த காற்று மாசுக்கு நம்ம என்னென்னலாம் குறைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கலாம். ஸோ இதை பண்ணாலே போதும் மேடம், நம்ம குழந்தைங்களை வந்து நுரையீரல், குழந்தைகளோட நுரையீரல் நலனை நம்ம பாதுகாக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் காற்று மாசு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நம்ம வீட்டில் அந்த சமையலோடைய புகை, வீட்டில் வந்து நம்ம அகர்பத்தி அதெல்லாம் நம்ம ஏற்றுறது, அப்புறம் மற்ற வீட்டில் இருக்க தூசி முதற்கொண்டு நம்ம வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் ஃபேனில் நீங்கள் சரியாக தொடைக்கலை, வீட்டில் தூசியாக இருக்கனாவே அந்த குழந்தைக்கு வந்து நுரையீரல் இது வந்து தொற்றாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம வந்து எப்படிலாம் வந்து தடுக்கலாம், என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணலாம் டாக்டர்?
0: இப்போ வந்து பெரும்பாலானவங்களுக்கு அவுட்டோர் ஏர் பொல்யூஷன், அதாவது நம்ம சுற்றுச்சூழல் மாசுபாடு வெளியே, அதாவது ரோட்டில் அந்த மாதிரி, இப்போ ஈவன் டெல்லியில் கூட இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இன்டோர் ஏர் பொல்யூஷன் ஒன்று இருக்குது மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷன், அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மூடி வைக்கப்பட்ட பகுதிகள், காற்றோட்டம் இல்லாத பகுதிகள், இடங்கள், அதில் ஏற்படக்கூடிய பொல்யூஷன். இப்போ வந்து பெரும்பாலானவங்க கேஸ்க்கு மாறிட்டாங்க, குக்கிங்க்காக சமையல் செய்கிறதுக்கு கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால பிரச்சனை இப்போ குறைஞ்சிருக்கு. பட் இன்னுமே சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா விறகுகள், இந்த மாட்டுச்சாணம் விறகுகள், இல்லை சில இடத்துல நிலக்கரி கூட யூஸ் பண்ணுறாங்க, குளிர் பிரதேசங்களில் அனல் காயறதுக்காகவும் இல்லை சமைக்கிறதுக்காகவுமே. அதில் என்ன பிரச்சனைனா, அந்த காற்றுகள் தூசிகள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும், அதை நீங்கள் மறுபடியும் சுவாசிக்கிறப்ப எப்படி நீங்கள் சிகரெட் பிடிச்சா உங்களுக்கு பிரச்சனை வருதோ அதே அதுக்கு ஈக்குவலான பிரச்சனையை இது ஏற்படுத்தும். நுரையீரலுக்குள்ளே போயிட்டு இன்ஃப்ளமேஷன் அழற்சி ஏற்படுத்துறது, புதுசாக அலர்ஜி உண்டாகிறது, ஏற்கனவே உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும், அடிக்கடி நீங்கள் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு அந்த வீசிங், அந்த மூச்சு திணறல் இதெல்லாம் ஏற்படும். ஈவன் ஆய்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ஏர் பொல்யூஷன், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற பொல்யூஷன்னால் சுகர் பிபி கூட கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம், இதயம் மூளை சம்பந்தப்பட்ட இரத்த குழாய் பிரச்சனைகளும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளார புகை அண்டாதபடி பார்த்துக்கணும் ஒன்று, அதுக்கு வந்து நீங்கள் சிம்னி புகை போக்கி யூஸ் பண்ணலாம், இல்லை காற்றோட்டமாக வச்சுருக்கலாம் உங்களோட கிச்சனையும் வீட்டையும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் நம்ம ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணலாம், காற்று சுத்திகரிக்க கருவிகள் இருக்குது இல்லைங்களா, ஏர் பியூரிஃபையர், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம ஒரு சின்ன பிரேக், அப்புறமா நம்ம மீண்டும் பேசலாம்.

நேர்களே, நம்ம வந்து இதுவரைக்கும் எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக நுரையீரல் தினம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக். அதாவது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Second, so he was basically, Rishabh Das was overall able to better his timing from the last time.
1: एक टेबल टेनिस से भी खबर दे देते हैं. महिला युगल में भारत को शिकस्त का सामना करना पड़ा. यशस्विनी घोरपड़े और दिया चिटले की जोड़ी राउंड ऑफ 16 में चीन की फैन शुहान और चेन ई के खिलाफ 0-3 से हार गई. चीनी जोड़ी ने मुकाबले में शुरुआत से ही दबदबा बनाए रखा था और तीनों गेम 11-7, 11-5, 11-8 से अपने नाम कर लिया. इस हार के साथ यशस्विनी और दिया की महिला युगल स्पर्धा में चुनौती समाप्त हो गई. वहीं एक और खबर दे देते हैं, हरमीत देसाई और सत्येन गणशेखरन की जापान के जो खिलाड़ी हैं सेरा मासुयामी और शुनके तोगामी के खिलाफ कड़ी चुनौती पेश की थी, लेकिन जीत हासिल नहीं कर सके. भारतीय जो जोड़ी थी उसे सीधे गेमों में 5-11, 9-11, 9-11 से शिकस्त का सामना करना पड़ा.
0: एंड अ वेरी क्विक अपडेट फ्रॉम द वर्ल्ड ऑफ बॉक्सिंग, इन व्हिच इन द वुमेन्स 54 केजी राउंड वी फाउंड पैंग चोल मी डिफीटिंग प्रीति 5-0 इन द राउंड ऑफ 16. एन अनबिलीवेबल परफॉर्मेंस कमिंग फ्रॉम द बॉक्सर. ऑफ कोर्स द पेरिस ब्रॉन्ज मेडलिस्ट प्रूव टू गुड फॉर द इंडियन प्रीति आउट देयर एंड शी लॉस्ट स्ट्रेट टू हर बाय गेटिंग डिफीटेड 5-0. सो निराशाजनक खबरें जरूर आती हुई याद दोस्तों इस अपडेट के अंदर, लेकिन उम्मीद है कि शाम को जब एथलेटिक के इवेंट्स आएंगे तो जिस से आज एशियन गेम्स में दिन की शुरुआत हुई थी सिल्वर और गोल्ड मेडल के साथ, हम आज दिन की समाप्ति भी कुछ मेडल्स के साथ जो आज हमने कमाए हैं उसके साथ कर पाएंगे. फिलहाल के लिए शाहिद और मुझे साक्षी, हम दोनों को दीजिए इजाजत. हम जुड़ेंगे आपसे शाम के 4:30 एक बार फिर से विद ऑल द लाइव अपडेट्स. फॉर नाउ थैंक यू एंड गुड बाय.
2: एशियन गेम्स 2026 आईजी नगोया.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 3:36. எஃப்எம் ரெயின்போ வேணும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து உலக நுரையீரல் தினம் பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில சுவாச மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்கள் தான் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களே, நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு நுரையீரல் பத்தி, எனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, நீங்க 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களில் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கலாம். வெளியூர் நேயர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ டாக்டர், இப்போ நம்ம வந்து குழந்தைகளுடைய அந்த வீட்டு புகை இன்டோர் பொல்யூஷன் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த குழந்தைகளையும் காணப்படும் அந்த ஆஸ்துமா பிரச்சனை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
4: ஆஸ்துமா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளையும் பெண்களையும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும் ஆரம்ப கட்டத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆஸ்மா வந்து ஒரு 50% மேலே வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். குடும்பத்தில் பெற்றோர்களுக்கோ இல்லை தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி ஆஸ்மா தொந்தரவும் இருக்கும். ஸோ பெரும்பாலான ஆஸ்மா பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மரபணு மூலயமா வர்றது, ஜெனட்டிக் டிசார்டர், புரியுதுங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு அவங்கள எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ புகைப்பிடிக்கிறது, இப்போ தகப்பன் புகைப்பிடிக்கிறார் இல்லை தாத்தா புகைப்பிடிக்கிறாருன்னா குழந்தை அந்த வீட்டில் வளருதுன்னா அவங்களுக்கு ஆஸ்மா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சா உடனே சரியாகாது குழந்தைங்களுக்கு, பல நாட்கள் அந்த இருமல் சளி இருக்கும். அடிக்கடி மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது அடிக்கடி தும்புறது, அடுக்கு தும்பல், தொடர்ந்து ஒரு 5-10 தும்புறது, இல்லை மூக்கில் வந்து அடிக்கடி தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, மூக்கு தொண்டை பகுதிகளில் அரிக்கிறது. குழந்தை வந்து அது கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க, தொண்டையில் அரிக்கிற மாதிரி இருக்குது, மூக்கெலாம் அரிக்குது, கண்ணெலாம் அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அலர்ஜிக்கான ஒரு அறிகுறிகள். சில சமயம் சில பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மூச்சு விடுறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வீசிங் சவுண்ட், ஒரு மாதிரி கருகருன்னு ஒரு சவுண்டோ இல்லை விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டோ அமைதியான சூழ்நிலையில் நம்ம கேட்கலாம். நைட்டில் குழந்தை தூங்குறப்ப இல்லை சுற்றுப்புறம் வந்து நம்ம அமைதியாக இருக்குன்னா நீங்கள் எதுவுமே வைக்காமலே உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணிகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அலர்ஜி இல்லை ஆஸ்மா நம்ம வந்து சந்தேகப்படலாம் குழந்தைகளில். நீங்கள் அதற்கு ப்ராப்பரான ஒரு குழந்தை நல மருத்துவரையோ இல்லை நுரையீரல் மருத்துவரையோ நீங்கள் அணுகுனீங்கன்னா சில ரத்த டெஸ்ட், அலர்ஜிக்கான ரத்த டெஸ்ட்டு ப்ளஸ் நுரையீரல் செயல்பாட்டை பார்க்கறதுக்கு ஸ்பைரோமெட்ரி அப்படின்ற டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதில் உறுதியாயிடுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக கொடுப்பாங்க.
3: ஓகே டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு வந்து அந்த புகை வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே டாக்டர், அது வந்து நாள்பட்ட சளி இருமல் இருக்கு அப்படின்னா நீங்க போய் புகை வச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க, ஒரு

0: ஒரு 10 நாளைக்கு வைங்க, ஒரு 5 நாளைக்கு வைங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து அந்த புகை வைக்கிறது வந்து எத்தனை நாளைக்கு வைக்கணும், இல்ல அது புகை வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டா இருக்கும், பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: புகை என்றால் நீங்க நெபுலைசேஷன் பத்தி கேக்குறீங்களா? ஓகே, நெபுலைசேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஆஸ்மா இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஆஸ்மா இருக்கிறவங்கள எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. அதோட தீவிரத்தை பொறுத்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான டியூரேஷன், எத்தனை நாள் அவங்க மருந்து எடுக்கணும், எவ்வளோ மருந்து எடுக்கணுன்றது மாறுபடும். ஸோ வீசிங் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து ஒரே மருந்தா ஒரே நாட்கள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதோட தீவிரத்தை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் இந்த சீசன் மாறுறப்ப மட்டும் பிரச்சனை வரும், மழை நாட்களில் இல்லை காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய நாட்களில், அந்த ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அந்த மாதங்களை கவர் பண்ணுறப்ப மட்டும் மெடிசன் எடுத்தால் போதும், மருந்துகள். அது வந்து நெபுலைசேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து இன்ஹேலர்னு சொல்லுவாங்க, கை கடக்கமான ஒரு கருவி அது, அதில் மருந்து கேப்சூலாவோ இல்லை பஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பிரச்சனையாக இருக்கும், இல்லை பெரும்பாலான நாட்கள் அவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அது நெபுலைசேஷனாகவும் இருக்கலாம், இல்லை இன்ஹேலராகவும் இருக்கலாம். அது வந்து அந்த நோயோட தீவிரத்தை பொறுத்து இருக்குது, சிவியாரிட்டி தீவிரத்தை பொறுத்து இருக்குது அது.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த இன்ஹேலர் பத்தி நீங்க வந்து சொன்னீங்க, அது வந்து எப்போ வேணுமோ அப்ப மட்டும்தான் எடுக்கணும், ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுல தவறான நம்பிக்கைகள் வந்து நிறைய இருக்கு. இப்ப அவங்களே பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் வந்து நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க, திருப்பி 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க இன்ஹேலரை. இதுல என்னென்ன தவறான நம்பிக்கைகள் வந்து நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்க டாக்டர்?
1: முதல் விஷயம் வந்து குழந்தைகளா இருந்தா அவங்களோட தாய்மார்கள் இல்ல தகப்பன்மார்கள் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தொடர்ந்து எடுக்கணுமா, என் பையனோ இல்லை பொண்ணுக்கோ லைஃப் லாங் இது தேவைப்படுமா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா பதில் வந்து ரொம்ப கடினம். அது இட்ஸ் நாட் எ சிம்பிள் எஸ்ஆர் நோ, அந்த ஆன்சர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட அந்த பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்து இருக்கு. ஆஸ்மானா அது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கு, அது அவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குது, ஸ்கூல் போகிறதையோ இல்லை பெரியவங்களாக இருந்தால் அவங்க வேலைக்கு போகிறதையோ இல்லை அவங்களோட வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது, அதை பொறுத்து தான் அவங்களோட டோஸ் டியூரேஷன், எத்தனை நாள் எடுக்கணும், எவ்வளோ டோஸ் எடுக்கணும், என்ன விதத்தில் எடுக்கணும், அதாவது நெபுலைசர் எடுக்கணுமா இல்லை வந்து கை கடக்கமான இன்ஹேலர் கருவி எடுக்கணுமான்றத முடிவு பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான எஸ்என்ஓ ஆன்சர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து இந்த இன்ஹேலர், ஒரு சில பெற்றோர்கள் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேலர் வந்து அடிமைத்தனத்துக்கு வழிவகுப்புமா, அதாவது அடிக்ஷன் ஆகிடுமா, இன்ஹேலர் எடுத்தால் என் பையன் அடிக்ட் ஆகிடுவானா அந்த இன்ஹேலருக்கு, அது அதில் வந்து நிக்கோட்டின்றோ இல்லை மற்ற போதைப் பொருளோ அந்த மாதிரியான பொருட்கள் அதில் கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்குது, அதாவது உங்களுக்கு மூச்சு திணறலோ இல்லை வந்து இருமலோ இல்லை வீசிங் இருக்குது, அது அது அதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க. அதை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். அது வந்து ஒரு போதைப் பொருள் கிடையாது, அந்த இன்ஹேலரோ நெபுலைசரோ போதைப் பொருள் கிடையாது. இது இரண்டாவது பெரும்பாலான கேள்வி நாங்கள் பொதுவாக என்கவுண்டர் பண்ணுறது. அது வந்து பழக்கமாயிடுமா இன்ஹேலர் அடிமை, அது ஒரு பழக்கமாயிடுமா அடிக்ஷன் ஆகிடுமா அப்படின்னு கிடையாது. அதில் அந்த அடிக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்கிறப்ப நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது காமனான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இது மற்றவங்களுக்கு பரவுமா? இப்போ எங்கள் இப்போ பெரியவங்களாக இருந்தால் கேட்பாங்க, என் பசங்களுக்கு இது வருமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிகளுக்கு ஆஸ்மா அலர்ஜி இருந்தால் அது பேர குழந்தைகளுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி தொத்து வியாதி கிடையாது. இப்போ உங்களோட ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னா அவரு கூட நீங்கள் சாப்பிட்டாலோ பழகினாலோ பேசினாலோ இல்லை அவரு உங்ககிட்ட இருமுனாலோ உங்களுக்கு அந்த ஆஸ்மா வீசிங் வந்து பரவாது. தொற்று நோய்கள் பரவும், பட் வந்து வீசிங் ஆஸ்மா பரவாது. இது வந்து இது தீவிரத்தை பொறுத்து இருக்கு இல்லைங்களா. இன்னொரு இது நம்ம வந்து சிஓபிடி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, புகைப்பிடிக்கிறதுனாலையும் காற்று மாசுபாடுனாலையும் மற்ற சில காரணங்களாலையும் வரக்கூடிய நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் தொடர்ந்து அவங்களுக்கு மருந்து தேவைப்படும் இன்ஹேலர்ஸ். ஆஸ்மா பிரச்சனையில் பிரச்சனை அதிகமாக இருக்குது இல்லை பெரும்பாலான நாட்கள் பிரச்சனையாக இருக்குன்னா தொடர்ந்து இன்ஹேலர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சீசனல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் எடுத்தால் போதும். அதாவது உங்களுக்கு அறிகுறி இல்லைன்னா உள்ள உடம்புக்குள்ளே அலர்ஜி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அலர்ஜி வந்து அமைதியாக இருக்குது, எப்போ அது அதிகமாகுதோ அப்போ உங்களுக்கு அறிகுறிகளாக வெளியே தெரியும், அதான் விஷயம். அலர்ஜியை பொறுத்த வரைக்கும். நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் 2 வருஷம் நல்லா

0: டாக்டர், 2 வருஷம் நான் இன்னிலே யூஸ் பண்ண நல்லா இருந்தேன், இப்போ திடீர்னு ஆயிடுச்சு. அவங்க மழையில் நனைஞ்சிருப்பாங்க, இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், வைரல் இன்ஃபெக்ஷன், இல்லை வெளியூர் எங்கன்னா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அங்கே எதனா பழக்கலாமல் தண்ணியில் குளிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். காற்று மாசுபாடு திடீர்னு அந்த மந்த் அதிகமாக இருக்கும் அவங்க இருக்கிற இடத்துல. ஸோ இதனால் மறுபடியும் தூண்டப்பட்டு அமைதியாக இருக்கிற அலர்ஜி மறுபடியும் வெளிப்படும்.
1: அதாவது அந்த அலர்ஜி எப்பவுமே இருந்துட்டு தான்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: ஆனால் அது நம்ம ஏதாவது இந்த
0: அது அதிகமாகிறப்ப அதுக்கான சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு அறிகுறிகள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக உடம்புல அலர்ஜி வந்து சுவிட்ச் போட்ட மாதிரி ஆஃப் ஆன் அந்த மாதிரி ஆகாது, லோ லெவலில் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ அது அதிகமாகுதோ அப்போ அவங்களுக்கு அறிகுறிகள் தெரியும். அது ஒரு சில பேருக்கு வருஷங்கள் கூட சைலண்டாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு தினந்தோறும் பிரச்சனை கொடுக்கலாம் அந்த அலர்ஜி. அதுதான், எந்த பேஷண்ட்டும் ஒரே மாதிரியான பேஷண்ட் கிடையாது அலர்ஜியை பொறுத்த வரைக்கும்.
1: ஓகே டாக்டர், இது வந்து இந்த அலர்ஜி பத்தியே நிறைய இந்த குழந்தைகளோட பெற்றோர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, என் பையனுக்கு இப்படி இருக்கு, என் பொண்ணுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க சொன்னோன்னே தான் அது தெரியுது. ஆக்சுவலா அலர்ஜி எல்லாருக்குமே இருக்கும், அது என்னைக்கு நம்ம வந்து அது வெளியில தெரியுதோ அன்னைக்கு மட்டும்தான் அது இருக்குன்றது அர்த்தம் கிடையாது, அது வந்து உள்ள இருக்கும்.
0: இன்னொன்னு காமனான மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அலர்ஜின்னு சொல்றது நம்ம. சளி பிடிச்சாலே அலர்ஜியா இருக்கும், இல்ல வந்து வீசிங்னாலே அலர்ஜி அப்படின்னு கிடையாது. சில சமயம் வைரல் இன்ஃபெக்ஷன் ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே வீசிங் இருக்கும். அந்த வைரல் ஃபீவர் வந்துட்டு போனால் கூட சில பேருக்கு நாள்பட்ட இருமல் சளி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நாமளே முடிவு பண்ண வேண்டாம், அருகில் உள்ள குழந்தை நல மருத்துவரையோ இல்லை நுரையீரல் மருத்துவரையோ அணுகி அதற்குண்டான டெஸ்ட் வேணும்னா பண்ணிட்டு நம்ம முடிவெடுக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு தொடர்ந்து இருமல் வந்து இருக்கு, அதாவது ட்ரை காஃப் மட்டும் இருந்துட்டே இருக்கு, இப்போ அது வந்து நான் காசநோயோட ஆரம்ப அறிகுறியா அப்படின்னு நம்ம வந்து எப்போ வந்து கண்டுபிடிச்சு நம்ம டாக்டர் கிட்ட போகணும் டாக்டர்?
0: இப்போ கவர்மெண்ட் சொல்ற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரங்களுக்கு மேல் இருமலோ, அது வெறும் இருமலாக கூட இருக்கலாம், சளி வரணும்னு அவசியம் இல்லை, இருமலோ இல்லை இருமலன்னு கூடிய சளியோ இருந்துச்சுன்னா அருகில் உள்ள டிபி சென்டரில் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம டெஸ்ட்டு எல்லாமே இலவசம், டிபி சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டுகள் எல்லாமே இலவசம், கவர்மெண்ட் இலவசமாக தான் பண்ணுது, அதற்குண்டான மாத்திரைகளும் இலவசமாக தான் தருது கவர்மெண்ட். ஸோ வந்து 2 வாரங்கள் நம்ம வச்சுக்கலாம். ஸோ 2 வாரங்களுக்கு மேலே உங்களுக்கு இருமல் குறையலையா, அருகில் இருக்கிற மருத்துவமனையில் போய் டிபிக்கான சளி டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்ததான் வந்து இப்போ இந்த மூச்சு திணறல் அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க, அது வந்து ஹார்ட்டாகவும் இருக்கலாம், நுரையீரலோட பிரச்சனையாகவுமே அது இருக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம மூச்சு திணறல் வந்து எப்போ வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது? இப்போ நம்ம வந்து நடக்கிறோம், நடக்கும் போதே எனக்கு மூச்சு திணறது, உட்கார்ந்துருக்கும் போதே எனக்கு மூச்சு திணறது, இல்லை சின்ன சின்ன வேலை செய்யும் போதே எனக்கு ரொம்ப மூச்சு திணறது, அப்போ நம்ம வந்து எதை நினைக்கிறது டாக்டர்?
0: நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறுதல் வந்து ரொம்ப சிவியர் எக்ஸசைஸ், நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலுமே இப்போ டக்குன்னு உங்களை 10 மாடி ஏற சொன்னால் கண்டிப்பாக மூச்சு இறைக்கும், ஆனால் அது வந்து சில நிமிடங்களில் சரியாயிடும், 1 நிமிடம் 2 நிமிடங்களில். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் உடம்பு அதுக்கான தசைகள் மற்றும் ரத்த ஓட்டம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்தளவுக்கு மூச்சு வாங்காது. எப்போ உங்களுக்கு அசாதாரணமாக மூச்சு வாங்குதோ, அதாவது நீங்கள் மூச்சு விடுறது உங்களுக்கே தெரியுதோ, அப்போ வந்து அது அப்நார்மல், அது நார்மல் கிடையாது அப்படின்றது அர்த்தம், அது சாதாரணம் கிடையாது அப்படின்றது அர்த்தம். எப்போ நீங்கள் விடுற மூச்சு உங்களுக்கே தெரியுதோ, உங்கள் கவனத்துக்கு தெரியுதோ, அப்போவே அது அப்நார்மல்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. சிம்பிள் காரணம் ரத்த சோகையிலேருந்து ஆரம்பித்து பெரிய காரணங்கள் லங் கேன்சர் வரைக்கும் பல காரணங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு மூச்சு நீங்கள் விடுற மூச்சு உங்களுக்கே ஒரு பாரமாக உங்களுக்கு உணருதோ, நீங்கள் வந்து மருத்துவரை பார்க்கறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம அடுத்துதான் வந்து இந்த பல்மனரி ஃபிப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுரையீரல் பத்தி இருந்தது டாக்டர், அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: பல்மனரி ஃபைப்ரோசிஸ்னா இப்போ நுரையீரல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, மென்மையாக அது பஞ்சு மாதிரி இருக்கும், அது வந்து நார் மாதிரி மாறிடும், அதுதான் பல்மனரி ஃபைப்ரோசிஸ். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, முக்கியமான காரணங்கள் வந்து ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு அது சரியானதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிபி இருக்கு, ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பேஷண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அவரை சீக்கிரம் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காருன்னா அது சரியான பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கங்கள்னால என்ன ஆகும்னா நுரையீரல் வந்து பஞ்சு மாதிரி இருக்கிற நுரையீரல் நார் மாதிரி மாறிடும். இல்லை ஒரு தனி குரூப் ஆஃப் நோய்கள் இருக்குது, இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து சில இதுக்கு காரணம் தெரியும் சில இதுக்கு காரணம் தெரியாது, அது வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் நுரையீரல் வந்து ஸ்டிஃபாக மாறிடும், பஞ்சு மாதிரி இருக்கிற நுரையீரல் ஸ்டிஃபாக நார் மாதிரி மாறிடும், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நுரையீரல் விரிவடைகிற தன்மை வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ நுரையீரல் விரிவடையலைன்னா காற்று உங்களால் இழுக்க முடியாது, ஸோ சின்ன வேலை செய்யக்குள்ளே மூச்சு வாங்கும், இருமல் வரட்டு இருமல் வரலாம், மூச்சு இறைப்பு வரும், உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போகலாம்.

0: அதனால் ஸோ இதனால் சில பேருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அவங்க ப்ராப்பராக டாக்டரை பார்த்து டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து லங் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்டீம் அப்படின்னு பண்ணால் நுரையீரலை வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாக்டர். இப்போ நம்ம உண்மையாகவே நம்ம ஸ்டீம் எடுக்கும்போது அந்த நுரையீரல் வந்து சுத்தமாகுமா? இப்போ என்ன சொல்கிறாங்க, சளி பிடிச்சா நம்ம வந்து ஸ்டீம் எடுக்கிறோம், அப்போ நம்ம வந்து ஸ்டீம் அப்பப்போ எடுத்தாலே என்னோட நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது தவறான நம்பிக்கையா இல்லை இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: இதுக்கு வந்து ஆக்சுவலி அடிப்படை ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சளி பிடிச்சா நம்ம வந்து ஸ்டீம் எடுக்கிறோம், இல்லை சில பேர் வந்து தைலம் கூட போட்டு வெறுவை பிடிப்பாங்க, அவி பிடிப்பாங்க, வெறுவை பிடிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது ஒரு பர்செப்ஷன் தான். அதாவது அந்த நீராவி நம்ம சைனஸில் மூக்குத்தொலைகளில் படுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். எப்படி தலைவலி வரப்போ தைலம் தடவுறீங்க, ஒரு எரிச்சல் வருது, அந்த வழியை உங்களுக்கு மறந்து இந்த எரிச்சல் மேலே உங்கள் ஃபோக்கஸ் போதோ, அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த வேர்வை பிடிக்கிறப்ப இல்லை ஆவி பிடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங் வருமே கண்டி. அதனால் நுரையீரல் செயல்பாடு அதிகமாகிறதோ இல்லை அதனால் உள்ளே இருக்கிற பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் நிமோனியாவோ இல்லை ஆஸ்மாவோ கண்ட்ரோல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி லங்குக்குன்னு எதுவும் டீடாக்ஸ் ப்ரொசீஜரோ இல்லை டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டீம் இனலேஷன் நீராவி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் அது வந்து வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா சிம்டமேட்டிக் ரிலீஃப், அதாவது உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவுமே கண்டி அடிப்படையாக இருக்கிற பிரச்சனையை வந்து அது வந்து நீக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம தரணும். அதுதான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல்லே டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திக்கான செயல்முறைகள் இருக்குது. ஸோ அதை மிஞ்சி இந்த இது இதெல்லாம் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ப்ளஸ் நம்ம ஸ்டீம் எடுத்தாலுமே அது மூக்கு கீழே போகக்குள்ள அது டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இப்போ நம்மளோட மூக்கு தொண்டையோட வேலையே வந்து வெளியே இருக்கிற காற்றை வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் உள்ளார செலுத்துகிற வேலை தான். ஸோ நீங்கள் அதிகப்படியான ஸ்டீம் எடுத்தாலும் அது பாடி டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப அதிகப்படியாக ஸ்டீம் எடுத்திங்கன்னா அது பேர்ன் இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூக்கில் அந்த நீராவி போயிட்டு சேதங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அவங்க வந்து தைலம் இந்த மாதிரி சில யூக்கலிப்டிஸ் ஆயில் தைலம்லாம் போடுவாங்க, அது போட்டிங்கன்னா ஆஸ்மா வீசிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு இரிட்டன்ட், அது உள்ளே போயிட்டு நுரையீரலில் மூச்சு குழாயில் இரிட்டேட் பண்ணி ஆஸ்மா எபிசோடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அவங்க ஆஸ்மாட்டிக்காக இருந்தாங்கன்னா. ஸோ இது ஸ்டீம் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம், ஒரு சிம்டம் ரிலீஃப்காக. இப்போ உங்களுக்கு தலைவலிக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்டீம் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஸ்டீம் மட்டுமே நான் எடுத்தால் சரியாயிடும் இல்லை அதனால் என் நுரையீரல் செயல்பாடு அதிகமாகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த விதமான அறிவியல் ஆதாரங்களும் இல்லை.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயம் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டு ஒரு சின்ன பிரேக், அப்புறமா நம்ம பேசலாம் டாக்டர்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேரம் 3:53, 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து உலக நுரையீரல் தினம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரியில சுவாச மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்கள் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சார், நம்ம நிறைவு தருணத்துல இருக்கோம். இப்ப வந்து ஒரு நுரையீரலை நம்ம வந்து எப்படி வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம், ஆரோக்கியமா வச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணா நம்மளுடைய நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னா என்னென்ன இருக்கு டாக்டர்?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் இது வந்து நியூட்ரிஷன் மேடம். போதுமான அளவுக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் காய்கறிகள் பழங்கள் அது எல்லாமே எடுத்துக்கிறது. இரண்டாவது ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணுறது. உடற்பயிற்சி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தசைகள் சுவாசம் சம்மந்தப்பட்ட தசைகள் வந்து கொஞ்சம் வலிமையாக இருக்கும். ரெண்டாவது லங் கெப்பாசிட்டி, அதாவது உங்களுக்கு வந்து மூச்சு விடுற திறன் அதிகரிக்கும். ஸோ இதன் மூலயமா வந்து உங்களோட நுரையீரல் வளத்தை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். உணவு, நல்ல உணவு பழக்கங்கள், எக்ஸசைஸ், இது எல்லா நோய்க்குமே பொருந்தும். நுரையீரலுக்கு மட்டும் கிடையாது, இதயம் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதை மூன்றாவது திங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தடுப்பூசிகள். சிறியவர்களுக்கு தடுப்பூசிகள் கவர்மெண்ட் இலவசமாக போடுது, பெரியவங்களுக்கும் வயது 60 கடந்தவங்க 55-60 கடந்தவங்களுக்கு சில தடுப்பூசிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சில ஆராய்ச்சி நிறுவனங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நியூமோகோக்கல்

0: தடுப்பூசி வயசானவங்களுக்கும் போட்டுட்டு ரொம்ப நல்லது. ஃப்ளூ தடுப்பூசி வருஷ வருஷம் வரக்கூடிய சளி தொந்தரவு தவிர்க்கும்.
1: இது வந்து பெரியவங்களும் வந்து
0: பெரியவங்களும் போட்டுக்கலாம் மேடம். ஃப்ளூ நியூமோகோக்கல் வேக்சின் வந்து ரெண்டு பெரியவங்களும் சிறியவங்களும் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைம் டு டைம் வந்து இந்த கொரோனா அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுற தடுப்பூசிகள் போட்டுக்கலாம். அது ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பதை தவிர்க்கிறது. ஆல்ரெடி பிடிக்கலன்னா இனிமேல்ட்டு பிடிக்காதீங்க. பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் விட முடியுமோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புகையை நிறுத்துறதுக்கு உதவி மையங்கள் இருக்குது. நேஷனல் லெவல்லையும் இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் இருக்குது, இண்டிவிஜுவல் ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கான கவுன்சிலிங்கள் மருந்து இலவசமாக கவர்மெண்ட்டே தருது.
1: ஸோ
0: டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது, அந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நுரையீரல் பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஆஸ்மா இருக்குது இல்லை சிஓபிடி இருக்குது இல்லை மற்ற பிரச்சனைகள் இருக்குன்னா மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுக்க வேண்டிய மருந்துகள் குறிப்பாக இன்ஹேலர்ஸ் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா இருக்குது ரெண்டு நாள் ஒரு மாதம் எடுத்துகிட்டு எனக்கு நல்லா இருக்குன்னு விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அது பிரச்சனை மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுக்க வேண்டிய மருந்துகளை ப்ராப்பராக எடுக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை இருந்துச்சுன்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்மரி ரீஹாபிலிட்டேஷன், அதாவது நுரையீரல் மறுவாழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது யாருக்குன்னா ஆல்ரெடி நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதாவது டிபினால் பாதிக்கப்பட்டு இப்போ கியூர் ஆகி அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த சிஓபிடி நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குழாய் அடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நாள்பட்ட ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, இல்லை இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது சில தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு, கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை சிமெண்ட் அந்த மாதிரி டஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க, அதனால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்புகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு பல்மரி ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் மறுவாழ்வு. அந்த ப்ரோக்ராமும் இப்போ நிறைய இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் அட்வைஸ், என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு அட்வைஸ் தருவாங்க, உங்களோட நுரையீரல் சம்மந்தப்பட்ட மருந்துகள் ப்ராப்பராக என்ன எடுக்கணும் எப்போ எடுக்கணும் அதை சொல்லி தருவாங்க, எக்ஸசைஸ் ட்ரைனிங் தருவாங்க உங்களுக்கு இந்த மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு மூச்சு திணறல் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சில உடற்பயிற்சிகள் சொல்லுவாங்க, தடுப்பூசியும் அதில் அடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்மரி ரீஹாபிலிட்டேஷன் நுரையீரல் மறுவாழ்வு இதில் அடக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயம் வந்து காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடை இது கவர்மெண்ட் லெவல்லையும் சரி நம்மளோட இண்டிவிஜுவல் லெவல்லையும் சரி காற்று மாசுபாடை குறைக்கணும், மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் பயன்படுத்துறதன் மூலயமா நம்ம நுரையீரலை பாதுகாக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயம் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம வந்து நிறைய பேர் வந்து இப்ப பார்க்க முடியுது, நம்ம ரோட்ல போகும்போதே நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்டுதான் வந்து போயிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து தற்காப்பணிங்க. நிறைய பேர் இப்ப மாஸ்க் யூஸ் பண்ணலாம் இல்ல டாக்டர், அவங்க வந்து அந்த காற்று மாசுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு.
0: அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா சாதா மாஸ்க், அதாவது ட்ரிபிள் லேயர் மாஸ்க் டபுள் லேயர் மாஸ்க்குன்னு சர்ஜிக்கல் மாஸ்க் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இல்லை கிளாத் மாஸ்க் துணினால் செய்யப்பட்ட மாஸ்க், அதனால் பெருசாக யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு காற்று மாசுபாடு பொறுத்த வரைக்கும் பெருசாக யூஸ் கிடையாது. அது ஏன்னா சைடில் கீழ் வழியாக காற்று மாசுபாடு உள்ளர போயிட்டு தான் இருக்கும். இப்போ எனக்கு சளி இருக்குது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா மற்றவங்களுக்கு அது பரவாமல் இருக்கிறதுக்கு நாம் அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம், கிளாத் மாஸ்க்கோ இல்லை சர்ஜிக்கல் மாஸ்க்கோ. உங்களுக்கு காற்று மாசுபாடுலேருந்து உங்களுக்கு காத்துக்கணும்னா நீங்கள் N95, இந்த கோவிட் அப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க N95 மாஸ்க்னு எல்லா நியூஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாஸ்கில் தான் அந்த PM2.5 அப்படின்ற பார்ட்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த காற்றுல PM2.5னா அந்த துகள்களோட அளவு வந்து 2.5 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும், நுரையீரல் உள்ளால் போகாமல் தடுத்து நிறுத்தணும்னா நீங்கள் N95 மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அதுலேயுமே கேசஸ், அதாவது இப்போ நீங்கள் இப்போ கார் மற்றும் பஸ்ஸில் வந்து புகையில் பார்த்தீங்கன்னா துகள்கள் மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்புறம் வந்து கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி கேசஸ் இருக்கும், அதையுமே N95 தடுக்காது. ஓரளவுக்கு தடுக்கும், துகள்களை மட்டும் தடுக்கும், கேசஸ் தடுக்காது, காற்றை தடுக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம், அதுக்கு கவர்மெண்ட்டும் மக்களும் சேர்ந்து அதை நோக்கி நம்ம பயணப்படணும்.
1: சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டோம். நேர்களே இன்னைக்கு ஹெரோ டாக்டர் நிகழ்ச்சியில வந்து உலக நுரையீரல் தினம் பத்தி தான் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு சார். அது எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா சுவாச மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் கலையரசன் அவர்கள். ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை நூற்றி ரெண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நேர் அனைவரும் உங்களோட ஃபேவரட் ஷோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். ஸோ இந்த ஷோவில் வந்து உங்களுக்காக நாங்கள் ஆடியோ ப்ளே பண்ணுறோம். அந்த ஆடியோவை நீங்கள் வந்து அதே போல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க, பேசி காட்ட போகிறீங்க. யாரெல்லாம் வந்து சூப்பராக பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் வந்து அது மேட்ச் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு கதற போகிறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக படுத்துறதுக்காகவே இந்த வச்சுருக்கோம். ஸோ நம்ம கூட இப்போ நம்மளுடைய ஆர்ஜே வந்து காயத்ரி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், மற்றும் ஒரு அழகான வணக்கம் சொல்லி
0: வணக்கம். எத்தனை வணக்கம் இதெல்லாம். அவங்க ஒரு ஷோ முடிச்சுட்டு அடுத்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய காமெடி கிளிப்ஸ் வந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த காமெடி கிளிப்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பிளே பண்ண போறீங்க அப்படின்றதா இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் பிளே பண்ணுவேன், அதை நீங்க பார்த்து அதே மாதிரி கேட்டு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப் ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிருங்க.
2: மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் ஜகஜம், இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியம் வாங்கினே அது என்ன? இத என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
0: சோ எடுத்தோடனே ஒரு வடிவல் காமெடி, அதை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மைண்ட் செட் எல்லாம் பார்த்தோன்னா அப்படிதான் இருக்குது. அதை விடுப்பா,
1: ஏதாவது ஒரு பிரச்சனை, சரி சரி விடு விடு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்.
0: அது என்ன ரீசன்னா, அதாவது ஒரு கோட் ஒன்று இருக்கு, அதிகமா வந்து நமக்கு எவரும் யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போன பிறகு ஆயிடுனா அந்த கஷ்டமா ஆல்ரெடி பார்த்த கஷ்டம், அதுக்கு அடுத்த கஷ்டம் வரும், அதுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட். எவ்வளவு
1: அடிச்சாலும் நாங்க தாங்குவோம்.
0: அதேதான், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பில்டிங் ஸ்ட்ராங்க பேஸ்மெண்ட் வீக்கிண்டு, நிறைய பேருக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. பில்டிங் அது வீக்கா இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி அடி அடிதான் என்றும் உங்கள் மனதோடு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம முதல்ல யாரும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ பிளே பண்ணிடுறவங்களுக்கு அப்போதான் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆடியோ கேட்டு ரெடியாக இருக்க.
4: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் சொல்லலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்பதான் முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்திய வாங்கினே அத என்ன? இத என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
3: சோ டைலாக் கேட்டிருப்பீங்க, கஷ்ட நஷ்டம் எல்லாம் வர்றது சகஜம் தான்ப்பா, அதப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, இத எவனால யாராலையும் சொல்ல முடியாது. சோ இதான் டைலாக். இந்த டைலாக் வந்து யாரு பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, உனக்கு மேல இது பேசுறீங்க? ஹலோ,
5: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்றது பாடுற மாதிரி இருக்கே, யார் அது? கேட்டீங்களா எப்படி இருக்கீங்க, ஊர்லாம் எப்படி இருக்கு?
5: இன்னொரு
3: வாட்டி போடணுமா? சரி, பிளே பண்ற கேளுங்க.
4: மனுஷனுக்கு கஷ்டம் சொல்றதுலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்பதான் முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியம் வாங்கினே அது என்ன? இத என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
3: ஹலோ, வணக்கம், கேட்டுச்சுங்களா?
5: கேட்டுச்சு.
3: சொல்லுங்க. கட் கேமரா ரோலிங், ஆக்ஷன்.

0: விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டம் வரதெல்லாம் ஜகஜம். அப்புறம் என்னமோ முக்கியமான விஷயம் சொன்னியே, அத சொல்லு. இவ என்னால மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துல எவனாலையும் சொல்ல முடியாது.
1: பரவாயில்ல, சூப்பரா வந்து. ஆமா,
2: மாடுலேஷனோட சொல்லுங்க, இருக்கிறத கேட்டு அப்படியே சொல்லிட்டீங்க, நீங்களே வடிவேலா மாறி சொல்லுங்க.
0: நமக்கு வடிவேல் ஸ்டைல்ல வராது.
1: சரி, உங்க உங்க ஐயப்பன் ஸ்டைல்ல வரட்டும்.
2: ஸ்டைல்ல சொல்லுங்க.
0: அட வெடுப்பா, மனசுக்கு மனசுல கஷ்ட நஷ்டம் வரதெல்லாம் சகஜம். அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு நீ அத சொல்லு. இது என்னால மட்டும் இல்ல,
1: உலகத்துல
2: என்ன தெரிஞ்சுக்கலாம்.

0: இல்ல இல்ல.
1: ஓகே சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா வந்து ட்ரை பண்ணீங்க.
2: தேங்க் யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி
1: நன்றி.
2: ஸோ அடுத்த கட்டை நம்ம போட போறோம். ஸோ அடுத்த கட்டை வந்து போட்டு யார் வந்து என்ன எப்படி வந்து ப்ளே பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே.
3: என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா, என்ன மன்னிச்சு. தயவு செய்து இந்த கர்ச்சிப்ப என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ்.
4: தேங்க் யூ சார். அட இத வெச்சுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன். நான் கூட உன்ன என்னமோ நினைச்சிருந்தேன். ஆ நீயோட ஃப்ரெண்ட் காசு செலவு பண்ணி கர்ச்சி வாங்கிட்டே. ஐ லைக் யூ.
3: ஏன் நான் வச்சிருந்த கர்ச்சி வச்சிருந்தே?
1: பேசுறீங்க.
3: நினைக்கிறேன் என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா, என்ன மன்னிச்சு. தயவு செய்து இந்த கர்ச்சிப்ப என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ்.
4: தேங்க் யூ சார். அட இத வெச்சுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன். நான் கூட உன்ன என்னமோ நினைச்சிருந்தேன். நீ கூட ஃப்ரெண்ட் காசு செலவு பண்ணி கர்ச்சி வாங்கிட்டே. ஐ லைக் யூ.
3: ஏன் நான் வச்சிருந்த கர்ச்சி வச்சிருந்தது?
2: டைலாக் கேட்டிங்களா? முகவரி படத்துல அஜித் சார் வந்து அவர் கம்போசிங் பண்றதுக்கு முன்னாடி நாள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜோதிகா மேம் எல்லாருமே வந்து அவர் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஒரு துணி கடையில போயிட்டு. அப்போ வந்து விவேக் சார் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு கச்சிப்பை வந்து கடையில இருந்து திருடி எடுத்து வந்து கொடுத்துருவாரு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மணிவன் சார் சொல்லுவார், உன்ன கூட என்னமோ நினைச்சேன் நானு,
1: ஆனா நீ காசு செலவு பண்ணி
2: ஃப்ரெண்டுக்காக காசு செலவு பண்ணி ஒரு கச்சி வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி இந்த ஏமாண்டா வந்து கச்சி வாங்கி திருடனா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதான் டைலாக். ஸோ உங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சொல்லுங்க நீங்க.
3: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா
1: செதுக்குனதுடா சொல்லும் போதே இங்க பில்டிங் எல்லாம்
2: சரியா செதுக்கிருப்பீங்க உங்களுக்கு.
3: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. அடுத்து என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
1: சூப்பர் சூப்பர்.
2: குட்டி பாப்பா, குட்டி பாப்பா வருதா?
3: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
1: சூப்பர். அதாவது அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, ஹைலைட்.
3: ஏதோ எனக்கு தெரிஞ்சது வந்ததுக்கு அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல, ரொம்ப ஹாப்பி.
1: ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: தேங்க் யூ.
5: சோனி கரெக்டா?
2: சோ அடுத்த நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.

0: ஹலோ,
1: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பொன்மாலை வணக்கம்.
0: பொன்மாலை வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
1: மதுரை
0: பக்கம் வந்துட்டு போறீங்களா? சரி பேசுங்க.
1: அதாவது இருப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் வருதுலாம் சகஜம்தான். இதை போய் பெருசா வேலையை பண்ணிட்டு அப்படி எதுவும் முக்கியமான விஷயம் இருக்கிறத சொன்னீங்க. இந்த நாட்டுல இருக்கு எவனாலும் தேக்க முடியாது.
0: சூப்பர், ஃபண்டாஸ்டிக், நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் 90.2 என்றும் உங்கள் மனதோடு நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச விரும்புனீங்க. 2271760 2271770 கால் பண்ணுங்கள். எஃப்எம் 90.2 என்றும் உங்கள் மனதோடு.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ நிறைய வீட்டில் வந்து காமெடி எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அது வந்து நானும் ஸ்பாட்ல இருந்தேன்.
3: என்னன்னா உங்க வீட்டில் தான் நடந்திருக்கு அப்படிதானே? அதாவது நானும் ஸ்பாட்ல இருந்தேன் அப்படின்னா
2: உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல வந்து இல்ல வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல உண்மை அப்படிதான். என்னன்னா ஆக்சுவலி அவங்க வந்து நல்ல ஒரு க்ளோஸ்ட் வச்சிங்களேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து துணிக்காய் வச்சுட்டு தாங்க. ஸோ அப்போ எல்லாரும் மாடியில் நின்று உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறது துணிக்காய் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து டக்குன்னு அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல இருந்துச்சு தெரியல, உங்களுக்கு என் மேலே சுத்தமும் அக்கறையே கிடையாது நீங்க அப்படின்னாங்க. என்ன டக்குன்னு வந்து ஏதோ சொல்றாங்க பாரு என்ன பிரச்சனையை பாரு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன அக்கறையே இல்லை சொல்கிறேன், என்ன பிரச்சனை நல்லா தானே பார்த்துக்கிறேன் உடனே, அப்புறம் என்ன அக்கறையே இல்லை அப்படின்னு போகிற. இப்போ நீங்கள் துணிமா மாடியில் துணிக்காய் பண்ணு சொன்னேன், சார் உன் கம்பெனிக்கு நானும் வந்திருக்கேன், அதை ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கு அப்படின்னு. இல்லை உங்களுக்கு வந்து சுத்தமாக என் மேலே அக்கறை இல்லை, ஒரு கேர் இல்லை, எதுவுமே கிடையாது, உங்களை பார்க்கும்போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது, நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கேட்டுருவீங்களா அப்படின்னு சொன்னேன். உனக்காக என்ன வேணாலும் நான் கேட்குறேன், இந்த சன் என்ன அடிச்சுட்டே இருக்குது நீ கேட்க முடியும். உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, புரியல அப்படின்னு. இந்த சூரியன் சன் வந்து அடிச்சுட்டே இருக்குது, வெயில் அடிச்சுட்டே இருக்குது என்ன, நீங்க எதுவும் கேள்வி கேட்கவே மாட்டீங்களா நீங்க?
3: உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா உடனே ஒரு அம்பரலா
2: கொடையத்து காய வச்சிருந்த துணி எடுத்து அவர் பக்கத்துல எடுத்து இவ்வாறு அடிக்கிறத தடுத்துட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரிலாம் நான் நம்மளாம் மூவில தானே இது போலலாம் காமெடிலாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைவ் லைஃப்லயே நிறைய பேர் வந்து இது போல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஹலோ வணக்கம், யாரும் வந்து பேசுறீங்க?
4: இருந்தீங்க சார், மேம் நலமா இருக்கீங்களா? சார் நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கு, வெதர் சூப்பர்.
2: வெதர் சூப்பரா? ஓகே ஓகே. அப்ப என்ன வீட்டுல ஏதாவது பயர்மா சமைச்சிருப்பீங்க? என்ன சமைச்சீங்க
4: இன்னைக்கு? இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார், பரங்கிக்காய் கறி.
2: அப்படியா? வெதரா சூப்பரா இருக்கு, வெதர் சூப்பரா இருக்கிறதுக்கு இதுவா?
4: போன நேரம் வந்து டீ குடிச்சாங்க.
2: என்னால
5: உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா, என்ன மன்னிச்சு, தயவு செய்து இந்த கர்ச்சிப்ப என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா பிளீஸ்.
6: தேங்க்யூ சார். இதை வச்சுக்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிருந்தேன், நீ கூட ஃப்ரெண்டு காசு செலவு பண்ணி கர்ச்சி வாங்கியே.
2: மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தவங்க ஷோ கேக்கல.
4: இப்பதான் வந்தேன் நானு, என்னோட பேரனெல்லாம் சமாளிச்சு முடிச்சிட்டு இப்பதான் போன போட்டு உங்களுக்கு பேஸ்புக்ல ஒரு கமெண்ட்ஸ போட்டு விட்டு இப்பதான் வந்தேன்.
2: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன டைலாக்னா சிம்பிள் டைலாக் தான். ஓகே, இந்தாப்பா கச்சிப்போடி சொல்லிட்டு விவேக் வந்து அஜித் சாருக்கு வந்து கச்சி கொடுப்பாரு. மணிவண்ணன் சார் வந்து மணிவண்ணன் சார் வந்து சொல்லுவாரு, நீ கூட பரவாயில்லப்பா, நானுமோ என்னமோ நினைச்சிட்டேன், ஃப்ரெண்டுக்காக காசு செலவு பண்ணி கச்சிஃபுல்லா வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டே இருக்கும் பொழுது டக்குனு பின்னாடி வந்து எவன்டா அவங்க கச்சி பிறந்த திருடிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் டைலாக்.
3: இது வந்து ஒரு துணிக்கடையில நடக்கிற
2: ஒரு ஒரு டிராமா.
4: ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க சார் வாய்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே. அது நீங்க இப்படி பிளே பண்ண

0: போது எங்களுக்கு அது கேட்க மாட்டேங்குது லைவ்ல.
1: ஓகே ஓகே,
0: அது ஒரு மாதிரி இறைச்சலா தான் இருக்கு.
1: ஓகே,
0: அதனாலதான்.
1: சரி ஓகே, நான் அவர் சரி இப்ப நான் இப்ப இப்ப உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துட்டோம்ல டயலாக் கொடுத்துட்டோம்ல. சோ ரெடி, கட், கேமரா ரோலிங், ஆக்ஷன்.
0: உங்களை கூட நான் என்னமோ நினைச்சேன்ப்பா, நீ ஃப்ரெண்டுக்காக ஒரு கர்ச்சிப்பெல்லாம் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருக்க, நல்ல மனசு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்து ஏய் இங்க வச்சிருந்த கர்ச்சிப்ப வேண்டா எடுத்தது.
1: ஓகே ஓகே, சோ அதாவது ஸ்பாட்ல சொல்லி கொடுத்து நடிக்கிறதுக்கு இவங்களெல்லாம் வந்து கூட்டு போனோம்னா வந்து டைரக்டர்களுக்கு ரொம்ப காசு மிச்சம்
2: நினைக்கிறேன்.
1: அதாவது ஆஸ்பிரிங் டைரக்டர்ஸ் நீங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க. இங்க நிறைய பேர் வந்து நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க, டயலாக் எல்லாம் டக்குன்னு கேக்குறாங்க, உடனே டெலிவரி பண்றாங்க. நீங்களாம் கஷ்டப்பட தேவையில்ல, அதர் லாங்குவேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னப்போ டயலாக் வர மாட்டேங்குது எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம ஊர்லயே நிறைய பேர் இருக்காங்க, எடுத்துக்கலாம்.
0: பாருங்க
2: நேயர்கள்
1: ஷூட்டிங் பாக்கும்போது இப்ப ஃபர்ஸ்ட்லாம் வந்து டயலாக்ஸ்லாம் ஃபுல்லா மக்கப் பண்ணிட்டு கொடுப்பாங்கல்ல, இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே அப்டேட் ஆயிடுச்சு. இப்ப எப்படி நீங்க ஸ்பாட்ல நடிச்சிட்டே பின்னாடி ஒருத்தர் ப்ராம்ப்ட் படிச்சுட்டே இருப்பாங்க. சோ என்னன்னா, நான் இப்ப சீரியல் கூட நிறைய டைம் பார்த்தேன், என்னடா அப்படின்னு பின்னாடி அது என்னடான்னு ஒருத்தர் அவங்க டக்குனு வாங்கி ஆடி என்னடா
2: அந்த அதுவும் இல்லாம அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் என்னடான்னு தான் சொல்லுவாங்க, என்னடா
1: அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இதெல்லாம் ஒரு தனி டேலண்ட் இல்ல, ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கேமராக்கு முன்னாடி அதை நடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து வேற லெவல். சோ அடுத்த நேரம் அடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரு இது பேசுறீங்க?
3: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
2: வணக்கம் வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: டயலாக் பிரிப்பேர் பண்ணிட்டு இல்ல வருவீங்க?
3: சூப்பரா இருக்கு சார்.
2: டயலாக் பிரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க? இப்ப பிரிப்பேர் பண்ணிட்டீங்களா?
1: மனுஷனுக்கு
3: கஷ்ட நஷ்டம் வரதெல்லாம் சகஜம். இதெல்லாம் பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், சத்தியம் வாங்கினியே, அது என்ன?
1: பழக்கிருக்காங்க
2: போல இருக்குது. அப்படிதானே சொல்லி பழகி இருக்கீங்க.
1: சூப்பர், தேங்க் யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க் யூ.
1: சோ நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியில வந்து சூப்பரா பங்கேற்று அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா சூப்பரா ஃபென்டாஸ்டிக்காவும் இருக்குது. சோ இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ்ல வந்து என்ன ஆக போகுதுன்னா, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியில் அந்த செய்ய நம்ம கேட்கலாம். சோ அது முடிச்சுட்டு ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். தொடர்ந்து என்றும் உங்கள் மனதோடு.
4: एशियन गेम्स 2026 आईची नगोया.
5: Hello and a very warm welcome to all the listeners of Akashvani. मैं हूं साक्षी मांडवाल. मेरे साथ दोस्तों इस वक्त मौजूद है मोहम्मद शाहिद आजमी और हम लेकर आ गए हैं आज के शाम 4:30 बजे आपके लिए दी ऑन गोइंग एशियन गेम्स 2026 के लेटेस्ट अपडेट और सबसे बड़ी खबर जो इस वक्त की आपको हम दे

0: धन्यवाद।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அனல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது எஃப்எம் ரெட் போப்பு 90.8.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நேரம் 4:40 எட்டு நொடிகள் ஆயிட்டு இருக்குது. சோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக பிளே பண்ணிடுறேன்.
1: பட ஓபனிங்லயே உங்க அப்பா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் போய்கிட்டு இருக்காரு. அப்போ மேல் பக்கமா ஒரு பெரிய டைனோசர் வந்து அவர் தலைய கவ்வி தூக்குது. அவர் அப்படியே கடிச்சு உடைச்சு நொறுக்கி அவர் பாடிய உள்ள தள்ளும் போது கடைசியா கால் ரெண்டு மட்டும் உள்ள போய்கிட்டு இருக்கும் போது அவர் ஐயோன்னு அலற சத்தம்.

0: அப்படியே ஃபேர் அவுட் பண்ணி அது மேல டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறேன். ஓபனிங் சூப்பரா இருக்கும்ல.
1: வீட்டுக்கு வாங்க.
2: சோ சூப்பரான ஒரு டைலாக். சோ இது வந்து கேக்கும்போது எப்படி இருக்குன்னா,
1: நம்மளுக்கு
2: அதாவது நிறைய வீட்டுல வந்து மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்து மாமனாரை கலாய்ப்பாங்க, அது வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கலாய்ப்பாங்க. இது வந்து நிறைய வீட்டுல எல்லாம் நடக்கும். சோ அந்த மாதிரி வந்து
1: உள்ள அர்த்தம் வச்சு போட்ட மாதிரி எனக்கு
2: மேக்ஸிமம் நிறைய இடத்துல நடக்குது. ஆமா, அவங்க அப்பா பெரிய ஊரு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க தெரியுங்களா. நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன், அது போலதான் விஷயம். சோ லைன்ல ஒருத்தருக்காரு, யார் தெரிஞ்சுக்கா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இது பேசுறீங்க?
3: தேன்பாளையம் கண்டமணி.
1: கண்டமணி சார்,
2: இருக்கீங்க?
3: நல்லா இருக்க சார்.
1: ஓகே, நீ டைல கேட்டீங்களா?
3: கேட்டா ஒண்ணும் புரியவே இல்ல எனக்கு.
2: ஒண்ணும் புரியவே இல்லையா?
0: உங்க அப்பா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் போய்கிட்டு இருக்காரு. அப்போ மேல் பக்கமா ஒரு பெரிய டைனோசர் வந்து அவர் தலைய கவ்வி தூக்குது. அவர் அப்படியே கடிச்சு உடைச்சு நொறுக்கி அவர் பாடிய உள்ள தள்ளும் போது, கடைசியா கால் ரெண்டு மட்டும் உள்ள போய்கிட்டு இருக்கும் போது, அவர் ஐயோனு அலற சத்தத்தை அப்படியே ஃபேர் அவுட் பண்ணி அது மேல டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறேன். ஓபனிங் சூப்பரா இருக்கும்ல.
1: வீட்டுக்கு வாங்க.
2: கேட்டீங்களா? டைலாக் கேட்டீங்களா?
1: குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிடாத அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கு. அப்படிதானே சார்?
2: ஓகே, கட் கேமரா ரோலிங், ஆக்சன்.
3: அப்படியே ஓபனிங் இல்ல, கதையை டயலாக். ஒரு பெரிய டைனோசர் எலும்பு கண்டும்பு ஒட்டச்சு கிட்டச்சு கழுத்த முறுக்கி காலை முட்டிச்சு முடிச்சு அப்படியே ஒரு இதுல போட்டு ஓபனிங்ல டைலாக் பண்ணா எப்படி இருக்கும் படம்?
2: நீங்க சாப்பிட்டீங்களா சார் இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்மளே காஃபி சாப்பிட்டீங்களா சார், டிஃபன் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. நன்றி
1: சார்.
2: வெளியூர் நேர்களாக இருந்தால் 0431 என்று உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியில் வந்து கடத்த நேரம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாராவது பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
3: ஆர் முருகன்.
2: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா சார்?
4: நல்லா
2: இருக்கும். வேலை கேட்டீங்களா?
3: நம்ம ஊர்ல மழை சார்.
2: எங்க ஊர்லயா? ஒண்ணும் மழை வரலங்க.
4: நீங்க சொன்ன உடனே மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க.
2: தவால் கொடுத்துருக்கோம், வந்துடும் நினைக்கிறேன். நாங்க மெசேஜ் போட்டிருக்கோம், வந்துருவாங்க.
3: கஷ்டம் நஷ்டம் வரது சகஜம். அப்புறம் ஏதோ சொல்றேன்னு சொன்னிய, முக்கியமான விஷயம். இந்த நாட்டுல எவனாலையும் இந்த சொல்ல முடியாத விஷயம்
2: அந்த டயலாக் ரொம்ப பாவம்.
4: இல்ல, நீங்க வந்து எதையோ மறந்துட்டீங்க.
2: ஏதோ மறந்துட்டு பேசும்போதே யோசிக்கிறீங்க.
4: கரெக்டா,
2: சகஜம் அப்படின்றது வந்து ஏதோ ஒண்ணு சொன்னீங்க ஒரு மாடுலேஷன்ல. சூப்பர். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. வேற மாடுலேஷன்ல சொல்றதுனா சொல்லுங்க. நீங்களே ஃபீல் பண்ணி பேசுறதுனா பேசுங்க.
3: நான் பாக்கறது, பூக்கறது, காய்க்கறது, பழுக்கறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்.
2: இப்படிக்கு முருகன் சார்,
3: மீன் கரோடு ஆகலாம், கரோடு மீன் ஆக முடியாது. நான் தலைக்கீழாகத்தான் குதிக்க போகிறேன் இந்த கோட்டசாமி. நீங்கள் இருவரும் வெளியே நாங்க, உள்ள நீங்கள் இருவரும் வெளியே நாங்க, நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான்.
2: சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி.
3: நன்றி சார், உங்கள் இருவருக்குமே நன்றி.
4: நன்றி நன்றி நன்றி.
2: அடுத்த நேரத்தை வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஒரு சூப்பரான பாட்டு கேட்போம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து கலைஞர் எஃப்எம் 90.2 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 4:54. நீங்கள் கேட்ட கூட இருக்கும் நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியில வந்திருக்க அடுத்த நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். யார் இருந்து பேசுறீங்க?
1: வாழப்பட்டம் பாளையம் கலா பேசுறேன் சார். எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும் கலா மேடம். சோ டயலாக் கேட்டீங்களா?
1: ஒரு
0: ஆக்சன் சீன் தான் டெலிவரி பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்சன் சீன்ல நீங்க எப்படி டெலிவரி பண்ண போறீங்க?

0: ஈகரோட வெயிட் பண்ணிருக்கேன். கட் கேமரா ரோலிங், ஆக்சன்.
1: சரி விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் சகஜம்ப்பா. சத்தியமா சொல்றேன், என்னால மட்டும் இல்ல வேற எவனாலும் இது பேச முடியாது.
0: அதான் நானும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல ரெண்டு லைன், லாஸ்ட்ல ரெண்டு லைன் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டைலாக் முடிச்சுட்டு போயிட்டீங்க. எவனாலும் இது போல ட்ரிம் பண்ண முடியாது.
2: இன்னொரு டைலாக்
1: இப்ப ஓபனிங்ல உங்க ஃபாதர் வந்து வெஸ்டர்ன் சைடு போயிரு, மேல இருந்து ஒரு டைனோசர் தலை பிடிச்சு தூக்குது, தூக்கி ஒடுக்கி ஒடுக்கி உழுங்கும் போது ஐயோன்னு ஒரு சத்தம் வருது. ஓபனிங் நல்லா இருக்குதுல்ல,
2: வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன்.
0: வீட்டுக்கு வாங்க
1: வச்சுக்கிறேன்.
2: வீட்டுக்கு வாங்க
0: வச்சுக்கிறேன். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: விமர்சனம் பேசுறது, அந்த மாலை வணக்கத்தை வந்து டியூன் கூட சொல்றீங்களே.
3: ஜெய
0: மேடம், டைலாக் கேட்டீங்களா? கட் கேமரா ரோலிங், ஆக்சன். டைமே இல்ல, அப்படியே அடிச்சு நொறுக்குங்க.
3: அதை விடுப்பா, வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் சகஜமாப்பா. வேற அதை விட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சொன்னேன், அதை சொல்ல சத்தியமா நான் அதை சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டை எவனாலே சொல்ல முடியாது.
0: தமிழ்ல இந்த செயல் சொல்லுவாங்கல்ல, எழுந்துச்சு அந்த மனப்பாட செயல சொல்லு மாடி டகடகன்னு சொல்லி முடிச்சுட்டு போவாங்களே, அது போல சொல்லிட்டு போறீங்க நீங்க. சூப்பர், தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி. டைம் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பேசுனீங்களா, தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி நன்றி.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேருக்கு எஃப்எம் ரெயின்போ சர்வ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கலனாலும் அவங்களுக்கும் வந்து எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கான வந்து ஸ்லாட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா
2: வேறு வேறு டைலாக்ஸ் எல்லாம் வந்து
0: வரும், ஜாலியாக இருக்கும். தொடர்ந்து கிடைக்கிறது எஃப்எம் ரெயின்போ பத்தி நிமிஷம் பிள்ளைட்டு உங்களோட. ஸோ இத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நான் உங்கள் தொடர் விமல் மற்றும்
2: காயத்ரி.
0: காயத்ரி ஓகே, ஏன் சொல்கிறதுக்கு அவ்வளோது.
4: Please close the door.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். நேரம் 5:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி அலியோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. ஒவ்வொரு நாளும் நம்ம பீச்ல வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து யாரு எங்க இருந்து எந்த பீச்ல இருந்து நம்ம வந்து ஃபன் பண்ண போறாங்க, அங்க இருக்க மக்களோட மக்களா பேச போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். எஸ், இன்னைக்கு நான் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வழக்கம் போல நான் ராக் பீச்சுக்கு வந்திருக்கேன். நிறைய ஃபன்ஃபுல்லான விஷயத்தையும் நிறைய பேர்கிட்ட பேசி என்ஜாய் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 5:26 எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியை வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆர்ஜே புவனேஷ். அடுத்து இப்ப வந்து யார்கிட்ட அவங்க பேச போறாங்க, என்னெல்லாம் கேம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன்.
1: நடிகர்களுக்கும் அப்ரோச் பண்ணோம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எஃப்எம் ரெயின்போ ராக் பீச்ல இருந்து வந்திருக்கேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர் வந்து பாங்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நீங்க யாரு வந்த ஊரு? பாண்டிச்சேரியில உங்க ஃபர்ஸ்ட் ராக்பீச் பத்தி
3: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: வந்த உடனே உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க?
3: இங்க பிடிச்சது நிறைய இருக்கு.
2: ஓகே.
3: கடைசியில யாரும் அதிகமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளோட சீசன் எப்படி பார்த்தது?
2: ஓகே.
3: அந்த அளவுக்கு ரொம்ப
2: ஜாலியா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ராக் பீச்சுக்கு வந்திருக்கீங்க, பட் டிசிக்கு போகாம இருந்திருக்க மாட்டீங்க உங்க லைஃப்ல, கரெக்டா? அப்படி மறக்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
3: போட்டிங்
2: போட்டிங் போட்டிங் இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். கொச்சியில? ஓகே சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு? நீங்க வந்து உங்ககிட்ட நான் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாட போறேன். இப்ப வந்து அந்த கேம்ஸ் வந்து நீங்க ஜாலியா கேம் கூட விளையாட போறோம், ரொம்ப கஷ்டமா தான் இருக்காது. ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுப்பேன். லெட்டர்ல நீங்க வந்து ஃப்ரூட், அனிமல், அப்புறம் கலர் மூணு சொல்ல போறீங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பீன் சொன்னா பனானா, பியர், அப்புறம் வந்து ப்ளூ, அந்த மாதிரி. சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா
3: சி. கலர்ல வந்து
2: ஓகே ஃபுட்டு. ஃபுட்டு வந்து நம்ம இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட்டான ஃபுட் அது
3: மட்டன் பிரியாணி.
2: நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ். ஓகே.

0: ஃப்ரூட் வந்து பிங்க் கலர்ல இருக்கும், ஃப்ளேவரே இருக்கு. சூப்பர். கலர் வந்து யோசிச்சா நீங்க சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்ப அடுத்த கேம்குள்ள போயிடலாமா? எப்படின்னா வந்து நான் ஒரு ஒரு வேர்ட் சொல்லுவேன், இன்டைரக்டா சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீச் நான் சொல்றேன். இப்போ வந்து பீச்ல வந்து என்ன இருக்கும், கடல் இருக்கும், அலை இருக்கும், அந்த மாதிரி நீங்க இன்டைரக்டா சொல்லணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கான வேர்டு என்னன்னா கிரிக்கெட். ரெண்டு வார்த்தை சொன்னா வந்தது
1: சூப்பர்.
0: மொபைல்

0: அந்த மாதிரி நீங்க இன்டைரக்டா சொல்லணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கான வேர்டு என்னன்னா கிரிக்கெட். ரெண்டு வார்த்தை சொன்ன வந்தது
1: சொல்லுவீங்க.
0: சூப்பர். ஆப்பிள். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து டேபிள்.
1: என்ன
0: டக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணி பாக்குறேன். நீங்க டக்குன்னு வருது. டூல். சூப்பர், தமிழ் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்.
1: டிஎன்ஐஆர்எஃப்.
0: சூப்பர், நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்க போறேன். ஓகேயா? அந்த ஒரு ஒவ்வொரு க்ளூவா கொடுத்துட்டே வருவேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் க்ளூல ஒரு மூணு வார்த்தை சொல்லணும், மூணு ஆன்சர் பண்ணணும். அது நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் க்ளூக்கு போவேன். அடுத்தது சொல்லியே முடியலன்னா அடுத்த க்ளூக்கு போவேன். அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா போ. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கானது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். மூணு மூணு தடவை ஆன்சர் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டீங்க, மொத பாலே சிக்ஸ்ன்ற மாதிரி அடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அனிமல். இது கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் குளுக்கு போயிடலாமா? லேண்ட்ல தான் இருக்கும். கடைசியில் அனிமல் இது. பெரிய விலங்கு இது. எலிஃபன்ட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபுட். அடுத்த குளுக்கு போயிடலாமா? ஃப்ரூட். அடுத்த குளுக்கு போயிடலாமா? எல்லோ கலர்ல இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு மூணாவது குளோரிய முடிச்சிடுறீங்க நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இடம். குழந்தைங்க அதிகமா இருப்பாங்க. ஆறு இல்ல. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துச்சு. வந்து எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த முதல் நேரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சூப்பர் ஆன்சர் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. பீச் வந்து நல்லா இருக்கு, நிறைய விஷயத்த நல்லா சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து கேளுங்க. FM 90.8 இது அலையோடு நிகழ்ச்சி.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: சிஎன்ஜி ரெக்கி கிட்ட சிவாரதோ ரச்சிட்ட

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில புவனேஷ் வந்து அடுத்ததா யார் கூட பேச போறாங்க, கேம்ஸ் எல்லாம் விளையாட போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். முதல் நேர் ரொம்ப ஜாலியா ஃபன் ஃபுல்லா கொண்டு போனாங்க. இன்னைக்கு இன்னொரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேச. வணக்கம். வணக்கம். நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க? கடலூர்ல இருந்து வரீங்க. ஓகே ஓகே. பீச்சுக்கு அடி வரீங்க, அடிக்கடி வரீங்களா? அடிக்கடி வரீங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா பீச்ல?
2: பீச்ல பிடிச்சது பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றது
1: இருக்கும்போது
2: அது தனி ஒரு

இன்டர்நெட். ஓகே, சூப்பரா பண்ணீங்க ப்ரோ. நன்றி, தேங்க்யூ சோ மச்.
நேர்களே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம

நிறைய விஷயத்த நான் இப்ப மிஸ் பண்றேன், நிறைய விஷயத்த இங்க மாத்திருக்காங்க அப்படின்றதையும் நல்லா ஷேர் பண்ணாங்க. நல்ல கேம்ஸ் எல்லாம் அவங்க சூப்பரா ஆன்சர் பண்ணாங்க. புதிர் குச்சின் எல்லாம் வந்து டெக்னா ஆன்சர் பண்ணாங்க. தொடர்ந்து கேளுங்க FM 102.8 நிகழ்ச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்போ நம்ம வந்து அலையோடு விளையாடி நிகழ்ச்சி கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய வந்து நம்ம கேட்க போறோம். இது இந்த அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி பேக் டு த ஷோ, அதாவது பேக் டு ராக் பீச் வந்து நம்ம போயிட்டு அங்க வந்து அடுத்ததா ஆர்ஜே புவனேஷ் வந்து யார் கூட எப்படிலாம் வந்து ஃபன் பண்ணி விளையாட போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:36, 15 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி அலியோடு விளையாடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில ராக் பீச்ல தான் வந்து ஆர்ஜே மோனேஷ் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததை யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
2: மீண்டும் அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக் பீச்ல தான் இருக்கோம். இன்னைக்கு ரொம்பவே ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: எங்களுடைய பசங்களை தந்து இந்த பார்க்ல விளையாடக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க.
2: உங்க பேர் சொல்லுங்க.
4: பேர் உமையா. எங்க பசங்க கூட வந்தாலே ஒரு
2: ஜாலியா இருக்கும். எப்படின்னா ஒரு ஜாலியா இந்த பழமொழி எல்லாம் தெரியல, பழமொழி நாங்க கேட்டிருக்கீங்களா? சாலம் பொன் போன்றது சும்மா ஜாலியா தான் கேட்க போறேன். அது மாதிரி விடுகதை எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் விடுகதையும் உங்ககிட்ட கேட்க போறேன். ஓகேயா? சும்மா ஜாலியா தான், ரொம்ப கஷ்டமா எல்லாம் இருக்காது, பண்ணா கொண்டு போக போறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் நான் வந்து விடுகதை கேட்கறேன், ட்ரை பண்ணுங்க. என்ன பிடிக்க முடியாது, ஆனா என்னை எல்லாரும் உணர முடியும். எனக்கு கால்கள் இல்லை, எனக்கு கால்கள் இல்லை, ஆனா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். கால் கிடையாது, அதை ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு வாய் இருக்கு ஆனா பேச முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, வாய் இருக்கு ஆனா பேச முடியாது. இதுக்குள்ள வந்து தண்ணி இருக்கும், தக்குவும் கொடுத்துட்டேன். ஒரு விஷயம் அது, நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியலையா? கிணறு, கிணறுக்கு வாய் இருக்கும் ஆனா பேச முடியாது. ஓகேயா? சரி, ஓகே. நான் வந்து உங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன், ஆனா இந்த உலகத்தையே உங்க கைக்குள்ள கொண்டு வருவேன். அது என்னது? எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு விஷயம்.

0: மொபைல், ஆனா மொபைல் கிடையாது இன்டர்நெட். இன்டர்நெட் இருந்தாதான் எல்லாத்தையும் கைக்குள்ள கொண்டு வர முடியும். வெறும் போனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேயா? சரி, நான் வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நான் போனா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. கரண்ட்ஸி எடுத்துக்கலாம், ஆனா இது வந்தாலே அது ஜாதி அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல பேசி பாருங்க, நான் வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நான் போற போக போக கஷ்டப்படுவாங்க, ஐயோ போகுதே போகுதே அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியலையா? சம்பளம், சம்பளம் வந்தா அப்படி ஒரு பிசி இருக்கல நம்ம முகத்துல, உண்மைதானே? சரி ஓகே. தமிழ் வார்த்தை எல்லாம் தெரியுமா? தமிழ் வார்த்தைன்னா ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டேன். நான் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பேன், தமிழ் எழுத்து கொடுப்பேன், அதை வச்சு நீங்க ஒரு அஞ்சு வார்த்தை சொன்னா போதும். மூணு பேருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சொன்னா கூட போதும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா கா. கா வச்சு நீங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. ஒண்ணு ரெண்டு நீங்க சொல்லுங்க. எது வேணா சொல்லலாம், கா கா வரிசையிலே சொல்லணும். சீக்கிரம் சொல்லுங்க. கவிதை அவங்க சொல்லிட்டாங்க. கல் சொன்னீங்களா? கண்ணாடி. ஆ ஓகே, நீங்க கவிதை சொல்லிட்டீங்க. ஒண்ணு இன்னும் ஒண்ணு காந்தம். ரெண்டு நீங்க சொல்லுங்கக்கா. கல் அவங்க சொல்லிட்டாங்க. காத்து சொல்லிட்டாங்க. சரி சொல்லல. ஆ சரி ஓகே, கல்லு கூட எடுத்துக்கிறேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. காவரி சிலே சொல்லுங்க. காக்கா கி கி கூ கூ கே கே கவு கூல கூட சொல்லலாம். காக்கா என்ன காக்கான்னு சொல்றேன், காக்கான்னு கண்டுபிடிச்சீங்களா? சரி ஓகே, அடுத்த எழுத்து சொல்லவா? அதுக்கு ரெண்டு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. மா. மா எங்க பிள்ளை எல்லாமே இருக்கு. மாமரம் ஒண்ணு. ஆஹா மரம் சொல்லிட்டாங்க. ஓகே
1: மத்து.
0: மத்து ஒண்ணு நீங்க சொல்லுங்கக்கா. மா சொல்லுங்க. மாம்பழம் தான் ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. ஆ ஒண்ணு. அப்ப அடுத்து நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. சீக்கிரம் வருது ஆன்சர் வருது. மாங்கா. மாம்பழம் சொல்லிட்டீங்க, மாங்காய் ஏசிக்க முடியாது. அது வேற இல்ல ஒண்ணு தானே. பகிழம்பூ இருக்கா? அப்படி எனக்கு தெரியல. ஓகே சரி ஓகே, ரெண்டு சொல்லிட்டாங்க நீங்க சொல்லுங்க. மண்ணு ரெண்டு சொல்லிட்டாங்க நீங்க. மல்லிகைப்பூ மூணு கரெக்டா சொல்லிட்டீங்களா? எல்லா டெக்னிக்கும் வந்துச்சு இல்ல. இப்ப பா ட்ரை பண்ணுங்க. நம்ம வாயிலேயே ஒண்ணு இருக்கு. பாம்பு அக்கா ஒண்ணு சொல்லிட்டாங்க. பல்லு. ஆ நீங்க ஒண்ணு. நீங்க வள்ளி. ஆ ஓகே, ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டீங்க. ரெண்டு நீங்க சொல்லுங்க. பலாப்பழம். ஓகே நீங்க.
1: பனம்பழம்.
0: பனம்பழம் ஓகே, நாளைக்கு ரெண்டு ரெண்டு டக்கர்னு சொல்லிட்டீங்களே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில இருக்குமே சக்கரம். ஒண்ணு ரெண்டு சூப்பரா விளாண்டீங்க. தேங்க்யூ சோ மச். எல்லாருமே நல்லா விளாண்டீங்கக்கா. நன்றி நன்றிக்கா. நேர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூன்று பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா நிறைய வந்து ஆன்சர் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொன்னாங்க. எனக்கு பர்டிகுலரா இல்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்த மொத்த அந்த மெமரிஸ்மே வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. அதுக்கு அது மட்டும் இல்லாம நான் சின்ன வயசு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்றதுல ரொம்ப ஜாலியா சொன்னாங்க. சோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங் டிராவல் இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: பாக் பீச்ல போயிட்டு இருக்க அடுத்ததா புவனேஷ் வந்து யார் கூட பேசுறாங்க அப்படிங்கறத கேக்கலாம்.
1: மீண்டும் மலையோட விளையாடு நிகழ்ச்சி ஃபுல்லாக நம்ம வந்தாச்சு. ஏ பாக் பீச்ல ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பேரு தீபிகா, இங்க பாண்டிச்சேரி.
1: பாண்டிச்சேரி தான். ஓகே, பீச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? அடிக்கடா? ஓகே, அடிக்கடி வந்து போற இடம் தான். ஓகே, இன்னைக்கு வந்து அம்மாவும் நீங்க வந்திருக்கீங்க. இப்போ வந்து ரொம்ப பிடிச்ச என்ன விஷயம் என்ன பீச்ல? மறக்க
2: ஃபர்ஸ்ட் நாங்க வரையில எல்லாரும் எங்களோட கசின் எல்லாரும் வேற ஊர்ல இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே ஒரு டெம்போ டெம்போ ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா எடுத்து அப்படியே வர மாதிரி அவங்களா வந்தோடனே இங்க வந்து ஜாலியா இருந்துட்டு பாண்டி புரி சாப்பிட்டு அப்படியே அந்த ஃபுல்லா இங்க இந்த பாண்டி போய் ஒயிட் டவுன்ல ரவுண்ட் பஸ்ட் அப்படியே போயிடும்.
1: தனி வைப் மாதிரி இருக்கும் வரது, ஒரு அது வேற சூப்பரா
2: ஒரு ஒன் நைட் கிடைக்கும். அப்படியே பீச்ல பகல் எல்லாம் இருந்துட்டு அப்புறம் வந்து நைட்ல வெளியிட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடுவோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.
1: பர்டிகுலரா ஏதாவது இருக்கா அப்படி வந்து ஏதாவது பண்ணா காமெடியா நடந்திருப்பா அப்படி ஏதாவது இருக்கா?
2: அதுக்கப்புறம் அம்மா அப்பா விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டோம் நைட் டைம்ல. அவனும் சின்ன பையனும் நான் செகண்ட் ஹவுஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களா. அப்போ நாங்க வந்து வந்ததுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரல, ஐயோ அம்மா போயிட்டு அடிச்சிட்டோம். அவங்க தேடுறாங்க எங்க வீட்டுலயே. அப்ப வீட்டுக்கு போனேன் அங்க அமைதியை கூப்பிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை எதுவும் சொல்லலாம் நினைச்சு வீட்டுக்கு போனே சம்மடி. நான் சும்மா தானே போனேன், எனக்கும் சேர்ந்து அடியோ சம்மடி வாங்கிட்டோம்.
1: அப்போ வந்து ரொம்ப ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸா
2: இருந்தாலும் எனக்கு ஏண்டா அடிக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு.
1: அப்ப யோசிக்கும் போது பயமா இருந்தாலும் இப்ப பாக்கும்போது காமெடியா இருக்கு. நல்ல ஒரு மெமரியா அது. தெரிஞ்சு போனது நல்ல மெமரியா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலி இது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்திருக்கும் யாருக்கா இருந்தாலும். சரி ஓகே, இப்ப வந்து நான் கூட நிறைய கேம்ஸ் விளையாட போறேன். கேமோட பேரே வந்து பாத்தீங்கன்னா ஷோட பேரே வந்து பாத்தீங்கன்னா அழகோட விளையாடு அப்படின்னு வந்து நிறைய கேம்ஸ் வச்சு நம்ம விளையாட போறோம். ஓகேயா? இப்ப வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வச்சு அவங்க கிட்ட சொல்ல போறேன், அதை வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா பாக்கலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லெட்டர் கொடுப்பேன், அதுக்கு ஒரு அனிமல் பேரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம், அதுக்கப்புறம் ஒரு புல்லு, அப்படி நீங்க சொல்லணும். ஓகேயா? உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் லெட்டர்
2: என்னன்னா
1: டி. டி சூப்பர். அனிமல் வந்து சுறுசுறுன்னு இருக்கும் கரெக்டா சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, பத்து என்றேன் போட்டு சூப்பரா இருக்கும்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
2: பாத்தீங்கன்னா
1: ஹச்சி. நீங்க அனிமல் கஷ்டம்னா ட்ரை பண்ணுங்க. அனி. ஆ ஓகே சூப்பர். ஃப்ரூட். ட்ரை பண்ணுங்க சீக்கிரம். தெரியலையா?
2: ஃபுட்டு
1: சொல்றீங்க. கலர் கலர் சொல்றேன் உங்களுக்கு வந்து கழுகை.

0: எனக்குமே தெரியாத ஃப்ரூட் தான். ஹனி டியூன்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு, எனக்கும் தெரியல. ஓகேயா, சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அதுக்கு நீங்க இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பீச்சுக்கு வந்துருக்கீங்க, பீச்னா என்ன இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், அலை இருக்கும் கடல்ல அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி நீங்க இன்டைரக்டா சொல்லணும். ஆமா, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா பூல். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மழை. ரைன்.
1: கேதரிங்.
0: ஓகே, வேற என்ன அந்த இடத்துக்கு பேரு என்ன? மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு பேரு மண்டபம். சூப்பர். ஒரே ஒரு வார்த்தை மெயினான ஆள் இல்ல, இங்க இல்லைன்னா எப்படி மேரேஜ் நடக்கும்? பிரைடு. மணப்பெண், மண. சரி ஓகே, சூப்பரா பண்ணிட்டீங்க. இப்ப கடைசியா ஒரு கேம் விளாடலாம் உங்க கூட. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட விளையாட போறேன். மின்னல் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இடி வந்து சத்தம் கேட்கும், இடி சத்தம் முன்னாடியே கேட்கும், மின்னல் வரதுக்கு முன்னாடி. இது ஒரு சயின்டிபிக் ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். லைட் தான் வந்துடும். ஓகே, லைட் தான் வரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட். நத்தைக்கு நம்ம மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி பல்லு அமைப்பு இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கான். இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. எப்படி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேனே, கரெக்டா சொல்லிட்டீங்களே. சரி ஓகே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, இருப்பதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 720 மணி நேரம் எக்ஸாக்டா இருக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
1: அம்மையா
0: பண்றீங்களா? எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல நாலேஜ் பர்சனா இருக்கும். தேங்க்யூ சோ மச். நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி டக்கு டக்கு டக்கு ஆன்சர் பண்ணாங்க. தொடர்ந்து கேளுங்க, எப்பவும் 102.8 அலை ஓடுவது அடுக்க நிகழ்ச்சி.

0: நேரம் 6:04 எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி வந்து அஜய் புவனேஷ் ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேக்குறோம்.
1: மீண்டும் மலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சுன்னு சொல்றதை விடையும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஏஸ், இன்னைக்கு டைம் போனதே தெரியல அப்படின்னா சொல்லணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அதோட நிறைய கேம்ஸ் நம்ம கூட விளையாடினாங்க, தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷ்லயா இருக்கட்டும், நிறைய வேர்ட்ஸ் வச்சு கேம்ஸ் எல்லாம் விளையாடினாங்க, சூப்பரா கொண்டு போனாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே போனது.
0: நிலையத்திலிருந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் காயத்ரி. 2011 we're still strong cuz we are unstoppable. Drinking too much, oh, smoking too much, we

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான இடைவெளி கடந்த 12 ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி வீதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தன்னிறைவான எதிர்காலத்திற்கு வலு சேர்ப்பதில் பிஎம் சூரியகர் முப்த் பிஜிலி திட்டம் சிறப்பாக பங்காற்றி வருகிறது. புதுச்சேரியில்

2015 ஆண்டில் 100,000 பேருக்கு 102 இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 ஆண்டில் 98 குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான இடைவெளி கடந்த 12 ஆண்டுகளில் குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சேவா சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து வத் நகருக்கு செல்லும் யாத்ரீகர்களுடன் காணொலி வாயிலாக இன்று கலந்துரையாடிய பிரதமர், அனைவரின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று தெரிவித்தார். வத் நகர் மதிப்புமிக்க நன்னெறிகளை வழங்கி தனது வாழ்க்கையை மாற்றி அமைத்ததாக தெரிவித்தார். காசி மாநகரம் ஆன்மீக பாரம்பரியத்தின் சின்னமாக திகழ்கிறது என்றும் கூறினார். இளைஞர்கள் இந்த சேவை பயணத்தில் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தப்பட்டு இருப்பதன் மூலம்

0: காசி மாநகரம் ஆன்மீக பாரம்பரியத்தின் சின்னமாக திகழ்கிறது என்றும் கூறினார். இளைஞர்கள் இந்த சேவை பயணத்தில் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உள்கட்டமைப்பு வசதிகள் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தப்பட்டு இருப்பதன் மூலம் கிராமங்கள் சுயசார்பு மிக்கதாக திகழ்கின்றன என்றார். மேலும் கிராமங்களின் வளர்ச்சியில் மகளிரின் பங்கு முக்கியமானதாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், அவரின் சேவை மனப்பான்மை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை போன்றவற்றை நமது வாழ்வின் வழிகாட்டு நெறிமுறைகளாக நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது சேவா யாத்ரீகர்கள் தங்களது அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். அப்போது யாத்திரையின் போது அவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களை ஒரு நாட்குறிப்பில் பதிவு செய்து கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி வீதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வர்த்தக கண்காட்சியை இன்று பிற்பகல் தொடக்கி வைத்து பேசிய அவர், உலகின் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரம் என்ற நிலையை இந்தியா தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். 2047 விக்சித் பாரத் என்ற உறுதியுடன் நாடு முன்னேறி வருவதாக தெரிவித்த அவர், தற்போது இந்தியாவின் ஏற்றுமதி பன்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் செமிகண்டக்டர் துறையில் விரைவான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சூரிய சக்தி புரட்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இந்தியாவின் சூரிய மின்சார ஆற்றல் வளர்ச்சிக்கு குஜராத் ஒரு ஆரம்பகால ஆய்வகமாக விளங்கியது. அம்மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி ஒரு பிரத்யேக சூரிய ஆற்றல் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். இது பெரிய அளவிலான சூரிய மின்சார உற்பத்திக்கு வலுவான அடித்தளங்களை அமைத்ததுடன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி வாய்ப்பாக பயன்படுத்த முடியும் என்பதையும் நிரூபித்தது. குஜராத் மாநிலத்தின் இந்த அனுபவம் ஒரு மிகப்பெரிய தேசிய மாற்றத்தின் முக்கிய அம்சமாக அமைந்தது. 2014 2.8 GW இருந்த இந்தியாவின் சூரிய மின்சார உற்பத்தி திறன் 2026 ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் 165 GW உயர்ந்துள்ளது. இது இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் சூரிய மின்சக்தி மிகப்பெரிய அங்கமாக திகழ்வதை எடுத்துக்காட்டுகிறது. 2024 75,000 அதிகமான நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்ட PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி திட்டமானது 51 லட்சம் வீடுகளை சென்றடைந்துள்ளது. விவசாயிகள் PM குசும் திட்டத்துடன் இணைவதன் மூலம் சூரிய மின்சக்தியால் இயங்கும் நீர்ப்பாசனத்திற்கு மாறுகிறார்கள். இது டீசலை சார்ந்திருப்பதை குறைத்து பயிர் சாகுபடிக்கான தொடர் செலவையும் குறைக்கிறது. PM சூரியகர் திட்டத்தின் மூலம் உற்பத்தி, நிதி மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட துறைகளில் சுமார் 17 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 2015 100,000 பேருக்கு 102% இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 98% குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் இன்று நடைபெற்ற தேசிய காசநோய் மாநாடு மற்றும் கொள்கை கலந்துரையாடலின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தொழில்நுட்பம், அறிவு மற்றும் சிகிச்சை ஆகியவை தேவைப்படும் ஒவ்வொரு நபரையும் விரைவாகவும் கண்ணியத்துடனும் சென்றடைவதை உறுதி செய்வதே தற்போது நம்மிடையே உள்ள சவால் என்று தெரிவித்தார். இதனால்தான் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் காசநோயில்லா

0: இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூறினார். புதுச்சேரி அரசின் தீவிரமான நடவடிக்கைகள் காரணமாக 2025 ஆண்டில் 36 கிராமங்கள் காசநோய் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் இதுவரை காசநோய் இல்லாத 40 கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பெருந்தலைவர் காமராஜர் 100 வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஜ் யோஜனா திட்டத்தின் கீழ் மங்களம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 24 பயனாளிகளுக்கு 2 மற்றும் 3 கட்ட தவணையாக 2,80,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வழங்கினார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் திரு ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் திரு அனில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையன்று வங்கிகள் வழக்கம்போல் இயங்கும் என்று இந்தியன் வங்கி புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: வங்கி தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சார்பில் இம்மாதம் 28, 29, 30 தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் வங்கிகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வரும் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்து பொதுத்துறை மற்றும் கிராம வங்கிகளும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வங்கி மற்றும் மொபைல் வங்கி, யுபிஐ, ஏடிஎம் மற்றும் பிற டிஜிட்டல் வங்கி சேவைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் சிரமங்களை பொதுமக்கள் தவிர்க்கலாம் என்று இந்தியன் வங்கி புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: புதுச்சேரி அரசின் போக்குவரத்துத்துறை சார்பில் காரைக்காலில் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3 சனிக்கிழமைகளில் மகளிருக்கான சிறப்பு ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாளை காலை 10 முதல் பிற்பகல் 1 வரை காரைக்கால் போக்குவரத்துத்துறை வளாகத்தில் மகளிருக்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் மற்றும் கூடுதல் ஓட்டுநர் உரிமம் தொடர்பான சேவைகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் ஓஎன்ஜிசி நிறுவனம் சார்பில் 14.48 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள இந்த உபகரணங்கள் அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகளில் பயன்படுத்தப்பட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான இடைவெளி கடந்த 12 குறைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் நிலவிய போதிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தன்னிறைவான எதிர்காலத்திற்கு வலு சேர்ப்பதில் PM சூரியகர் முஃப்த் பிஜிலி திட்டம் சிறப்பாக பங்காற்றி வருகிறது. புதுச்சேரியில் 2015 100,000 பேருக்கு 102 இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 98 குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி.

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி டிக்கெட் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நேர் நடைபெற உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஷோக்கு தான் உங்களை அனைவரும் இன்வைட் பண்றேன். ஸோ நான் உங்க தோழன் விமல் மனவிரும்பதி நிகழ்ச்சிக்கு தான் உங்களை இன்வைட் பண்றேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு விருப்பான பாடல் கேட்க போறீங்க. ஒரு பாட்டு அப்படின்றது வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு பாடல் வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றும், நம்மளுடைய லைஃப் மாற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுடைய உடலில் இருக்கிற, மனசில் இருக்கிற எல்லா கவலையும் நீக்கிறதுக்கான எல்லா பவருமே வந்து ஒரு பாடலுக்கு இசைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பாடல் வந்து எல்லாருக்கும் ஒரு இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு கேட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாடல்
2: நினைக்கிறேன்.
3: ஒரு ஆட்டம் போடக்கூடிய ஒரு துள்ளிசை பாடல். இவன் ஒன்னும் தெரியாத பையன் என சொல்லித்தரவா சொல்லித்தரவா என சொல்ல வருகிறது ஒரு பாடல்.
2: ஒரு
3: சோடி உயிர்களோடு பாடல் வழியை இணைவது ஆழ்வார்.
2: ஓகே சார், ஆழ்வார் மூவில இருந்து உங்களுக்கான சொல்லித்தரவா பாடல் வந்துருக்கு. கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
3: இதுவரை கேட்காத பாடல் எங்க தடி கொடுத்த தங்க ஒரு ஆட்டம் போடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்.
2: தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 ரெயின்போ பிளேட் என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்புது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு மரத்தில் நேரம் எடுத்துக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் பா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்பா.
0: தமிழ்ச்செல்வி மேடம், வணக்கம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வட்டி குச்சி படத்துல இருந்து கண்ண கண்ண உருட்டி நீ என்ன மறுத்துனா நான் என்ன சிறு பிள்ளையா. அந்த
0: பாட்டேங்க அப்பா, அதுல வர மாதிரியே பாடுறீங்க. கண்ண கண்ண உருட்டி உருட்டி என்ன பாக்குற, சூப்பரா பாடுறீங்க. தேங்க்யூ. நல்லா பாடுறீங்க நீங்க. நீங்க வந்து இந்த பாட்டை வந்து இந்த பாட்டு எங்களோட சேர்ந்து பாடுங்க நீங்களும். மற்றும் மொபைல் மூலம் என்றும் உங்கள் மனதோடு

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ. மனவரும் இந்த நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி சொல்வதற்கு மாதிரி நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாராவது பேசுறீங்க?
5: வணக்கம் சார், நீங்கள் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: ஹலோ,

0: வணக்கம் சார்.
1: ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அதனால கட் ஆயிட்டாங்க. ஹலோ, வணக்கம், யார் இது பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: ஹலோ.
2: ஆ வணக்கம். ஆ வணக்கம்.

0: புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனர் நிகழ்ச்சி கேட்டிருக்கேன். நியூஸ்ல வந்து
3: வணக்கம் சார், சிலம்பர் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க. படம் வந்து விஐபி, பாடல் வந்து ஓ ஓ நீ இன்று நீயாக.
2: ஓகேங்க சார், போ இன்று நீயாக அந்த பாட்டு உங்களுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பிறகு தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி சார்.
2: நீங்கள நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 2271770 நம்பர் கால் பண்ணுங்க. வெளியே நேர்களாக தான் 0431 3 என்ற குறிப்பிட்டு சேர்த்து கால் பண்ணுங்க. ரெயின்போ புதிய நோட்டி என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனோரம நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரத்தை வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க. சொல்லுங்க சார்.
1: எஸ் மன்மதன் இது திரைப்படத்தின் பெயர் சார். இதுல இருந்து சிம்பு சுப்ரான நடிப்புல மன்மதனே நீ கலைஞன் தான். இந்த பாட்டினுடைய இசையும் ஜோதிகா அவர்களுடைய நடிப்பும் வரிகளும் அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா சார்?
0: கண்டிப்பா. உங்களுக்கு அந்த பாட்டு வருது கேட்டா சொல்லுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: நேரங்களில் நமது எஃப்எம் ரெயின்போ 90.2 பிளேட்டில் சைபாலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:50 கேட்கலாம். நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.2 பிளேட்டில் விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனோரம நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் மருந்து நேயர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சார். யாரங்க பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன்.
0: ஓகேங்க சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அங்காடி திருப்படத்துல இருந்து உன் பேரை சொல்லும் போது இந்த பாடல் கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கான பாடல் கிட்டத்தட்ட

0: இனி தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயின் பிறந்த நாளை ஒட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் தேசபக்தராகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டவர் உபாத்யாயா என்று தெரிவித்துள்ளார். மேக் இன் இண்டியா திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியால் கடந்த 2014 இதே நாளில் உற்பத்தி, வடிவமைப்பு மற்றும் புத்தாக்கத்திற்கான உலகளாவிய மையமாக இந்தியாவை மாற்றும் லட்சியத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் 2வது கட்டத்தில் நாடு முழுவதும் 70,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் முதல் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது என்றும், நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் அதிகாரிகளாகவும் உருவாக வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற UPSC பயிற்சி மைய திறப்பு விழாவில் உரையாற்றுகையில் கூறினார். இம்மாதம் 28, 29 மற்றும் 30 தேதிகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள நிலையில், வாடிக்கையாளர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை

என்று வங்கிகள் வழக்கம்போல் இயங்கும் என்று இந்தியன் வங்கி புதுச்சேரி மாநில வங்கியாளர் குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி புதிய உர விற்பனை முறை புதுச்சேரியில் இம்மாதம் 29ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அன்று முதல் புதுச்சேரியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு உர விற்பனை மற்றும் பயன்பாட்டு முறைக்கான மொபைல் செயலி மூலமாக மட்டுமே உரங்கள் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனோரம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த நேரத்தில் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரும் இது பேசுறீங்க?
1: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
0: ம், சொல்லுங்க சார், என்ன
1: பாடுறீங்களா?
0: நல்லமாக இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ம்,
1: நல்லா இருக்கங்க. படம் வந்து சூரிய வம்சம்.
0: ம்,
1: பாடல் வந்து ரோஜா பூ, சின்ன ரோஜா பூ.
0: கண்டிப்பாங்க சார், உங்களுக்கான பாட்டு வந்து கிட்டே ஜெபடுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப
1: நன்றி. நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ.
0: நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர் நேரில் 0413 என குறிப்பிட்ட நிலையத்தில் கால் பண்ணுங்க. எஃப்எம் ரைட் 30 107.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:08:22. நீங்கள் கேட்டிருக்கும் உங்கள் ஃபேவரட் ஷோ மனோரம் இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க மரத்திலே யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இது பேசுறீங்க?
3: ஹலோ வணக்கம் சார், நான் ஒரே ஊர்லேருந்து கங்காதரம்
2: பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு இங்கிலீஷ் காரன் திரைப்படல யாரதுன்ற.
2: ஓகேங்க சார், உங்களுக்கான பாட்டை வந்து கிட்ட ஜெப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். 2271-7600, 2271-7700 நம்பர் கால் பண்ணுங்கள். வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0-4-1-3 என்ற குறியீடு சேர்த்து கால் பண்ணுங்கள். எஃப்எம் 90.9 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லடாக்கில் 23 நாட்களுக்குள் 20க்கும் மேற்பட்ட சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த 20 பேர் கொண்ட குழுவினரை பாராட்டி அவர் பேசினார். மலையேற்றத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் திறன்மிக்கவர்களாக உள்ளனர் என்பதை இது எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த திட்டத்தின்

0: திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்றும் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த குழுமத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்ப தேவையை நிறைவேற்றும் வகையில் இந்த குழுமம் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அவர் கூறினார். வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவளிப்பார்கள் என்பதையே இந்த வெற்றி உணர்த்துவதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பாதுகாப்புத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்புத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கான திட்டங்கள், தளவாடங்கள் கொள்முதல் மற்றும் பயிற்சிகள் தனித்தனியாக நடைபெற்று வந்த நிலையில், முப்படைகளையும் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கார்கில் ஆய்வுக்குழு 1999 பரிந்துரைத்தது. இருப்பினும் இது நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வந்தது. கடந்த 2019 சுதந்திர தின உரையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதி பதவி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த பதவியிடம் ஏற்பட்டதன் காரணமாக முப்படைகளின் செயல்பாடுகளும் அதற்கான தளபதியின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இது பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினருக்கான திட்டமிடுதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை இது எளிதாக்கியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீர்திருத்தங்கள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது.

0: ஐநா சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் கானா மற்றும் சூரிநாம் வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேச விவகாரங்களில் வளரும் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பது தொடரும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் யானை வழித்தடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஷிபு பேபி ஜான் கூறியுள்ளார். இடுக்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஷிபு பேபி ஜான் கூறினார். மேகாலயாவில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா தலைமையில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சத்தீஸ்கட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். பலோட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 2 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய ஏ அணி 200 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஃபெர்கஸ் ஓ நீல் 47 ரன் எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஷம்ஸ் முலானி அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜிசல் ஜிபாயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி தொடர்வது எஃப்எம் ரெயின்போ 90.2 நிகழ்ச்சிகள்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான ஷோ. நம்ம மனம் விருப்பத்தை நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் மருத்துவ யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் வந்து பேசுறீங்க?
7: விழுப்புரம் மாவட்டம் இமாங்கலம் கிராமம் 6 முருகன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
7: படம் வந்து தாய் மனசு, பாடல் வந்து தூது இளையாரச்சி.
1: தூது வேளாண். ஓகே, உங்களுக்கான பாட்டு வருது, கேட்ட ஜெயம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
7: நன்றி சார், உங்களுக்கு இரவு வணக்கம்.
1: தேங்க்யூ.
8: தொண்டையில தான் நினைச்சே

0: நேர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியில் இருந்து கேட்கலாம்.
1: பிரவீன் குமார் 65.24 மீட்டர் கா சர்வஸ்ரேஷ்ட த்ரோ கியா லேகின் வோ 11வே ஸ்தான் பர் ஹே. ஷீர்ஷ் 8 மே ஜகா பனானே கே லியே 68.10 மீட்டர் கா த்ரோ சாஹியே தா. காஸ் பாத் யே ஹே கி தோனோ பாரதிய கிலாடி இஸ்ஸே பஹலே இஸ் தூரி கோ பார் கர் சுகே ஹே. இஸ் தரஹ ஹேமர் த்ரோ கே ஃபைனல் மே பாரத் கா அபியான் நிராஷாஜனக் தேக்னே கோ மிலா ஜிஸ் தரஹ ஸே ஷுரூ ஹுவா ஹே.
2: Ji, and now giving you some more updates from how the day started off today. Since we are wrapping up the day today, shooting may, let's not forget that Kamaljeet and Suruchi Inder Singh won as the gold in 10 meter air pistol mixed team final event, making the gold tally for India to 2 medals. And again in shooting, we had APS Tomar, Rudraksh Patil and Neeraj Kumar in men's 50 meter rifle 3 positions winning the silver for India. Or athletics mein, jaise hum abhi bata hi rahe the aapko ki Gulveer Singh has won as the silver in the men's 10,000 meter. Table tennis ki duniya mein dosto aapko bata diya, Diya Chitale and Manusha lost to Wang Chuk.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
2: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பு

0: தவறவிடாதீர்கள்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனவரும் இந்த நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ரேஷ்ல வந்து இருக்கும் நேயர் அடுத்திருக்கலாம். வணக்கம்.
3: பங்கு சகோதரருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார் இது பேசுறீங்க?
3: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சிநாதன்.
2: சொல்லுங்க சார்.
3: இந்த இவையத்தை உரம் தொட்டுள்ள பொழுது நம்ம புதுவை வானொலி தொடர்ந்து திருமாடா இருக்கு.
2: நிறைய பேர் கால் பண்றாங்க, அதனால வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கல. ஓகே, இன்னைக்கு கிடைச்சிருக்கல, உங்களுக்கு சந்தோஷப்படுங்க.
3: என்ன
2: பாடல்
3: வந்து ரஜினி நடித்த படம் பட்டத்துக்கு பட்டணத்துக்கு போனா எப்படி வாழலாம் எப்படி வாழ்க்கைன்னு சொல்லி வேலை வேலைக்காரன் படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல வரி வரும், ஓட்டத்துல பாட்டி கட்டி அந்த டவுன்ல பாத்தீங்கன்னா சோத்துக்குள்ளே பாட்டி கட்டுறாங்கன்னு பேர் வரும்.
2: ஓகே ஓகே, சூப்பர்.
3: என்ன காரணம், கிராமத்துல இருக்கிற விவசாய பாட்டி கட்டலன்னா அங்க டவுன்ல இருக்கிறவங்க அந்த சோறை சரியா சாப்பிட முடியாது. ரஜினியில ஒரு வரி சொல்லுவாரு, நடிச்சிருப்பாரு, அந்த வரியில சொல்லி நடிச்சிருப்பாரு. அதுக்காக இந்த பாட்டு அனைத்து நேர்களுக்காக வாய்ப்படுத்த நன்றிங்க.
2: நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். கால் பண்ணது ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.
3: நன்றி சார்.
4: தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்துருக்கேன் பாத்துருக்கேன், சொத்து

0: நேர்களை நமது எஃப்எம் 90.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனைவரும் இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார், பாண்ட ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு ஜெயா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கிறேன்
0: சார். ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் தேவா சார், பாடல் சின்ன பொண்ணு சின்ன பையன் அந்த பாடல் சார்.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டா ஜெயா பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ சார்.
0: நீங்கள் விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா கால் பண்ணலாம். 2271760 2271770 நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர் நேரில் தான் 0413 என குறிப்பிட்ட நிலையில் சேர்த்து கால் பண்ணுங்க. எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களை நமது எஃப்எம் 93.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனோரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. இணைய ஷோரம் நடத்தின யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தக்கிரிப்பாளையத்துல இருந்து நடராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: முள்ளும்
0: மலரும் படத்திலிருந்து.

0: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புது 98.8 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக்
1: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புது 98.8 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனோரம நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிரித்தமான பாடல் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேரம் அடுத்து வணக்கம்.
5: ஹலோ, வணக்கங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
5: இல்ல, நான் சுப்போட்டிலிருந்து ராஜேந்திர சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்? வரும் பாடலோடு என்றும் உங்கள் மனதோடு

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை. ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
1: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8
3: இனி தொடர்வது 8 செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நம் நாட்டில் உற்பத்தி அதிகரித்து முதலீடுகள் உயர்ந்து ஏற்றுமதி பெருகி உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் 12 நிறைவையொட்டி சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மரபு சார்ந்த திறன்களையும் அறிவியல் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைத்து வன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டுமென மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை நோக்கமாக கொண்டு உலகளாவிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்துவதில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் குமார் ஜெயின் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் இன்று வட மாநிலங்களைச் சேர்ந்த ஆகாஷ்வாணி அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கான ஒலிபரப்பு சேவையின் தரத்தை உயர்த்த ஆகாஷ்வாணி நிலையங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் 2015 100,000 பேருக்கு 102 இருந்த காசநோய் பாதிப்பு கடந்த 2025 98 குறைந்துள்ளது என்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் இன்று நடைபெற்ற தேசிய காசநோய் மாநாடு மற்றும் கொள்கை கலந்துரையாடலின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தொழில்நுட்பம், அறிவு மற்றும் சிகிச்சை ஆகியவை தேவைப்படும் ஒவ்வொரு நபரையும் விரைவாகவும் கண்ணியத்துடையும் சென்றடைவதை உறுதி செய்வதே

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:15 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 138வது மன் கி பாத் உரை வரும் 27ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

Day 268, and you are tuned to Music by the Bay on 101.4 FM, 102.8 FM, and 103 FM.

0: Games. Another Indian athlete, Manpreet Kaur, won the bronze medal in the women's shot put. In table tennis, Indian mixed doubles pair of Diya Chitale and Manu Shah settled for a bronze medal after losing to world champions in Chinese combination Wang Huihing and Sung Hingha 0-3. The India Met Department, IMD, has issued a red colour warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Uttar Pradesh and Uttarakhand tomorrow. According to IMD, heavy to very heavy rainfall is likely over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. The districts that are likely to receive heavy rainfall include Rampur, Pilibhit, Bareilly, Shahjahanpur and Bharaich. Meanwhile, districts of Madhya Pradesh which are expected to receive rainfall include Satna, Chhatarpur, Tikamgarh and Nivari. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says rural transformation and women's self-reliance mark India's progress, highlights importance of social service, social reform and positive change. Centre extends AFSPA in disturbed areas of Manipur, Nagaland and Arunachal Pradesh for another 6 months. External Affairs Minister S. Jayashankar calls for text-based negotiations to ensure meaningful UN reforms, criticizes those opposing change. And at Asian Games in Japan, India's overall medal tally reaches 23 with 2 gold, 9 silver and 12 bronze. Pair of Kamaljeet and Suruchi Singh clinch gold in mixed team 10-meter air pistol event. Long-distance runner Gulveer Singh wins silver in men's 10,000-meter race. Baranika Ellen Govan bags bronze in women's pole vault. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு வந்து 4வது முறையா வந்து பொறுப்பேற்றாங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு அதுக்கான திறமை இருக்கிறது அப்படின்றத வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில தான் இது இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். 350க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் உயர்மட்ட அளவில் நடைபெற்றன இந்த பிரிக்ஸ் அமைப்புக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய இடத்துல நடந்தது. இந்த கூட்டங்கள்லாம் நடத்துற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம், அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்கட்டமைப்பு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார். உலக தலைவர்களை அழைத்து நம்ம ஒரு கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சி அடைய செய்திருக்கணும். அந்த வளர்ச்சியை வந்து நம்ம அடைஞ்சதுனாலதான் இது மாதிரி விஷயங்கள் சாத்தியமாச்சு நீங்க நினைக்கிறீங்களா?
5: கண்டிப்பா. இந்த பாரத் மண்டபத்துல அந்த பிரிக்ஸ் தலைவர்களுடைய அணிவகுப்பு எல்லாமே வந்து உள்ள வந்ததுல இருந்தும் சரி, கிளம்பி போனதுல இருந்தும் சரி, அந்த மரம் நட்டாங்க அத்தனை பேரும். அது ரொம்ப அழகா இருந்தது. பின் பக்கம் ஒரு இந்தியாவோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத் மண்டபம், முக்கியமா நடராஜர் சிலை. அகெயின், தமிழ்நாடு அப்படின்றது பெருமைப்படுத்தக்கூடிய வகையில என்னன்னா, அந்த நடராஜர் சிலை தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது, இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சாங்க. சோ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய கலாச்சார ரீதியாகவும் சரி, வளர்ச்சியையும் சரி பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாநாடு மாத்திரம் இல்ல, G20 தான் முதல் முதல்ல இந்த பாரத மண்டபத்தில் ஆரம்பிச்சது. நீங்க பல்வேறு நாடுகள்ல நடக்கக்கூடிய அந்த உச்சி மாநாடுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை மற்றும் வந்து ஒரு இயக்கம் இருந்தது. சோ அதை தீர்க்கும் வகையில தான் இந்த 2024 ஆகட்டும் 2026 ஆகட்டும் இந்த உச்சி மாநாடுகள் நான் சொல்ல, G20, SCO, அப்புறமா இந்த பிரிக்ஸ், இது எல்லாமே இந்தியாவுடைய கரெக்டான ட்ரூ பொட்டன்ஷியல் அதை வந்து வெளிக்காட்டும் விதயமாக இருந்தது. இந்தியா வந்து இதுக்கு தயாரான தயார், இதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட வந்து வளம் இருந்ததுதானா இருந்தது, ஆனா அதற்கான நேரம் இப்போது அமைந்தது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஆனா இதுதான் காலம், இதை வந்து நாம சொல்லல, விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது என்னன்னா, 2025 சீனாவில் இந்த உச்சி மாநாடு முடிஞ்சது, முடியும் போது இந்தியாவிடம் தலைமை பிரிக்ஸ் உடைய தலைமை வருது. அப்ப வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது, சரியான நபருக்கு சரியான நேரத்தில் இந்த தலைமை வழங்கியிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். சோ இதுதான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி உலகத்து ஒழுங்கு மாறுகிறது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப சோ இப்ப எல்லாருமே 2026 ஆரம்பம் போது இருந்த விஷயங்கள் எதுவுமே இப்போது இல்லை. பல்வேறு காலகட்டங்களில் வந்த எல்லா மாற்றங்களோட இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக எதிர்பார்க்கப்படுகிறதுன்றது வந்து இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து வந்த மாற்றங்கள், உலக அரசியல் நான் சொல்றது வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல, அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உலகம் எதிர்கொள்கிறது. இதை தாங்கும் வல்லமை சில நாடுகளுக்கு தான் உண்டு, சில நாடுகளுக்கு இல்லை, பல நாடுகளுக்கு இல்லை. அதை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இந்தியா இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள்.

0: சரியாக செய்து முடிக்கப்பட்டன. சோ இதுக்கு மேல இத ஒரு தடவை ரன் பண்ணி காமிச்சிட்டோம், இதுக்கு மேல வரக்கூடிய எந்த ஒரு மீட்டிங் ஆனாலும் எது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் இந்த மாதிரி நடத்துறது தான் கஷ்டம். இதுக்கு மேல அது வந்து ஃப்ளோ ஆயிடும். இத வந்து பாரதத்துடைய பிரதமர் வந்து 2014 போது ஒரு நேர்காணல்ல சொன்னார். இப்ப நீங்க வந்து ஒன் மேன் ஷோ ஆயிடுமா அப்படின்னும் போது, இல்ல நீங்க பாக்குறது ஒருத்தர் தான், ஆனா பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு. அவர் வந்து குஜராத்தோட முதல்வர். முதல்ல எல்லாம் நாங்க டெய்லி மீட்டிங் போடுவோம், நேரம் ஆக ஆக அது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மீட்டிங், அப்புறம் 15 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங், அதுக்கப்புறமா 3 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங், அப்புறம் எப்ப தேவைப்படுமோ மட்டும் மீட்டிங் போட்டுப்போம், மத்ததெல்லாம் அது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும், அதாக்கா ரன் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து குஜராத் முதல்வராக இருக்கும் போது சாத்தியப்பட்டோம், ஆனா பிரதமரானவருக்கு எப்படி அது முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனா இந்த 2024-26 இந்த உச்சி மாநாடுகள்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதே மாதிரி காஷ்மீர்ல மீட்டிங் நடத்துறது, அருணாச்சல பிரதேஷ்ல நார்த் ஈஸ்ட்ல நடத்துறது, இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்காத விஷயங்களை சாதனையா நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். கான்ட்ராஸ்டிங் கண்ட்ரிஸ், நான் சொன்ன ஈரானும் யுஏயும் ஒரே டேபிள்ல உட்காந்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுன்றது பெரிய விஷயம். இப்ப உச்சி மாநாடு நடக்கும் போது இந்த உச்சி மாநாட்டை மட்டும் குறிவைத்து இந்தியா நடத்தவில்லை. இப்ப சில உலகத்துல அமைதி நடக்கணும்னா சில பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் அந்த அமைதி கொண்டு வரும். இந்த பிரிக்ஸோடைய டெல்லி பிரகடனத்துல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை இது முடிவடையணும்னா சில பேர் உட்கார்ந்து பேசினா சரியாயிடும். அதுல முக்கியமான நாடு ஈரான், அதுல இன்னொரு முக்கியமான நாடு யுஏஇ, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சைட் லைன்ஸ் எல்லாம் டேபிள் போட்டு உட்கார வச்சோம்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம்.
1: இது வந்து குறிப்பா வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஒரு ஆழமான கருத்தை வந்து இந்த
0: இல்ல. அதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு திரும்ப சொன்னது என்னன்னா, நீண்ட நெடும் போரினால் யாரும் வளர்ச்சியோ இல்ல எதுவோ எடுத்துக்க போறது இல்ல, எல்லாருக்குமே வீழ்ச்சி தான் இருக்கும், அதனால போரை நிறுத்துங்கள் அவர்கிட்டயே சொல்றதுன்றது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் வேணும், அந்த நேர்மை பாரத பிரதமரிடம் இருக்கிறது. அதே மாதிரி பிரிக்ஸ் 2023 அதே மாதிரி சீன அதிபருக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இந்தியா வந்து சடஜ் கட்டானமே, உள்நாட்டு விவகாரங்கள் உங்க நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நாங்கள் தலையிட மாட்டோம், எங்கள் நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள் நீங்கள் தலையிடக்கூடாது, அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்குமான ஒரு பொருளாதாரம், எந்த ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், இப்ப ரேர் எர்த் அரிய கனிம வளங்கள் ரேர் எர்த் மினரல்ஸ் அதோடைய சப்ளை செயின் சைனா கிட்ட இருக்கு, அதை வந்து அவங்க ஆயுதமயமாக்க பாக்குறாங்க, வெப்பனைஸ், அதாவது இந்த சீப்பு எடுத்து வச்சா கல்யாணம் நின்ற மாதிரி இந்த அரிய கனிம வளங்கள்ல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், சில நாடுகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அந்த நாடுகள் வளராது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. சோ அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றத சைனாவை வைத்துக்கொண்டே அந்த டெல்லி பிரகடனத்துல இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், ராணுவ தளவாடங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க அந்த இதை கொண்டு வரீங்கன்னா, இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் அது வேற, ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஈவில இருந்து யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து செயற்கை கோள்ல இருந்து நம்ம நாளைக்கு புல்லட் ட்ரெயினா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த காந்தங்கள் அரிய காந்தங்கள் தேவைப்படும். அதை நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது, அதை வந்து நீங்க வந்து வெப்பனைஸ் பண்றதா இந்த மாதிரி ஒரு நாடு பண்றதுனாலதான் உலகம் இந்த இடத்துல வந்து நிக்குது. திரும்ப அதே பிரச்சனை அதே தப்பு நீங்களும் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக போறதுன்றது டெல்லி பிரகடனத்துல சைனா வைத்து கொண்டு முடிவெடுக்கப்பட்ட அந்த விஷயம். இன்னொன்னு, பயங்கரவாதத்திற்கு எதிரான சரியான நடவடிக்கை அது இன்னி வரைக்கும் தொடருது. சைனாவை வைத்துக்கொண்டே சொல்லப்பட்ட விஷயம், பயங்கரவாத நாடுகள் மட்டுமல்ல பயங்கரவாத நாடுகளுக்கு துணை இருக்கும் நாடுகளுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காங்க. சைனா இப்ப நம்மளோட பிரிக்ஸ்ல இருக்காங்க, இருந்தாலும் பால்காம் தாக்குதலை அனைத்து நாடுகளும் சேர்ந்து கண்டிக்க வைத்தது, அது பெரிய பெரிய ராஜதந்திர வெற்றி. மற்ற நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா இதற்கான முடிவு எட்டப்படணும் அப்படின்றத ஒரு பிரகடனத்துல சேர்த்தது இந்தியாவோட வெற்றியை நான் பாக்குறேன்.
1: அதாவது வலிமையான கருத்துக்களை ரொம்ப நேசமா நட்பு நாடுகள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நேசமா வந்து அந்த கருத்துக்களை வந்து முன்வைத்ததுதான் வந்து பிரிக்ஸோட வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது ராஜாங்க ரீதியிலான பேச்சுகள் அப்படின்ற விஷயம், இருதரப்பு உறவு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு பொருளாதார ஒரு முன்வைப்பும் இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அங்க வந்து இனோவேஷன் அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து கண்காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்றது. அதை பார்க்கும் போது நம்மளுடைய பொருளாதார பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து, தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில நாடுகளை வந்து சந்தைக்காக ஈர்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தை முன்வைத்துதா சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா, நம்மளுடைய பாரத பிரதமருடைய எல்லா முடிவுகள்லயுமே ஜன்தன், ஆதார் அண்ட் தென் மொபைல், இந்த மூணுமே இருக்கும். மோஸ்ட்லி ஆரம்பத்துல இருந்து இனி வரைக்கும் கூடிய

0: ஜாம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயமா நீங்க சொன்ன பொருளாதாரத்துல ஒரு அடுத்த உலக ஒழுங்குக்கு இப்ப டாலரை தூக்கிட்டோம், பிரிக்ஸ் கரன்சி வேண்டாம், அப்ப அடுத்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. ஸோ உலகத்தின் முதன் முதலாக டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்த ஒரு நாடு அப்படின்னா இந்தியா தான். மிகப்பெரிய நாடு, பெரிய பொருளாதாரம், நான்காவது பெரிய பொருளாதாரம். சில நாடுகள் நீங்க அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் சரியா பாத்தீங்கன்னா அடுத்த மூன்றாவது போடியம் பினிஷரா சீக்கிரத்துல வந்துடும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய நாடு, பெரிய உலகத்தின் மக்கள் தொகை கொண்ட நாடு, 148 கோடின்றது சாதாரண விஷயம் இல்ல. இவங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்றது வரணும் அப்படின்னா அதுக்கு பொருளாதார ரீதியாக இவங்க எல்லாருமே உள்ள கொண்டு வரணும், ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அதுல இந்தியா மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் ஜாஸ்தி. இந்தியாவுடைய பாப்புலேஷன் எல்லாமே ஆர்கனைஸ்டு கிடையாது, இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. சோ இதோடைய முதல் விஷயம் என்னன்னா ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், எல்லாருடைய பொருளாதார ரீதியாக எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு விஷயம் யூபிஐ. அதுலயும் நம்ம தான் வந்து உலகத்தின் முன்னோடி. இன்றும் பாரத பிரதமர் இந்த பிரிக்ஸ் சமிட்ல சொன்னது என்னன்னா 50% மேலாக உலகத்துடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியா தான் செய்யுது. 146 நாடுகள் சேர்ந்து பண்ற விஷயத்தை விட நம்ம அதிகமா பண்றோம். சோ அவ்வளவு பெரிய டிஜிட்டல் மணி டிரான்சாக்சன்ல நம்ம தான் ஃபோர் ரன்னரா இருக்கும் அப்படின்னும் போது இதை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி பிஷ் பண்ணணும் அவருக்கு தான் தெரியும். அதாவது எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் இந்த யூபிஐ அப்படின்றதோட இன்னைக்கு அதுக்கு பல்வேறு கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கான பதில் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கிடையாது. இப்ப முதல்ல எடுத்தோம்னா நமக்கு தெரியாது. முதல் முதல்ல சில விஷயங்கள் நடக்கும் போது இந்தியாவில அது மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதாவது டிமோனிடைசேஷன் ஆகும், ஜிஎஸ்டி ஆகட்டும், அதே மாதிரி யூபிஐ ஆகட்டும், நம்ம பாராளுமன்றத்திலேயே சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. எப்படி இந்த இளநீ விற்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க, காய்கறி விற்கிறவங்க எப்படி அக்கௌண்ட் இருக்கான்னு எல்லாம் நடந்து முடிஞ்சது. அன்னைக்கு பேசும்போது அது வந்து பெரிய பேசப்படும் பொருளாக, பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு பொருளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தினம் தினம் நாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா போச்சு. என் பர்சல சுருக்கமா சொல்லணும்னா பைசா அப்படின்றது என்னைக்கு இருந்தது, என்னைக்கு யாரு வந்ததுன்னா உண்டு, அவ்வளவுதான். மத்தபடி மொபைல் தான். பல்வேறு விஷயங்களை இன்று நம்மளுடைய கைபேசி மாற்றி விட்டது. அலாரம் கிளாக்ல ஆரம்பிச்சு பணம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும்
1: அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் கட்டமைப்பு
0: வலுப்படுத்தி இருக்கும். அந்த வலுப்படுத்தப்பட்ட அந்த டிஜிட்டல் கட்டமைப்பை எப்படி உபயோக படுத்துவது, அதை பல்வேறு நாடுகளுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படிங்கறது தான் இந்த, அதாவது எவ்வளவு சைலண்டா ஒரு புரட்சியை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு எல்லாருக்குமே யூபிஐ கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிச் பண்றாரு. சோ இப்ப டிடாலரைசேஷன் பண்றோம், சைனாவோட கரன்சி வேண்டாம், பைலேட்டரல் கரன்சி கொண்டு வரோம், ஆனா அது எப்படி பண்ணுவோம் இது தெரியாது. சோ அப்ப மத்திய வங்கிகள், அதாவது சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்ட்ரல் பேங்க் பேஸ்டு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவோம், ஆனா யூபிஐ பேஸ் பண்ணி எல்லாருமே. இப்ப நம்ம ரஷ்யா போய் இறங்குறோம், விசா ஃப்ரீ கொண்டு வந்துடலாம், விசா ஃப்ரீ ஓகே. ஆனா இப்ப அந்த ஊர்ல நம்ம ஏதாவது பண்ணோம்னா ரூபிள் மாத்தணும். அந்த மாதிரி மாத்தாம நம்மளோட யூபிஐ அதே மாதிரி எல்லாத்துலயும் இன்டெகிரேட் பண்ணி விட்டோம்னா, நான் இங்க இருந்து என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய செயலியை உபயோகப்படுத்தி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை பண்ண முடியும். இந்த மாதிரி கொண்டு வரும் போது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 148 கோடி மக்களுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் இந்த பிரிக்ஸ் நாடுகள், அதாவது 10 நாடுகளுடைய மக்கள் எந்த நாடு வேணா போலாம், டாலரை சார்ந்து இல்லாத ஒரு பொருளாதாரத்தில் இந்த 2 நாடுகளுடைய நாணயத்தை வைத்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு, இந்த டெக்னாலஜி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறோம்.
1: சோ இன்னைக்கு நிறைய நாடுகள் நம்ம யூபிஐ
0: கொண்டு வந்திருக்கோம். அதான் இப்ப எனக்கு கத்தார்ல, சிங்கப்பூர்ல இதெல்லாம் கூட இருக்கு, போர்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, போர்டெல்லாம் பார்க்க முடியும், சிங்கப்பூர்ல இந்த இடத்துல யூபிஐ வச்சு பே பண்ண முடியும்ட்டு. சோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை தான் இந்தியா வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிற நாடு யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. முதல் பையன், ரெண்டாவது பையன் அப்படிலாம் கிடையாது, எல்லா பசங்களும் நம்ம பசங்க, அப்ப எல்லாருக்குமே கொண்டு கொடுக்கணும். சோ இதை வந்து முன்னிறுத்துவது அப்படின்றது, நாங்க வளர்ந்துட்டோம், உலகத்தோடைய 190 நாடுகள் செய்யக்கூடிய விஷயங்களால அதிகமா நாங்க செய்யறோம், இதை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றது வந்து இந்தியாவுடைய முன்னெடுப்பு மட்டும் இல்ல, இந்தியாவுடைய பெருந்தன்மையா கூட நம்ம எடுத்துக்கலாம். அது
2: அனைவருக்குமான வளர்ச்சி மற்றும் வளத்தை உறுதி செய்யும் விதமா தான் இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. மேலும் இந்தியாவில இது நடத்தப்பட்டது உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது, அதற்கு காரணம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடிய வகையில நம் நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் பெருமளவுல மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம் நாட்டின் கலை கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கண்காட்சி அரங்குகளும் தொழில் வளர்ச்சி குறித்த அரங்குகளும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இந்த மாநாடு குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி சார்.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க
4: இனி தொடர்வது FM Rainbow 90.8 நிகழ்ச்சிகள்.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். நேர்கள் அனைவரையும் இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய உல்லாசமான இந்த இரவுகளில் அழகான ஒரு தருணங்களை உருவாக்குவோம். இந்த தமிழ் பாடல்களை கேட்டு இந்த 80s சாங்ஸோடு சேர்ந்து நம்மளுடைய இதயத்தை வருடிக்கொள்வோம். வறண்டு போன பாலைவனத்தில் தவித்து போய் நிற்கும் ஒட்டகத்திற்கு திடீர்னு பெருகி ஓடும் ஜீவநதியைப் போல நம்மளுடைய ஆற்றலையும் உயிர் நோட்டத்தையும் நம்மோடு சேர்ந்து தரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இசை மட்டும்தான். அந்த மனங்களுக்கு 80s பாடல்கள் ஒரு புத்துணர்வாக ஊற்றாக அமையப்போகுது. நீங்கள் கேட்க போகிற இந்த ஒவ்வொரு பாடலும் உங்களுடைய நினைவலைகளை அங்கங்கே செதறி போயிருக்கிறத ஒன்று கொட்டி உங்களை விண்மீன்களைப் போல மின்ன செய்ய போகுது. தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் ரெயின்போ பதவி 102.8 என்றும் உங்கள் மனதோடு. காதுகளின் வழியாக உள்ளே நுழைந்து நேரடியாக இதயத்தை தொடும் இந்த இசை தாரைகள் மனிதர்களின் வறண்ட மனங்களை தணைத்து அங்கும் இங்குமாய் சிதறி கிடக்கும் அன்புகளை ஒன்று சேர்த்து அது செடியாய் துளிர்க்கப் போகும் இந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ பதவி 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:35 6 நொடிகள். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். கோடை வெயிலின் உக்கரத்தால் கருகி போன ஒரு பயிர்களுக்கு கிடைக்கும் குளிர்ந்த மழை சாரல் போல அன்றாட வேலைகளின் அழுத்தத்தால் வெந்து போகும் மனிதனின் மனதுக்கு இளையராஜாவின் இசை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து போகிறது. வேர்வையும் களைப்பையும் நிறைந்த ஒரு பகலுக்கு பின் வீசும் மெல்லிய காற்று எப்படி நம் உடலின் உஷ்ணத்தை தணிக்குமோ, அதே போல் இந்த பாடலின் ஒவ்வொரு குறிப்பும் நம் மனிதனின் பாரத்தை குறைக்கும். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow பொதுவி 100.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். இந்த பாடல்கள் ஒலிக்க தொடங்கியதும் நம் இந்த நவீன நகரத்திலிருந்து சற்று ஒதுங்கி உடனடியாக நமது பாட்டி வீடோ இல்லது நமது கடந்த கால கிராமத்து வாசை கொள்ள வீட்டிற்கோ நாம் திரும்ப வரும் ஒரு எண்ணம் உருவாகிறது. நவீன காலத்து அதிவேக கடிகாரத்தின் முட்களை பின்னோக்கி நகர்த்தி நம்மை நம்முடைய குழந்தை பருவத்தின் நாட்களுக்கே அழைத்து செல்லும் இந்த ஒரு மயம் இசைக்கும் உண்டு. தொலைந்து போன நம் இதயத்தையும் இளமையையும் திரும்ப கிடைக்காத அந்த பொன்னான நினைவுகளையும் கண்முன்னே ஓடும் திரைப்படமாக மாற்றி காட்டும் ஒரு கால இயந்திரமாக இது செயல்படுகிறது. தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு எஸ் ஜே எஸ் தாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம்.
1: மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

வெறும் ஒளியாக மட்டும் இல்லாமல் கண்ணில் படாத பல வர்ணங்களை நம் கற்பனை வானத்தில் தீட்டி செல்லும் ஒரு மாய கண்ணாடியாக இந்த 80களின் பாடல்கள் மிளர்கின்றன. கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால் போதும், அடர்ந்த காடுகளும் ஆர்ப்பரிக்கும் அருவிகளும் நில ஒளியில் நனைந்த கிராம பாதைகளும் நம் கற்பனையில் திரைக்கு முன் வருகின்றன. சாதாரண ஒரு காகிதத்தையும் பிரம்மாண்டமான ஒரு ஓவியமாக மாற்றும் திறமை எப்படி தூரிகைக்கு உண்டு? அதே போல சாதாரண மனிதனின் மனதை ஒரு காவிய களமாக மாற்றும் ஆற்றல் இந்த இசைக்கு உண்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். காலங்கள் பல கடந்தாலும் நாகரிகங்கள் பல மாறியிருந்தாலும் சிறிதும் மாறாத சுவையுடன் தலைமுறையை தாண்டி தித்திக்கும் இந்த பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல, உணர்வுகளை தூண்டும் இன்னிசைகள். இன்றைய தலைமுறை எத்தனையோ புதிய இசையை கேட்டாலும் அவர்களின் ஆழமான ரசிப்பு தன்மையை ஆட்கொள்ளும் இந்த அசல் சுவை இந்த 80களில் பாடல்களில் மட்டுமே முழுமையாக கிடைக்கின்றது. அழுங்காமல் சலிக்காமல் எப்பொழுதும் சுவைத்தாலும் புதியதொரு அனுபவத்தை தரும் இயற்கையான தேன் போல நமது காதுகளுக்கு மனதுக்கும் எப்பொழுதும் தித்திப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

நேரம் 9:56 54 நொடிகள். விடியற் காலையில் இருள் விலகும் நேரத்தில் கேட்கும் பறவைகளின் கீச்சொலி போல சோகமான இரவுக்கு பின் புதிய நாளை தொடங்கும் உற்சாகத்தை தைரியத்தையும் ஒரு அற்புதமான மருந்தாக இசை தருகிறது. வாழ்க்கையின் இரண்டு பக்கங்களை மட்டும் பார்த்து சோர்வடைந்திருக்கும் ஒருவனுக்கு எதுவும் நிரந்தரமில்லை, நாளை விடியல் நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கை கீற்றை பாய்ச்சும் ஒளியாக இந்த இசை இருக்கிறது என்றும், மனதின் வலியை துடைத்துவிட்டு மனிதனை மீண்டும் நிமிர்ந்து நடக்க செய்யும் தன்னம்பிக்கையும் மறுவடிவுமாக இந்த தமிழ் வெள்ளிசைகள் திகழ்கின்றன. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. தொடர்ந்து கேளுங்கள் FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: That's it from us at Akashwani, as we gave you all the latest updates from the Aichi Nagoya Asian Games 2026. Here's hoping the Indian contingent does the country proud again tomorrow. So from producer Shahnawaz Khan, editor Vishal Kumar and me Abhinav Punchi, it's goodbye and thank you so much for listening.
1: Asian Games 2026, Aichi Nagoya.
2: நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது எஃப்எம் 93.8 நிகழ்ச்சிகள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

வசந்த காலத்தில் தென்றல் காற்றுடன் கலந்து வரும் மல்லிகை பூக்களின் மறுமணம் காற்றில் எப்பொழுதும் மிதந்து கொண்டிருக்கும் காவிய படைப்புகளாக இவை விளங்குகின்றன. ஒரு முறை நுகர்ந்தால் அந்த வாசனை நம்மை விட்டு எங்கும் சென்றாலும் தொடர்ந்தது போலவே இந்த பாடல்களின் வரிகளும் இசையும் நமது வாழ்வின் இறுதி வரை நம்முடன் தொடரும். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. தொடர்ந்து கிழக்கு இது ஃப்ரம் ரெயின்போ புதுவி 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

மனித மனதின் அத்தனை விரிவிக்க முடியாத ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் ஒரே இடத்தில் ஏழு வர்ணங்களாக காட்டும் அழகிய வானவில் இந்த இசைதான். மழை வெயிலும் சேர்ந்து எப்படி ஒரு வானவில்லை உருவாக்குமோ, அதே போல வெற்றியும் தோல்வியும் கலந்த மனித வாழ்க்கையின் நிஜ பிரதிபலிப்பாக ஒவ்வொரு பாடலும் ஒலிக்கின்றன. வானவில்லின் இரங்கலை பார்த்தவுடன் மனம் எப்படி ஒரு சிறு குழந்தையைப் போல குதூகலமாகிறது, அதே போன்றுதான் ஆன்ம மலர்ச்சியை இந்த இசை நமக்குள் ஏற்படுத்துகிறது. மலேசிய வாசுதேவன் பி சுசிலா இணைந்த பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:41:47. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். ஒரு துளி கூட செயற்கை தன்மை இல்லாமல் காடுகளையும் பாறைகளையும் உருட்டிச் செல்லும் இயற்கையான நதியின் ஓட்டம், அதுபோலதான் இந்த இசையின் வடிவம். எந்தவிதமான பந்தாவமின்றி எளிமையான கிராமத்தின் பாதையில் ஓடும் ஓடையைப் போல வெகு இயல்பாக கேட்போரின் நெஞ்சில் வந்து அமரும் தன்மை கொண்டது. தங்கு தடையின்றி சுதந்திரமாக பறந்து விரிந்து ஓடும் இந்த நதியின் கரையில் அமர்ந்து கேட்பவர்களுக்கும் வாழ்வில் அர்த்தம் மிக தெளிவாக புரியும் இதன் தொடக்கம் என்று. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்த பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இது FM 90.8.

நேரம் 10:38 32 நொடிகள். காலம் செல்ல செல்லதான் தன் மதிப்பு ஒரு துளி கூட குறையாமல் தலைமுறையை தாண்டியும் பன்மடங்கும் இன்னும் அந்த சுத்தமான தங்கத்தின் கலைப்படைப்பும் அடங்கும். நவீன இசையின் மோகம் எவ்வளவு வந்தாலும் இந்த 80களின் பாடல் தங்கம் போன்ற தன்மை கொண்டது. இணையான ஒரு மாற்றம் பொருளையும் எவராலும் தரக்கூட முடியாத விலை மதிப்பற்றது. தலைமுறைகள் கடந்தாலும் இந்த பளபளப்பும் அதன் கலைநயமும் சிறிதும் மங்காமல் காலம் கடந்து நின்று கொண்டிருக்கும் அழியாத பொக்கிஷம்.

0: பயத்தை போக்கும் மிக நம்பிக்கையான ஒரு உண்மையான நண்பன் யார்னு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு பாடலிலும் வரிகளும் தான். நாம் சோர்ந்து கிடக்கும் நேரங்களில் நம்மை தேற்ற யாரும் இல்லாத போதும் இந்த ஒரு இசையின் மெல்லிசை மட்டும் நம் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொல்ல முடியும். கமலஹாசன் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புது 100.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

நமது இளமை பருவத்தில் அஞ்சல் பெட்டியிலிருந்து தொலைந்து போன ஆனால் என்றென்றும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு அழகான காதல் கடிதம் அது. அந்த மடலில் எழுதியிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நமது மார்பகத்தில் ஒரு மெல்லிய சிலிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மை பழைய காலத்துக்கு அழைத்து செல்லும். காகித மஞ்சள் நிறமாக மாறிப்போனாலும் அதில் உள்ள எழுத்துக்கள் தீவிரம் குறையாதிருக்கும். இந்த இசையின் வாசிப்பும் எப்பொழுதும் புதியதாக போலவே இருக்கும். இளையராஜா மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தெய்வானம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
4: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணையதளம் நலவு கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கால்நடைகளுக்கு சுய மருத்துவ சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மேலிடத்துறைதா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், மழைக்காடுகள் பூமி தாயின் சுவாசம் தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எல்சபெத் அவர்கள். ஏழு 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமை வாழ, டயபெட்டிக் நியூரோபதி சர்க்கரை நோய் ஏற்படும் நரம்பு பாதிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் வரைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. பதினொன்று 2 முதல் 11:30 வரை மீண்டும் 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப் டு சீசன் 7 டெல்லி ஏஞ்சல், 12:02 பேசுங்கள் தோழா, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்க்கிக் அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எல்சபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நெகுதிய மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தி வென்ற காணங்கள், 3:00 கல்லூரி பூக்கள் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு ஒட்டிய சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்போர் எஸ் ஸ்ரவதி, கே சந்தோஷ்குமார், எஸ் வி யோகேஷ்குமார், எஸ் அக்ஷயஸ்ரீ, நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எல்சபெத் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர் எம் எஸ் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாட நேரலை இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். ஆறு 6:20 முதல் 7:00 வரையும், 7:00 முதல் 7:15 வரையும் மீண்டும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புவதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 10:00 வரை மீண்டும், 10:20 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம், 10:00 20வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் சென்னை அஞ்சல் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 முதல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையில் அஞ்சலாகும். காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 முதல் பகல் 1:30 வரை மீண்டும், மாலை 3:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கு ஒரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1852 கிளைட்ஸ் முதன்மேலை வரிசையில் நாள் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:15 நகர் உலா 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல் 12:00 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12:00 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். நெறிப்படுத்துபவர் சசிகலா அவர்கள்.